வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1947 ஸ்ராவண மாதம் 21 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 21 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 தேதி வியாழக்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனிதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் 32 போரி பல்கலைக்கழக

கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரீச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி திருச்சி அணியையும் நெல்லை அணி சேப்பாக்கம் அணியையும் வென்றன. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக செபக் தக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா நால்வர் அணி பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். FM Rainbow 103 கோயம்புத்தூரில் இணைந்திருக்கிறோம். காலை தின்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 100 அதிகாரம் இனியவை கூறல். குரல் இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. விளக்கம் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது காய்களை பறித்து தின்பதை போன்றது. குரல் இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. விளக்கம் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனிகள் இருக்கும்போது காய்களை பறித்து தின்பதை போன்றது. கேட்டது குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 100 அதிகாரம் இனியவை குரல்.
2: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் சி. தீபா அவர்கள்.
3: மரவர்க்க மாசற்றார் கேண்மை. மனிதன் படைப்புலகின் உன்னதம். மனித சமுதாயத்தை விட மண்ணுலகில் தெய்வீகமானது வேறொன்றும் இல்லை என்பார் பேரறிஞர் பெர்னார்ட் ஷா. கல்வி கேள்விகளிலும் ஒழுக்கத்திலும் நிறைந்தவர்களே சான்றோர் என்றும் மாசற்றோர் என்றும் வழங்கப்படுகின்றனர். கேண்மை என்ற சொல் கேள் என்ற வேர்ச்சொல்லின் அடியாகப் பிறந்த சொல். நட்பு, காதல், அன்பு, உறவு போன்ற பொருள்களை உணர்த்தும் சொல் ஆகும். மரவர்க்க என்று வள்ளுவர் அறிவுரையாகத்தான் கூறுகிறார். சான்றோரின் நட்பை ஒருநாளும் மறவாதே என்கிறார் வள்ளுவர். ஒருவரோடு ஒருவர் நட்பு கொள்வது ஆடிப்பாடி அகம் மகிழ்வதற்காக மட்டும் அல்ல, ஒருவரிடம் படிந்திருக்கும் தவறுகளை தயங்காமல் கடிந்து கூறித்திருத்த வேண்டும். காதலில் எடுப்பதும் கொடுப்பதும் நிகழும். உயர்ந்த நட்பு என்பது கொடுப்பதால் மட்டுமே உவகையுறும். இழத்தலில் சிறப்பையும் கொடுத்தலில் உயர்வையும் பெறுவதே மாசற்றாரின் நட்பு. நட்பு குறித்த சரியான புரிதல் சமூக மனிதனுக்கு சென்று சேர வேண்டும். ஒருவன் இளமையில் நட்பை போற்றுவது நல்லது, முதுமையில் நட்பை பராமரிப்பது மிக நல்லது. அத்தகைய நட்பு வளர அன்பே அடித்தளமாகிறது. அன்பை பெறுவதற்கு ஒரே வழி அதை பிறரிடம் கேட்பதை நிறுத்திவிட்டு நாமே கொடுக்கத் தொடங்குவதுதான். அன்பின் தன்மையை அமரரும் அறிந்தது.

0: இல்லை என்பார் கம்பர். அன்புக்கு பரிசுகள் தேவையில்லை, அன்பே அன்பிற்கு பரிசு. சங்க இலக்கியத்தில் நாம் காணும் நட்பு அமரத்துவம் வாய்ந்தது. புறநானூறு சுட்டிக்காட்டும் அழியாத கோலங்கள் கபிலர் பாரி, அவ்வை அதியமான், கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் ஆகியோரின் நட்பை கூறலாம். இவர்கள் நட்பிற்கு வகுத்த எல்லைக்கோடுகள். நாடாண்ட ஒரு மன்னனுக்கும் தமிழாண்ட ஒரு புலவருக்கும் இடையில் இருந்த நட்பின் ஆழமும் அன்பின் திண்மையும் அமைவது உயர்வானது. பாரியின் அன்புள்ளம் பெரிது, கபிலரின் நட்புள்ளம் பெரிதினும் பெரிது. உள்ளன்பால் உருவான நட்பு அதை பிறரிடம் விவரித்து பேசாது. நமக்கும் நட்பு கொள்வோர்க்கும் இடையில் நட்பு நிலைபெற அடிக்கடி சந்தித்து பேச வேண்டியதில்லை. ஒத்த உணர்ச்சியே நட்பு என்னும் உரிமையை தந்திடும் என்பதை புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்கிறது திருக்குறள். மண்ணில் கிடக்கும் பொன்னும் மலையில் தவழும் மணியும் ஆழ்கடலில் அமிழ்ந்திருக்கும் முத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்பின்றி வேறு வேறு தொலைவான இடங்களில் காண கிடந்தாலும் அவை அனைத்தும் ஒன்றாய் தொகுக்கப்பட்டு ஒரே அணிகலனாய் மாறும். அதே போலத்தான் ஒருவரை ஒருவர் காணாது கொண்ட கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரின் ஆன்மநேய நட்பானது காலப் பெருவெளியின் கடைசி பொழுது வரை மனிதகுலத்திற்கு வழிகாட்டுகிறது. அப்பழுக்கற்ற அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த சான்றோர்களிடம் கொண்ட நட்பை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அவர்களிடம் பெற்ற அறிவும் பண்பும் அவர்கள் நம்மை எங்கிருந்தோ கண்காணிக்கிறார்கள் என்கிற உணர்வு நம்மை நல்வழியில் செலுத்தும். இராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் நட்புக்கோள் படலத்தில் ராமன் சுக்ரீவனை பார்த்து, உனக்கு வரும் இன்பதுன்பங்களில் இனிவரும் துன்பங்களை நான் நீக்குவேன் என்றும், இதன் பின்னர் வரும் இன்பமும் துன்பமும் நம் இருவருக்கும் சமம் என மொழிந்ததைக் கேட்கும் பொழுது நட்பின் உன்னதம் விளங்குகின்றது. மாசற்றவர்களும் சான்றோர்களும் பலர் இவ்வுலகில் இருப்பர். ஆனால் அவர்கள் நம்முடனே இருப்பர் என்று கூற முடியாது. ஆனால் அவரிடம் பெற்ற உயரிய தகுதிகளும் உதவிகளும் நம்முடனேயே இருக்கும். அன்பை வழிபடாமல் ஆண்டவனை வழிபட முடியாது. ஆனால் ஆண்டவனை வழிபடாமல் அன்பை வழிபட முடியும். உயரிய நட்பை பெறுவோம், காலமெல்லாம் போற்றுவோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் சி. தீபா அவர்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலை தென்றல். இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள். தொடக்கமாக TM சவுந்தரராஜன் பாடியது.

நெல்லி, இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நம்ம என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்கவிருக்கிறோம் அதை பற்றின அறிவிப்பு. காலையில் 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விலக, 7:30 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9:02 உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் நேமிநாதன் அவர்கள் வழங்கும் உரை. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை, சூலூர் அப்பநாயக்கன்பட்டி வி வையாபுரி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 3:02 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. சாயந்தரம் 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் நச்சுன்னு 4 பாயிண்ட். 7:25 எறும்பூரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து, தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களது அனுபவ கருத்துக்கள். இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.

விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 to 90

சதவிகிதமாகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-16 கிலோமீட்டர் வரை காற்று பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வேளாண் அறிவுரைகள் சிலவற்றை கேட்போமா? மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10-16 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைக்க வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க இது உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். இளம் பருத்தி பயிரில் நீர் தேங்குவதனால் ஏற்படும் பயிர் வேரழுகளை தவிர்க்க போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். ஆடிப்பட்டம் கொடி வகை பயிர்களான பீர்க்கங்காய், பாகற்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதியும் மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை தவிர்க்க ஃபெரஸ் சல்பேட், ஜிங்க் சல்பேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 325 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் மழையில்லாத நாட்களில் தெளிக்க வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டசிம் அல்லது 1 கிலோ மேங்கோசப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். கால்நடை கூடாரங்களை சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரினை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் தேனீ வளர்ப்பு சம்பந்தமான ஒரு நாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த மாதத்திற்கான பயிற்சி இன்று அளிக்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியில் தேனீ இனங்களை கண்டுபிடித்து வளர்த்தல், பெட்டிகளில் தேனீ வளர்க்கும் முறை மற்றும் நிர்வாகம், தேனீக்கு உணவு தரும் பயிர்கள் மற்றும் மகரந்த சேர்க்கை மூலம் மகசூல் அதிகரிக்கும் பயிர்களின் விவரம், தேனை பிரித்தெடுத்தல், தேனீக்களின் இயற்கை எதிரிகள் மற்றும் நோய் நிர்வாகம் ஆகியவை பற்றி கற்றுத்தரப்படும். பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ளோர் இன்று காலை 9 மணிக்கு பூச்சியியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு வந்து அடையாள சான்று சமர்ப்பித்து பயிற்சி கட்டணம் நேரடியாக செலுத்த வேண்டும். பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண் பூச்சியியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 0422-661114. மின்னஞ்சல் entomology@tnau.ac.in. கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களில் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம். நெல் ஆதார விதை கோ 54 ரகம் 1770

0: கிலோ இருப்பில் உள்ளது. விலை 44 ரூபாய் ஒரு கிலோவிற்கு. நெல் ஆதார விதை கோ 56 6180 கிலோ இருப்பில் உள்ளது, ஒரு கிலோ 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 55 1567 கிலோ இருப்பில் உள்ளது, ஒரு கிலோ விதை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 52 2858 கிலோ இருப்பில் உள்ளது, ஒரு கிலோவின் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 54 60 கிலோ இருப்பில் உள்ளது, ஒரு கிலோ விதை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 56 2000 கிலோ இருப்பில் உள்ளது, ஒரு கிலோ விதை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in.
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்
2: ஃபார்ம் டு சிட்டி. இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
2: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
2: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
2: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
2: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி
2: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
2: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
1: ஒன்லி ஆன் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இன்று இரவு 7:30 நமது ஏரும் ஊரும் நிகழ்ச்சியில்
1: மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணணும், தண்ணீரை டெஸ்ட் பண்ணணும், நம்மளோட அந்த பூமி அமைப்பை வந்து ஒரு கான்டூர் சர்வே பண்ணணும். இந்த மூணுக்கும் விவசாயிக்கு சம்பந்தம் இல்லை நான் நினைச்சேன்.
0: தென்னையில் பல அடுக்கு விவசாய முறை குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களது அனுபவ கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேர்களை, இன்று காலை 9:02 உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் நேமிநாதன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். இரண்டு 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை சூலூர் அப்பநாயக்கன்பட்டி வி வையாபுரி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநிலச் செய்திகள்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தமிழகத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவைப்படும் 4612 ஹெக்டேர் நிலங்களில் 1178 ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நிலம் கையகப்படுத்துதலை விரைவுபடுத்த தமிழக அரசின் ஆதரவு தேவை.

0: என்று அவர் குறிப்பிட்டார். இதில் ஏற்படும் தாமதம் காரணமாக பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது தாமதமாகியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்க உள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனையின்போது நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்தும் முக்கிய முன்னுரிமைகள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பிரல்ஹாத் ஜோஷி, கல்விக்கான முதன்மை திட்டங்களை திறன்மிக்க வகையில் செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவது குறித்தும் கல்வியின் தரம் குறித்தும் தாம் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இந்த போலி பல்கலைக்கழகங்கள் குறித்த பட்டியல் பல்கலைக்கழக மானியக்குழுவின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் பல்கலைக்கழக மானியக்குழுவின் விதிகளை மீறி இப்பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதை ரத்து செய்வதற்கும் மாணவர்களை ஏமாற்றியதற்காக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்த போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படும் மாநில யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்றும் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இதை தாக்கல் செய்து உரையாற்ற உள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் கிடைத்துள்ள பொருட்கள் பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான சான்றுகளாக கருதப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாத வட்டத்துக்குட்பட்ட பட்டினமருதூர் தமிழக அரசால் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதல் அகழ்வாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை நடைபெற்ற அகழ்வாய்வில் பழங்கால சங்குகள், சங்கு வளையல்கள், சங்கு ஆபரணங்கள், பாசிமணிகள், கவுரி சிப்பிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்ட 6000க்கும் மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீன நாணயங்கள், செலடான் வகை சீன மண்பாண்ட ஓடுகள், உரே கிணறுகள், கற்சுவர்கள் மற்றும் சுடுமண் வடிகால் குழாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான முக்கிய சான்றலாக இவை கருதப்படுகின்றன. சங்குகள், அறுக்கப்பட்ட ஆபரணங்கள், தயாரிக்கப்பட்ட தடயங்கள் கிடைத்திருப்பதால் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கி இருந்திருக்கலாம் என அகழாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
2: தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை இரவு நேரங்களில் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமருடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டுப்பணிக்குழு கூட்டம் தாஷ்கண்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா

0: சுரங்க விபத்து மீட்பு நடவடிக்கையின் போது துணிச்சலுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்ட 12 பேருக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி விருது வழங்கினார். மகாராஷ்டிராவில் ஹோமியோபதி மருத்துவர்களை மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு எதிராக அம்மாநில பயிற்சி மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரிச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநர் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒருங்கிணைந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் இரூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வரும் 12 நடைபெறவுள்ளது. தேசிய கைத்தறி தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பூரில் உள்ள ஆடை அலங்கார வடிவமைப்பு கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 2 வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் நெல்லை அணி 50 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் கோவை அணி சேலம் அணியை எதிர்கொள்கிறது. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யான் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங் ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. உலக செப்பக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3 இடம் பிடித்தார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
5: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விளைக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, நான் இந்த வாரம் முழுவதும் நம்ம மருத்துவமனைக்கு நம்மளோட எஃப்எம் நேயர்கள் வந்து என்ன மீட் பண்ணி பேசி கேட்ட கேள்விகள் தான். ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் 524 இருக்கு. டாக்டர், எனக்கு கொலஸ்ட்ரால் 524 இருக்கு, நான் பயப்படணுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியலங்க. 524 கொலஸ்ட்ரால் இருந்தா பயப்படணுமா வேண்டாம்? வேண்டாமா? அவளோட அலட்சியத்தை காமிக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்த்தேன். என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலுங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்ப கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் பாக்குறீங்க, இப்ப 500 இருக்கு அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க. ஆனா அந்த ரிப்போர்ட்டை தள்ளி வச்சுட்டு உங்களோட டே டு டே லைஃபுக்கு போகாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். பயப்படாம அதற்கான முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காம நீங்க அலட்சியப்படுத்துறதுனாலதான் அது பயந்துக்கிற விஷயமா மாறுது அப்படின்றத நான் சொல்ல வரேன். சோ இப்போ கொலஸ்ட்ரால் அப்படின்றது என்னங்க, நம்ம பாடியில ஒரு வாக்ஸ் லைக் சப்ஸ்டன்ஸ்

0: உடம்பு முழுவதும் நம்ம ஒரு ஒரு செல்களுக்கும் தேவை. நம்ம உடம்பே ஃபேட்னால ஆகப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்போ கொலஸ்ட்ரால் அப்படின்றது நம்ம செல்ல உருவாக்குறதுக்கும், ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும், வைட்டமின் டி உற்பத்திக்கும், இந்த மாதிரி பல விஷயத்துக்கு கொழுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அது இருக்க வேண்டிய அளவுல இருக்கணும். அதை விட அதிகமா இருக்கும் போது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. ஏன்னா ரத்த நாளங்கள்ல இந்த கொழுப்பு போய் படி ஆரம்பிச்சு அது பிளாக் மாதிரி ஆகி இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருதுங்க. இந்த கொழுப்புல பாத்தீங்கன்னா, கொழுப்புன்னு நம்ம சொல்லிடுறோம், நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, ட்ரைகிளிசரைடு மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. எல்டிஎல் ஹெச்டிஎல் சொல்லுவோம். எல்டிஎல்னா கெட்ட கொழுப்பு, ஹெச்டிஎல்னா ரொம்ப நல்ல கொழுப்பு. ட்ரைகிளிசரைடு ஒன் ஆஃப் த வெரைட்டிங்க. ட்ரைகிளிசரைடோட லெவல வச்சுதான் நம்மளோட ரத்த நாளங்கள்ல இதை எஃபெக்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ இது எல்லாத்துக்குமே ஜஸ்ட் நீங்க வந்து டெய்லி நான் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதுமா? இந்த பக்கம் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போட்டுட்டு கடைக்கு போய் டீ, வடை, போண்டா, பஜ்ஜி அப்படின்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கொலஸ்ட்ரால நீங்க லோட் பண்றீங்கன்னு அர்த்தம். என்ன பொறுத்த வரைக்கும் உணவு முறை மாற்றம் அப்படின்றது எல்லா நோய்களுக்குமே ரொம்ப முக்கியம். ஸ்பெசிபிக்கா ஃபார் திஸ் கொலஸ்ட்ரால், நீங்க உணவு முறை மாற்றமே மேற்கொள்ளாம நைட் நைட் ஒரு மாத்திரையை போட்டுட்டு இருக்கிறது ஒரு டோட்டலா வேஸ்டான ஒரு விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா உணவு முறை மாற்றத்துல நீங்க நல்ல கொழுப்புகளை உங்க உடம்புக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொலஸ்ட்ராலே இருந்தாலும் நல்ல கொழுப்புகளை எடுத்துட்டு டிரான்ஸ்ஃபேட்ஸ் கெட்ட கொழுப்புகளை அவாய்ட் பண்ணி பேலன்ஸ்டான ஒரு உணவு முறையை முதல்ல ஃபாலோ பண்ணணும். அண்ட் இதுக்கு இன்னொரு முக்கியமான மருந்து என்ன தெரியுங்களா? நீங்க நைட்டு சாப்பிட்ற மாத்திரை கிடையாது, காலையில எந்திரிச்சு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லியும் மினிமம் 20-45 நிமிடம் அது நீங்க வாக்கிங் பண்ணலாம், வீட்லயே உட்கார்ந்து யோகா பயிற்சி பண்ணலாம், இல்ல வெளியே ஜிம்முக்கு போய் ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க, இல்ல ஜூம்பா டான்ஸ் பண்ணுங்க, ஏதோ ஒண்ணு. நம்மளுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி 20-45 மினிட்ஸ் கட்டாயமா தேவை நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல வந்து மெயின்டைன் பண்றதுக்காகவும் ரெடியூஸ் பண்றதுக்காகவும். சோ எக்ஸசைஸும் பண்ணாம, உணவு முறையும் ஃபாலோ பண்ணாம மருந்துகளை மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் குறையாது. அப்ப நீங்க பயப்படதா வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். மருந்துகளையும் தாண்டி நம்ம வாழ்க்கை முறை மாற்றம்ங்கிறது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம். என்னோட எல்லா பதிவுகளையும் திரும்ப திரும்ப திரும்ப நான் இதை சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா அதுதான் ஃபேக்டா நாங்க பாக்குறோம். மருந்து கொடுக்கறோம், ஒருத்தர் குறையில அதே மருந்து தான் கொடுக்கறோம், ஒருத்தர் குறையுதுன்னா அதை ஃபாலோ பண்றாங்க. நம்ம சொல்ற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனையும் உணவு முறை மாற்றத்தையும் எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்றாங்க. பண்ணும் போது நமக்கு சீக்கிரமா ரிசல்ட்ஸ் கிடைக்குது, பண்ணாதவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. சோ அதனால 500 கொலஸ்ட்ராலாவே இருந்தாலும் உங்க அலட்சியம் தான் பயத்துக்கான ஒரு முதல் படியா இருக்கும். சோ அலட்சியப்படுத்தாம அதற்கான முறையான ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதுவும் நம்ம மருத்துவமனையில ஆயுஷ் ஒருங்கிணைந்த முறைப்படி பண்ணக்கூடிய மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா 3-6 மாதத்துக்குள்ள கொலஸ்ட்ராலை நார்மல் பண்ணி அப்புறம் உணவு முறை மாற்றத்திலையும் உடற்பயிற்சியிலுமே மெயின்டைன் பண்ணிடலாமே. சோ மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும், டாக்டர்ஸ் இதை பத்தி டீடைலா கேட்கணும்னா மருத்துவமனையை அணுகுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி, சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரத் மருத்துவமனை. 7340707734

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் மூணு சூப்பரான சாங்ஸ் நாம கேட்டோம். கேட்ட முதல் பாடல் தென்றலை என்னை தொடு திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி. அடுத்த பாடல் ஒருதலை ராகம் படத்திலிருந்து டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்தது, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இப்போ கேட்ட பாடல் 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன். நீங்களே நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு காலையில 7:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் ஆர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: இனி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் தக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்களை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவன இணை தலைமைச் செயல் அதிகாரி திரு டெட் சாரண்டோஸ் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியாவில் கதை சொல்லும் வளமான பாரம்பரியம் இருப்பதாகவும், படைப்பாற்றலுக்கான உலகளாவிய மையமாக திகழ இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறை குறித்து தாங்கள் விவாதித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையை உலக அரங்கில் பயன்படுத்துவது குறித்து இரு

0: தலைவர்களும் விவாதித்ததாக நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு கூட்டாண்மை நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பது பெருமிதம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் கடந்த ஆண்டு 93 பில்லியன் டாலராக இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவின் முன்னணி முதலீட்டு நாடாக இந்தியா இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார். நறுமணப் பொருட்களின் நிறம், எடை மற்றும் சந்தை மதிப்பை அதிகரிப்பதற்காக சாயங்கள், செயற்கை வண்ணங்கள் ஆகிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இவ்விவகாரத்தில் தெலங்கானா அரசு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டப் பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி நேற்று மாலை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி திட்டமிடல் மற்றும் நிதி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், வருவாய், பொது மற்றும் உள்ளூர் நிர்வாகம், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்சாரம், கல்வி, சட்டம், கால்நடை பராமரிப்பு, வனத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பொதுப்பணி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜவேலுவுக்கு ஆதிதிராவிட நலத்துறை, வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகளும், திரு சிவக்கொழுந்துவுக்கு உணவுப் பொருள் வழங்கல், சமூக நலன் உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜசேகரனுக்கு வேளாண், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாகாலாந்தில் சுரங்கப் பணிகள் நடைபெறுவதால் அஸ்ஸாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது குறித்து நாகாலாந்து அரசு தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு தெம்ஜன் இம்னா அலாங் தெரிவித்துள்ளார். கோஹிமாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகாலாந்தும் அஸ்ஸாமும் கடும் வானிலையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அண்டை மாநிலங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு மாறாக பிரச்சினையை களைய ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்விவகாரம் குறித்து நாகாலாந்து அரசு ஆராய்ந்து வருவதாகவும், ஓக்காவில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்றும் நாகாலாந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஹோர்மோஸ் நீரிணை வழிப்பாதையை மீண்டும் திறக்கவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் உதவும் என்று கூறப்படுகிறது. எனினும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீக்கினால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இரண்டாம் உலகப் போரின் போது 1945

ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே நாளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஹிரோஷிமா நகரில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர். இந்த துயரமான சம்பவத்தை நினைவுகூரும் வகையில் அங்குள்ள அமைதி பூங்காவில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று காலை அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர்கள் அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேரளத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டை

கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காக்கநாடு, குமரகோம், ஆலப்புழா உள்ளிட்ட இடங்களில் இன்று அதிகாலை 4 மணி முதல் 15 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அறிவுறுத்தியுள்ளார். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவை அவசர நிலை ஏற்பட்டால் உடனடி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், சமோலி, பாகேஸ்வர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3 இடம் பிடித்தார். கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங், ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழகத்தின் கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் பஞ்சாப் கர்நாடகாவையும், ஒடிஷா ஹரியானாவையும், ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தையும், மத்திய பிரதேசம் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ அணியையும் வென்றன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும், ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுருக்கோம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ சென்னை மெட்சனில் இருந்து வந்திருக்க வானிலை நிலவரம். கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். நீலகிரியில குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூர்ல குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சேலம் மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பிருக்கு. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம்.

0: கேட்ட பாடல் அதர்மம் திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி.
1: ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர், மருத்துவத்தோட

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் பற்றி நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். அப்படி நிறைய தகவல்களை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமாக கேட்டு பயன்பெற்றுருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட பல் ஆரோக்கியம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. டாக்டர், இப்போ இந்த சொத்தைக்கு முக்கியமான காரணம் என்ன? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களால் மட்டும்தான் இந்த சொத்தை வருதா, இல்லை வேற எதுவும் காரணங்கள் இருக்கா?
1: எல்லாமே இருக்குங்க. நம்ம எது சாப்பிட்டாலும், இதுவும் வந்து என்ன, பல்லு நேராக இருந்துட்டா கூட பரவாயில்ல,

0: நம்ம எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் பல்லு கிராஸ் கிராஸாக இருக்குது அப்படின்னா அங்கே போய் சிக்கும். அது பெரிய லெவலில் சிக்கினா மட்டும்தான் நமக்கு தெரியும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கிறது நமக்கு தெரிய போகிறதில்ல, அந்த பல்லோட கேப்பில் இருக்கிறது. அது நீங்கள் வந்து மாவு பொருள் சாப்பிட்டாலும் சரி, மாவு பொருளுமே ஒட்டுற மாதிரி தான். சுகர் ஃபுட்டு மட்டும் ஒட்டுது, சாக்லேட் சாப்பிட்டா சொத்தம் வந்துடும் கிடையாது. எது சாப்பிட்டாலும் சொத்தம் வர சான்ஸ் இருக்குது. அது ஏன்னா அந்த பல்லோட அலைன்மெண்ட்டு, நம்ம க்ளீன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இருக்குது. அதனால் சுகர் ஃபுட் மட்டும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், பல்லெல்லாம் எப்படி வச்சிருக்கிறோம், பல்லோட சந்தை பொறுத்து எல்லாமே மாறும். திரும்பி திரும்பி இருக்குதுன்னா அங்கே சொத்தம் வரும், எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் சொத்தம் வரும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிற மாதிரி.
1: ஓகே டாக்டர், ப்ரெக்னென்சிக்கும் இந்த ஓரல் ஹெல்த்துக்கும் என்ன கனெக்ஷன்? பிகாஸ் வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்ட் வுமன் வந்து ஒரு 4 மந்த் கிராஸ் பண்ணும்போதே கைனகாலஜிஸ்ட் வந்து நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் ஓரல் ஹெல்த்தை எதுக்கும் ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் ஏன் இந்த அளவுக்கு நம்மளோட ஓரல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்களேன்.
0: ஆக்சுவலாக ஒன்ஸ் ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சு நம்ம போகிறத விட பெட்டர் என்னென்னா, ப்ரெக்னென்சி அப்படின்னு நம்ம பிளான் பண்ண போகிறோம்னாலே ஜென்ரல் ஹெல்த் இப்போலாம் போய் பார்க்குறாங்க, ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறோம், ஓவரால் ஹெல்த் பார்த்துக்குறோம்னு. அந்த மாதிரி டென்டிஸ்ட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ரெக்னென்சி பீரியட் வந்து நம்ம 3 டிவைட் பண்ணுறோம், ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர், செகண்டு, தேர்டு, 3 மந்த்ஸை டிவைட் பண்ணுறோம். இப்போ ஒன்ஸ் அவங்க ப்ரெக்னென்ட்டுன்னு கன்ஃபார்ம் ஆனதுலேருந்தே நம்ம எந்த டேப்லெட்டும் உங்களுக்கு கொடுக்க முடியாது, அப்புறம் எந்த ப்ரொசீஜரையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் வாங்கணும். அதுலேயும் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர், லாஸ்ட் 3 மந்த்ஸ் தேர்ட் ட்ரைமிஸ்டர், இதில் டச்சே பண்ண முடியாதுங்க. நம்ம செகண்டு தான் கொஞ்சம் பரவாயில்ல, அதுலேயுமே கைனகாலஜி ஒப்பீனியன் வாங்காமல் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அவங்க வந்து இப்போது பிளான் பண்ணிட்டோம், கன்சீவ் ஆகிட்டோம், வலி வந்துருச்சுன்னா ஒரு 10 மந்த்ஸ் அந்த வலியை நீங்கள் வந்து தாங்குற மாதிரி இருக்கும். எந்த ரெமடியும் பண்ண முடியாது. அந்த அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு ப்ரெக்னென்சி பீரியடில் நமக்கு இருக்கிற வேறு ப்ராப்ளத்தை பார்க்கறத விட்டுட்டு இந்த பல்வலியை தாங்கிட்டே இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது, கஷ்டம்தான் படுவாங்க. என்ன தான் சொன்னாலும் ஒரு லோக்கல் பெயின் வேணால் பெயின் கில்லர் கைனகாலஜி ஓகேன்னு சொன்னாங்கன்னா நம்ம கொடுக்கலாம். அதை போட்டு போட்டு பிரயோஜனமே இல்லை. நீங்கள் 10 மந்த்ஸ் அந்த பெயினை, ஒரு ஹாப்பி பீரியடை வந்து ஒரு பெயின் கோத்ரூ பண்ணி அதை தாங்கி, அது ஒன்று. இன்னொன்று, அந்த ப்ராப்ளம் சொத்தெல்லாம் இல்லைன்னா கூட என்னாகுன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நிறைய பேத்துக்கு ப்ளீடிங் கம்ஸ் வரும். அதையும் நம்ம எதுவும் செய்ய முடியாது. வி ஹாவ் டு வெயிட், அந்த ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம செய்ய முடியும். அதனால் எப்பவுமே வந்து ஒரு நார்மல் ஹெல்த்துக்கு ஒப்பீனியன் வாங்குற மாதிரி, யுவர் பிளானிங் ஃபார் அ ப்ரெக்னென்சி அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஹெல்த், எல்லாத்தையும் அடைச்சிக்கோங்க, ஃபஸ்ட்டே ஃப்ரீ பண்ணிக்கோங்க. அந்த ஒரு 10 மந்த்ஸை ஹாப்பி பீரியடாக வச்சுக்கிறது நல்லது. இது ரொம்ப பெயின் கொடுத்துரும். நிறைய பேர் இப்படி வந்து சொல்லுவாங்க, ரொம்ப வலிக்குது எதாவது பண்ணலாம், சரி ஒப்பீனியன் கேட்டு கைனகாலஜி ஓகே, அவங்க ஓகேன்னு சொன்னால் கூட ஃபுல் ப்ரொசீஜர் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது, அவங்களுக்கும் ஹெல்த் கோஆப்ரேட் பண்ணாது, நம்மளும் செய்யக்கூடாது. ஸோ மினிமலாக ஏதோ செஞ்சுட்டு அவங்க எனிவே அந்த பெயினை கோத்ரூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸ். ஸோ இட்ஸ் பெட்டர் டு கெட் அ ஒப்பீனியன் பிஃபோரே பண்ணி எல்லா ட்ரீட்மெண்ட் ஃபினிஷ் பண்ணிக்கிறது பெட்டர்.
1: இது என்ன ரீசன் டாக்டர், எக்ஸ்ரே எடுக்க முடியாது, அது ஒரு மேஜர் ரீசன்
2: இல்லை? அப்படி கிடையாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லையும் தேர்ட் ட்ரைமஸ்டர்லையும் வந்துட்டு டேப்லெட் கொடுக்கூடாதுன்னு சொல்ல முடியலீங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க ஓகேங்களா, 1 வீக் தான் ஆச்சு, இப்போ திடீர்னு பல்லு சிவியராக வலிக்குது, போய் பார்த்தா ஒரு பயங்கர ஆழமாக சொத்தப்பல் வந்துருச்சு, இல்லை தேர்டு மோலார் ப்ராப்ளம் வருது, அந்த டைமில் ப்ரொசீஜர் பண்ணி எடுத்தால் பவர்ஃபுல்லாக டேப்லெட் கொடுப்போம். அந்த பவர்ஃபுல் டேப்லெட் உங்கள் ஃபீட்டஸை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் கொடுக்காதீங்கன்றாங்க. இப்போது அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த 3 மாதம் என்ன பண்ணுவீங்க? மாத்திரையும் கொடுக்க முடியாது, யூ ஹாவ் டு பேர் த பெயின் இல்லைங்களா? தேர்ட் ட்ரைமஸ்டர்லையும் அதே மாதிரி தான். இப்போ வந்து இப்போ ஒரு பல்லு வலினா மாத்திரை சாப்பிட்டே இருக்க முடியாது இல்லையா? இல்லை ஒரு பல்லை எடுத்தோம்னாலும் மாத்திரை கொடுத்து தான் ஆகணும், கொடுக்கக்கூடாதுமாங்க, கொடுத்தா ஃபீட்டஸ் அஃபெக்ட் பண்ணிடும். இது உங்களுக்கு தானே கஷ்டங்கிறேன். ஸோ பிஃபோர் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டென்டிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஆழமாக இருக்குது, ரூட் கனல் பண்ணால் பண்ணி முடிச்சிருங்க, பல்ல எடுக்கணுமா எடுத்து முடிச்சிருங்க, க்ளீன் பண்ணணுமா பண்ணி முடிச்சிருங்க, அப்புறம் ப்ரெக்னன்சி போங்க. ஏன்னா அது அப்படியே ஒரு ப்ளஷரபுளாக இருக்கிற ஒரு பீரியடை நீங்களே மிஸரபுளாக பண்ணிக்க வேண்டாங்கிறக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் பண்ணித்தரதுக்கு தான் இருக்கிறோம். கைனகாலஜிஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன, ஹெவி டேப்லெட் சாப்பிடக்கூடாது. இப்போ நாங்கள் அது சாப்பிட்டா தான் நிற்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சஃபரர் நீங்கள் தான். அது முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸ்டாக நல்லதை நினச்சிக்கிட்டு நல்ல ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ப்ளஷரபுளாக போனால் தான் ஃபீட்டஸும் அதே வரும் அப்படின்னு இப்போல்லாம் முன்னே அந்த காலத்தில் இல்லை, இப்போல்லாம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நல்ல பாட்டு கேட்கணும், நீங்கள் பல்லு வழியில் எப்படி போய் நல்ல பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே அந்த மைண்ட் செட் பூரா வந்து ஃபீட்டஸ்க்கும் கேரி அவுட் ஆகும். அதனால் நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி பீரியட் ஒரு சொர்க்கமாக இருக்கும், இல்லாட்டி நரகமாக இருக்கும்.
1: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகவும், மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம்.

0: கேட்ட பாடல் இளையராஜா இசையில் கும்பகரை தங்கையா படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்பிரமணியம் உமாரமணன் பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். நேர்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவில இன்னைக்கு சாயந்தரம் 5:02 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் நச்சுன்னு 4 பாயிண்ட் தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி தொழில் முனைவோர் ஜே முருகேசன் அவர்களுடன் நேரலை.
1: இன்று
2: ஹிரோஷிமா தினம். 1945 ஆகஸ்ட் 6 இதே நாளில் இரண்டாம் உலகப் போரின் இறுதிக்கட்டத்தில் அமெரிக்கா லிட்டில் பாய் எனும் 60 கிலோ எடையுள்ள உலகின் முதல் அணுகுண்டை ஹிரோஷிமா நகரின் மையப்பகுதியில் வீசியது. ஹிரோஷிமாவின் மொத்த மக்கள் தொகை சுமார் 3,50,000 பேர். அதில் ஏறத்தாழ 1,40,000 பேர் உயிரிழந்தனர். கதிர்வீச்சால் பல்லாயிரக்கணக்கானோர் நோய்வாய்ப்பட்டனர். மீண்டும் 3 நாட்கள் கழித்து ஆகஸ்ட் 9 நாகசாகி மீது ஃபேட்மேன் என்ற அணுகுண்டை அமெரிக்கா வீசியது. இந்த தாக்குதலால் 2 நகரங்களும் முற்றிலுமாக நிலைகுலைந்தன. இந்த அணுகுண்டு தாக்குதலின் 81வது ஆண்டு நிறைவை குறிக்கும் விதமாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மரியாதை செலுத்துவதோடு அமைதி மற்றும் அணு ஆயுதங்கள் இல்லாத உலகத்திற்கான உலகளாவிய உறுதிப்பாட்டை வலுப்படுத்தும் வகையிலும் இந்த ஆண்டு நினைவுகூர்தல், பொறுப்பு மற்றும் மீள்திறன் ஆகிய கொள்கைகளை மையமாக கொண்டு ஹிரோஷிமா தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் கேட்டுட்ருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: இப்ப எங்க பார்த்தாலும் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இந்த வார்த்தைகள் தான் நம்ம காதுல அதிகமா ஒழிச்சுட்டே இருக்கு. புயல், வெள்ளம் இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கும் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கும் இவைதான் காரணம்னு சொல்லப்படுது. இப்படி ஒட்டுமொத்த உலகுக்கே ஆபத்தை உருவாக்கிட்டு இருக்குது இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், அதாவது புவி வெப்பமடைதல், பருவநிலை மாற்றம். வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட பசுங்குடில் வாயுக்கள் அதிகரிச்சுட்டு வர்றதுனால பூமி இயல்புக்கு மாறா வெப்பமடைகிறது. பெட்ரோல், டீசல், நிலக்கரினி இதோட பயன்பாடுகள் அதிகமான காரணத்தினாலையும் காடுகள் அழிக்கப்பட்டதுனாலையும் பசுங்குடில் வாயுக்கள் அதிகரிச்சதற்கான முக்கியமான காரணம்னு சொல்லலாம். பூமியோட வளிமண்டலத்தின் மேல் அடுக்கல ஒரு போர்வை மாதிரி இருக்கிற நீராவி, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு இந்த மாதிரி வாயுக்கள் எல்லாம் சூரிய வெப்பத்தை பூமிக்குள்ள அனுமதிக்குது. இதனால பூமி இன்னும் கூடுதலா வெப்பமடையுது. மறுசுழற்சி, மறு பயன்பாடு, குறைந்த பயன்பாடுன்னு பொருட்களை வாங்கி குவிப்பதற்கு பதிலா நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை மட்டுமே வாங்கி மறுபடியும் பயன்படுத்தி மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலுக்கு இணக்கமாக செயல்படுவதன் மூலமா புவி வெப்பமடைவதையும் பருவநிலை மாற்றத்தையும் கட்டுக்குள் வைக்க முடியும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: கேட்ட பாடல் முதலாளி அம்மா திரைப்படத்திலிருந்து இசை சந்திரபோஸ், டி எல் மகராஜன், எஸ் பி சைலஜா பாடியது. பாடலாசிரியர் புடமைப்பித்தன். இன்று காலை 9:02 உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நேமிநாதன் அவர்கள் வழங்கும் உரை.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி, சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம் வரும். சோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். சோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்வுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்வுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல எதனா சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக்.

0: சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த கியூஆர் கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் we are going to place them. So public movement ல இருக்கும்போது any instant if they see then and there itself they can also send information to us. I am expecting more public response to this initiative. Any doubts or anything they have regarding this they can very well come and meet me in my office or go to the nearest police station to clarify if they have any doubts. Thank you.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: இந்த பிற்பகல் 2:30 ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை சூலூர் அப்பநாயக்கன்பட்டி வி வையாபுரி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம்.

0: கேட்ட பாடல் பிரேம பாசம் திரைப்படத்திலிருந்து இசை கங்கை அமரன், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி.
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

இன்று இரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வல்லுவன் அவர்களது அனுபவ கருத்துக்கள். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டோம் நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. தொடர்ந்து 8 மணிக்கு செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க ஆர்ஜே அகில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவதையடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அம்மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நாளை மறுநாள் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரண்டாம் உலகப் போரின்போது ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. உலக செபக்ட்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராம் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி திருச்சி அணியை

0: நிலையிணை சேப்பாக்க மணியையும் வென்றன. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் கோயம்புத்தூர் மக்களுக்கு சொல்லிட்டு ரெயின்போ வைப்ஸ்ல இணையிறது நான் உங்க ஆர்ஜே அகில். ரெயின்போ வைப்ஸ்ல வழக்கம் போல க்வெஸ்சன் உங்களுக்காக காத்திருக்கு. பார் கோடு உருவாக்கியவர்கள் யார் அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வி. ஸோ இதற்கு பதில் அளிக்கலாம் 9585800103 அப்படிங்கிற இந்த எண்களில். பொதுவாகவே வந்து நம்ம எல்லா திங்ஸை எடுத்துட்டாலுமே அதில் பார் கோடு வந்து ரொம்ப அவசியம் ஆயிடுச்சு. அதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கீழே இருக்க நம்பர்ஸ் மட்டும் இல்ல, மேல இருக்க படுத்த மாதிரியான ஒரு கோடுகளும் சேர்த்து தான். இந்த கோடுகள் எப்படி அமைஞ்சது, இதற்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சேர்த்து நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். நீங்க பதில்களை அனுப்பலாம். உங்களோட பதில்கள் வரவேண்டிய எண்களை மீண்டும் ஞாபகப்படுத்தலாம். 9585800103. ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற நம்முடைய முகநூல் பக்கம் வாயிலாகவும் உங்களுடைய பதில்களை நீங்க கொடுக்கலாம்.

பிஸ்ஸா ஃபிலிம்ல இருந்து பாடல் கேட்டுருச்சோம். பார் கோடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முன்னாடி தெரிஞ்சது போல் கருப்பு கோடுகள் வெள்ளை கோடுகள் இதுக்கு இடைவெளியில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன், இந்த தகவல்களை ஒருவா ஒரு சேமிப்பாக குறித்து அதை நமக்கு தர்றதான் வந்து இந்த தொழில்நுட்பத்திற்கு கீழே இருக்கிற விஷயம். ஸ்கேனர் மூலம் படித்த பொருட்களுடைய விவரங்கள், அதாவது அந்த பொருள் எப்படி வந்துச்சு, எந்த இடத்துலேருந்து வந்தது, யார் தயாரித்தாங்க, இந்த தயாரிப்புக்கு பின்னாடி இருக்கிற விலை மதிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த பார்கோடுக்கு பின்னாடி அமைச்சிருக்காங்க. உலகில் முதல் முதலாக வணிக ரீதியாக பார்கோட் ஸ்கேன் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1974 ஜூன் 26 அன்று அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதல் ஸ்கேன் செய்யப்பட்ட பொருள் என்ன அப்படின்னு தெரியுமா? ஸோ கேட்டாலே ஆச்சரியப்படுற விஷயமா தான் இருக்குது, இதுக்கு ஒரு பார்கோடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பார்கோடு, அதாவது இதை வந்து ஸ்கேன் பண்ணி அந்த பொருளுக்கான விலை மதிப்பை கொடுத்தாங்க. அந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூவிங் கம், நமக்கு தெரியும் இல்லையா, பபிள் கம் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த சூவிங் கம்முக்கு தான் வந்துட்டு இந்த பார்கோடை யூஸ் பண்ணி அதற்கு விலை மதிப்பை போட்டாங்களாம். ஸோ உண்மையாலுமே ஆச்சரியப்படுற விஷயம். 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களில் உங்களோட பதில்களை கொடுக்கலாம்.

0: FM இங்க எல்லாமே தூளு.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

8:14 அழகான பாடல் கேட்டிருச்சோம். நேருக்கு நேர் ஃபிலிம்காக அனுபமா மனோ பவதாரணி பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து இசை தேவா. கேட்டு இருக்கோம் இது ரெயின்போ வைஸ். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ரெயின்போ வைஸ் தொடர்ந்து கேட்கலாம்.

ரெயின்போ வைப்ஸ் தொடர்ந்து கேட்கலாம். இன்றைக்கான கேள்வி, பார் கோடு உருவாக்கியவர்கள் யார்? வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பதில்கள் வந்துட்டே இருக்கு. பொதுவாகவே வந்து பார் கோடு அப்படின்னாலே இது எப்படிப்பா வந்துச்சு, காசு கொடுத்துட்டு பில்லை போட்டுட்டு வரக்கு பதில் இதை போய் ஸ்கேன் பண்ணுறாங்களே, இது ஸ்கேனும் ஆக மாட்டேங்குதே அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மளிகைக்கடக மருத்துவர், அதுக்கப்புறம் மருத்துவமனைகள், நூலகங்கள், அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் அது கொரியர்ஸ் எல்லாம் நமக்கு இங்கேருந்து அங்கே போகிற விஷயங்கள், தபால்கள், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸு, அதுக்கப்புறம் கூட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு பார் கோடு வந்து எல்லா இடங்களிலுமே பயன்படுத்தப்படுது. கியூஆர் கோடுக்கும் பார் கோடுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண பார் கோடு வந்து ஒரே திசையில் அதாவது 1D தகவல்களை சேமிக்குது. ஆனால் கியூஆர் என்ன பண்ணுது அப்படின்னா 2D பரிமாணங்களில் அதிக அளவில் தகவல்களை சேமித்து அதில் வச்சுக்குது. அதனால இணையதள முகவரி, தொடர்பு விவரங்கள், இது எல்லாத்தையும் கியூஆர் மூலமாக சேமிக்கலாம் அப்படிங்கிறத விஷயம். ரெயின்போ வைஸில் இணைந்திருக்கோம், உங்களோட பதில்களை அனுப்பலாம் வாட்ஸ்அப் மூலமாக.

உனைத்தனி பிலிம்காக பாடல் கேட்டோம். ஹரிஹரன் சுஜாதா பாடியது. பாடலாசிரியர் பழனி பாரதி, இசை தேவா. ரெயின்போ வைப்ஸ்ல இணைந்திருக்கோம். நிறைய நேயர்கள் தங்களோட பதில்களை கொடுத்துட்டே இருக்கீங்க. பார் கோடுகளை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த தகவல்கள் வந்து பொதுவாகவே வந்து நமக்கு ஒரு ஒரு பொருளை பற்றினதான தகவல் கிடைக்கணும் அப்படின்னா நிறைய இடங்களில் தேட வேண்டியிருக்கும். அதோடைய ஸ்டாக் எப்படி இருக்கும், அதோடைய விற்பனை விவரங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப வேகமாகவும் துல்லியமாகவும் ரொம்ப கரெக்டான நிர்வகிக்கிற திறமையோடு வந்து இதை பண்ணணும் அப்படின்னா சில குறைபாடுகள் வந்து மனித தவறுகள் வந்து நேரிடுவது ரொம்ப சாதாரண விஷயமாகும். பட் பார் கோட் மூலயமா இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது விஷயம். பொருட்களுக்கான பார் கோட் வந்து, அதாவது அந்த கொடுக்கப்பட்ட எண்கள் இருக்கு இல்லைங்களா, அது உலக அளவில் தனித்துவமாக இருக்குமா. இதை விட விஷயம் என்னென்னா, இதன் மூலம் அந்த பொருட்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக அதை அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியுமா. இப்போ நம்மளுடைய ரேகைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா, அதே போல் இதற்குமான தகவல்களை சேமிக்கிற அந்த திறனும் வந்து ரொம்ப வித்தியாசமானது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். 8:37 யாரெல்லாம் இங்கிருந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க, பதில் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். கணேஷ் சிறுமுகையிலிருந்து, சிறுமுகை சோமு, கலைவாணி, கவுண்டம்பாளையம் லாவண்யா, செந்தில் பிரபு அவங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து அனுப்பியிருக்கீங்க. ரமண முதலி

ஒரு சுதாகர், ஜீவா, என் பார்வதி, கணபதியிலேருந்து கனக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், கல்பனா, பிரமிளா சென்னை, அந்தோனிரா சென்னையிலேருந்து, புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், வீரதுரை அரியலூர்லேருந்து அலிநகரம் மிஸ் மகாதேவன் பெரம்பலூர், சூலூர் கணேஷ் மூர்த்தி, கோவை ரத்னபுரி ராஜா முகமது, குள்ளக்காப்பாளையம் சந்திரசேகரன், புஷ்பலதா சௌந்தர்யா, தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி, தேவனூர் ஜோதி லட்சுமி, அவங்களுடைய நண்பர்கள் சேர்ந்து அனுப்பியிருக்கீங்க. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், காந்திபுரம் ஜஸ்டின் திரவியம், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரிய வதப்பஞ்சேரியிலேருந்து அனுப்பியிருக்கீங்க. நிறைய பாடல்கள் உங்களுக்காக தமிழோட காத்திருக்கு. ரெயின்போ வைப்ஸ்ல இருக்கிறோம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எட்டு மணி 44 நிமிடம் ரெயின்போ வைப்ஸில் அழகான பதில்கள் நீட்டாக வந்து நம்ம நேயர்கள் வந்து இதுக்கும் மேலே நாங்கள் வந்து தகவல்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. குகன் நஞ்சுண்டாபுரம், பட்டுக்கோட்டை ராபர்ட் எலமாரன், கே கோவிந்தராஜ், மாரி செட்டிப்பதி, ஜே கிருஷ்ணாபுரம், சஹானா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நங்கவல்லி ராஜாராம், சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி, சண்முகசுந்தரம், ரமணமுந்துலி புதூர்லேருந்து, ஹோப் காலேஜ், பிரணயா குகன், அதுக்கப்புறம் கோகுல் கமலேஷ் அவங்களோட குடும்பத்தார் அனுப்பியிருக்காங்க. சிறுமுகையிலேருந்து பிரேமாவெல்லிங்கிரி, கரும்பத்தாம்பட்டி, பாரதி மகாலிங்கம், கள்ளிவலசு, குகன் சேர்ந்து கோத்தகரியிலேருந்து, தொடர்ந்து பார்த்தவ சுமதி கனகராஜ் தமிழ்நகர் செமிப்பாளையம் பகுதியிலேருந்து, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி, சாமி செட்டிப்பாளையம், கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர் அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் தகவல்களை கொடுத்துட்டே இருக்கீங்க, உங்களோட பதில்களை கொடுக்குறீங்க. பொதுவாக வந்து பார்த்தோம் எல்லா கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடியும் ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி, பட் இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, 1948 ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட உரிமையாளர் பொருட்களை தகவல்களை காசாளர்கள்கிட்ட மிகவும் வேகமாக பதிவு செய்கிற முறையை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டபோது, பெர்னார்ட் சில்வர், அதுக்கப்புறம் அவரோட நண்பரான நார்மன் ஜோசப் வுட்லேண்ட், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்ச இந்த பார் கோடு தான் இதற்கான தீர்வு கொடுக்கறதுக்கான ஆரம்பமான ஒரு தொடக்க புள்ளியா இருந்தது. ஒரு நாள் வுட்லேண்ட் கடற்கரையில உட்காந்து மணல்ல தன்னோட விரல்களால மோர்ஸ் கோடு அப்படிங்கிற, அதாவது MORSE மோர்ஸ் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த புள்ளிகளையும் கோடுகளையும் வரைஞ்சிட்டு இருந்தாரு. அப்போது இந்த என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த புள்ளிகளை நீட்டி கோடுகளாக மாற்றினா இதை வந்து ஒரு ஒளி மூலமாக வாசிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுச்சு. முதல்ல அவங்களுக்கு உருவானது வந்து பார்த்திங்கன்னா, ஒலிசாய் அப்படிங்கிறது இலக்கு குறி போல வட்ட வடிவமான பார் கோடு தான், இதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த திசையிலேருந்து அந்த ஸ்கேன் செய்ய முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இதை வந்து உருமாற்றியிருக்காங்க. இதை பார்த்தோம்னா 1952 காப்புரிமை கிடச்சி அதுக்கப்புறம் இது வந்து எல்லாராலும் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கேனர் தொழில்நுட்பம் பொதுவாக வந்து பெரிய அளவில் யாராலும் வரவேற்கப்படலை, முன்னேறவும் இல்லை. ஆனால் 1970 லேசர் ஸ்கேன்கள் உருவாக்குறதுக்கு பின்னாடி இந்த நேர்கோடாவது யூபிசி பார் கோடு வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. 1974 June 26 அன்று முதன்முறையாக ஒரு கடையில் பார் கோடு ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த பார் கோடோட விஷயம் என்னென்னா, இது ஆய்வகத்திலேயோ அல்லது ஒரு வீட்டுக்குள்ளேயோ கண்டுபிடிக்கப்படலை. 1948 நார்மன் வந்து அந்த கடற்கரையில் உட்கார்ந்து இந்த மோர்ஸ் கோடை வரைஞ்சிட்டு இருக்கும்போது தான் இந்த ஐடியா தென்பட்டிருக்கு. அதாவது ஐடியாவும் அதுக்கப்புறம் அடையாள திறனும் எங்க இருந்தாலும் தோணுடா அப்படிங்கிறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கண்டுபிடிப்பு.

0: 8:49 நிமிடம் பாடல் கேட்டோம் ராஜா ஃபிலிம்லேருந்து. நிறைய நேர்கள் சரியான பதில் கொடுத்துருந்தீங்க. இன்றைக்காக ரெயின்போ வைப்ஸில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார் கோடு உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கான சரியான பதில் பெர்னார்ட் சில்வர் அண்ட் நார்மன் ஜோசப் வுட்லேண்ட். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. நேரம் 8:50.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் சைபால்.
3: ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர்ல மக்களுக்கு ரொம்ப மரியாதை. அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாயிட்டது. அதனால ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்க, எனக்கு வயசாயிட்டது, அதனால் இந்த அரச பொறுப்பை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க. அரசே, தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி, நீங்கள் காட்டுக்கு போயிட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும், எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க, இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாயிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம், நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லோரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லாரும் இப்படி வந்து உட்காந்துருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லாரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி, எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆயுள கொடுங்க அப்படின்னாங்க. அவ்வளவு தானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. மன்னா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி

0: நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா? ஐயோ, நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வர வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி, ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும். இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி, அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை, நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை. இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசால மனம், குடிமக்களின் விசால மனம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசால மனம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை, நினச்சி பாருங்கள். அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்பவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

பார்த்திபன் கனவு ஃபிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். நேர்லே நாளை இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. காலை 9:02 உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி குழந்தையர் நல மருத்துவர் டாக்டர் ஏமிநாதன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். நேர்கள் கேட்டது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103.3 ரெயின்போ வைப்ஸ். இதுவரையில் நிகழ்ச்சியில் நானார்ஜி யாகேல். நேரம் 8:59 நிமிடம். இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவதையடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அம்மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார். சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தின் கபினி அணையில் உபரி நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75.64 அடியாக உயர்ந்துள்ளது. இரண்டாம் உலகப் போரின்போது ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. உலக செபக்ட்ரக்ரோவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி திருச்சி அணியையும் நெல்லை அணி சேப்பாக்கம் அணியையும் வென்றன. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான குட் மார்னிங். நேரம் 9:03 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி குழந்தைகள் நல மருத்துவர் வழங்கும் சிறப்பு உரையை தொடர்ந்து கேட்கலாம். இது உங்கள் சாய்ஸ். நேர்களே ரெடியா இருங்க.
2: உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நேமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாமா?
3: ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கக்கூடியது முதல் முதல் உணவுங்கிறது தாய்ப்பாலில் சீம்பால்னு சொல்லக்கூடியது. அதனால் டெலிவரி ஆன உடனே சீம்பால் வந்து கொடுக்கறதுக்கு உடனே ரொம்ப சிரத்தை எடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா டெலிவரி ஆனோடனே தாய் வந்து டெலிவரி ரூமில் இருப்பாங்க, குழந்தைய நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாமல் குழந்தைய எடுத்துகிட்டு போய் உடனே சக்கரை தண்ணி கொடுக்கறது, தேன் கொடுக்கறது, வெளியே கடையில் வாங்கி பால் கொடுக்கறது, இல்லை வேறு பிற பால் கொடுக்கறது, பால் பவுடர் கொடுக்கறது, அந்த மாதிரி தவறானதை கொடுத்துருவாங்க. பொதுமக்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி தாய்ப்பால் தவிர பிற உணவுகள் பிறந்த குழந்தை கொடுக்கறது வந்து விஷம் கொடுக்கறதுக்கு சமம். அதனால் தயவு செஞ்சு இந்த ப்ரீ லாக்டியல் ஃபீடுன்னு சொல்லக்கூடிய தாய்ப்பால் அல்லாத வேறு உணவுகள் வந்து கடுகளவு கூட கொடுத்துடக்கூடாது. அந்த டைமில் வந்து குழந்தைய எடுத்துகிட்டு போய் தாயோட தாய் டெலிவரி ரூமில் இருந்தால் கூட நார்மல் டெலிவரினா அரை மணி நேரத்துக்குள்ளே தாய்ப்பால் கொடுக்கணும், சிசேரியன் செக்ஷன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே தாய்ப்பால் கொடுக்கணும். அந்த முதல் தாய்ப்பால் தான் அந்த குழந்தையோட எதிர்காலத்தவே நிர்ணயிக்கூடியது. அந்த சீம்பாலில் வந்து நிறையா எல்லா நோய்களுக்குள்ள எதிர்ப்பு சக்தி அது இருக்குது. இப்போ குழந்தைனாவே நம்ம நினைப்போம் தடுப்பூசி தடுப்பூசின்னு சொல்லுவோம், அதில் முக்கியமான தடுப்பூசி சீம்பாலுங்கிறது தான் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ சீம்பால் குடித்து வளர்கிற குழந்தைக்கு பெரிய நோய்கள் எதுவுமே வராது. அதான் அந்த போஸ்ட் நேட்டல் பீரியடுங்கிறது. ஆக்சுவலாக தெரிஞ்சக்கூடியது என்னென்னா, தாய் வந்து டெலிவரிக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு, சொல்லப்போனால் ரெண்டால் சாப்பாடு சாப்பிடணும். அதாவது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின்ஸு, ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், அந்த மாதிரி கலந்த உணவை, இதெல்லாம் நான் நிறையா சொல்லியிருக்கேன், ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய இட்லியிலேயே எத்தனையும் கலந்துருக்குது. சப்போஸ் இட்லியில் வந்து அரிசி கலந்துருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, பருப்பு கலந்துக்கு ப்ரோட்டீன் இருக்குது, அந்த இட்லிக்கு எள்ளு பொடியும் நல்லெண்ணெய் சேர்ந்தோம்னா ஃபேட் கலந்துக்குது, புதினா சட்னி இல்லை கொத்தமல்லி சட்னி தொட்டுக்கணும், அதில் விட்டமின்ஸு ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்லாம் வந்துடுது. ஸோ நம்ம சாதாரணமாக சவுத் இண்டியன் மீல்ஸே நல்ல உணவு, இட்லி, காய்கறி, கீரை, குழம்பு, ரசம், பருப்பு, நல்ல சத்துள்ள உணவாக சாப்பிட்லாம். குறிப்பாக நான்வெஜிடேரியன் நிறையா சாப்பிட்லாம். மீன்லாம் சாப்பிடும்போது பால் நிறையா சுரக்கும், காய்கறிகள்லாம் சாப்பிடும்போது அதுக்கு பாலோட சத்து அதிகமாகும். பால், தயிர், மோர் அந்த மாதிரி எந்த உணவு விட்டு வைக்கக்கூடாது, நல்ல உணவாக சாப்பிட்ணும். ஸோ நம்ம இருக்கிற அத்தனை பேரும் தாய்க்கு வந்து சிறந்த உணவு கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். தாயோட உணவு சிறந்த நிலையில் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக தாய்ப்பாலோட ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கும், தாய்ப்பால்லையும் குறைபாடு இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் தாய்ப்பாலை பொறுத்த வரைக்கும், தாய்ப்பால் வந்து 2 வருஷத்துக்கு தொடர்ந்து கொடுத்தாங்கன்னா அந்த தாய்க்கு பின்னாடி வந்து மார்பக புற்றுநோய் வராது, அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். அதை விட முக்கியம், இப்போ இருக்கிற தாய்மார்கள்லாம் வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா உடம்புல இருக்கிற ஃபேட்டெல்லாம் மெல்ட் ஆகி அவங்க வந்து பழையபடி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி அழகாக மாறிடுவாங்க. தாய்ப்பால் கொடுக்கறது வந்து பல வகையில் வந்து ஒரு உதவியாக இருக்கும். இது வந்து எதிர்காலத்துக்கு செய்யக்கூடிய முதலீடாக நினைக்கணும், நம்ம தேசத்துக்கே செய்யக்கூடிய முதலீடுன்னு செய்யலாம். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு கொரோனா வராது, ஏன்னா ஆன்டி கொரோனா ஆன்டிபாடிஸ், கொரோனா வராத தடுப்பு மருந்து, அதாவது தடுப்பூசினே சொல்லலாம், தாய்ப்பால் வழியாக கிடைச்சிடும். இது தாயோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவு தகப்பனோட பங்கும், கூட இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் எல்லாத்தோட பங்கும் இதில் வந்து நிறைவாக இருக்கணும். அப்போ தான் 100% குழந்தைக்கு வந்து முழு பங்களிக்க முடியும். ஸோ குடும்பமே சேர்ந்து பங்களிக்கணும். ஸோ சின்ன சின்ன விஷயத்தில் கூட அப்பாவும் அம்மாவோட சேர்ந்து குடும்பமாக ஒன்றா சேர்ந்து குழந்தையை பேணி பாதுகாக்கணுங்கிறது முக்கியமான ஒரு தலையாய ஒரு கடமை. இதில் வந்து அந்த தாய்ப்பாலுக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ், தாயோட அப்பா அம்மாவும் தகப்பனோட அப்பா அம்மாவும், அதாவது மாமியாரும் மாமனாரும் தான் மோட்டிவேஷன். ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ், பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஹார்மோன் டிபெண்டன்ட், அது ஒரு பாசிட்டிவ் ஹார்மோன் செக்ரீட் ஆனால் மில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அதே ஒருவேளை மாமனாரோ மாமியாரோ அந்த பொண்ணை திட்டுனாங்க, உனக்கு எங்கே பால் வரப்போகுது, நீ உன்னாலையெல்லாம் பால் கொடுக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த மனசு உடஞ்சி பால் சுரக்கிறது நின்றும். ஸோ மனசுக்கும் தாய்ப்பாலுக்கும் தொடர்பு இருக்குது. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன பண்ணுன்னா, இதை கேட்டுட்டு இருக்கிற மாமனார் மாமியார்லாம் உங்கள் மருமகளை வந்து மகளாட்டம் நடத்துங்க, உன்னால் பால் கொடுக்க முடியும், நம்ம பேரனுக்கு நம்ம பேத்திக்கு நம்ம பால் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக சொன்னாங்கன்னா பால் நிறையா சுரக்கும். ஸோ இது வந்து ஹார்மோன் ரிலேட்டட், பாசிட்டிவ் ஹார்மோன் ரிலேட்டட் பிரஸ்ட் ஃபீடிங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிராண்ட்

0: பேரண்ட்ஸோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தாயோட டெலிவரிக்கு அப்புறம் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நல்ல உணவு, தாய்க்கு என்னென்ன எதிர்பார்க்குறவங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது தான் அவங்களோட கடமை. அந்த மாதிரி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேர குழந்தை நல்ல குழந்தையாக வந்துடும். உடல் ரீதியாக மட்டும் இல்லை, மன ரீதியாகவும் நல்ல குழந்தையாக வரும். தாயோட மனநிலை வந்து அப்படியே குழந்தை மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் அவங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப அதிகம்.
1: இதுவரை உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நேமிநாதன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இருந்திருக்கும் நேரில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க வந்து 2313 2313 2317 06 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை போட்டுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் கேட்டுட்ருக்கோம். இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு இது உங்கள் சாய்ஸில் வந்து நீலகிரி கேரள நேயர்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கால் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெளிவரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். கேட்டுட்ருக்கோம், இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிமே நேயர் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோட்டையிலிருந்து சிந்து பேசுறேங்க மேம்.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க மேம்?
1: மேம், டியூட் படத்துல இருந்து ஊரும் பிளட் பாட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டுட்ருக்கோம். இது உங்கள் சாய்ஸ். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? எங்கிருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: நீங்கள் பேசுகிறது கேட்குது, சொல்லுங்கள், எங்கிருந்து பேசுகிறீங்க?
1: கோத்தகிரியிலிருந்து.
0: என்ன பாடல் கேட்க போகிறீங்க
1: இன்னைக்கு? மயக்கம் என்ன படத்துலேருந்து.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: கேட்டுட்ருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நீலகிரி கேரள நேயர்களோட விருப்ப பாடல்களோடு நிகழ்ச்சியில் இனும் நேயர். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் பாலக்காடு மாவட்டம் கொளஞ்சாம்பாறையிலிருந்து செல்வராஜன்.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: விடுதலை படத்திலிருந்து வெளிநடிகை காட்டுமல்லி.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுருக்கோம். இது உங்கள் சாய்ஸ். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, நீலகிரியிலிருந்து சவுந்தலா குன்னூர் உபதிரை.
0: ஓகே, என்ன பாடல்
1: கேட்க போறீங்க? வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதமே.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேற்று நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு சாயந்தரம் 5:02 சித்திர சவானம் நிகழ்ச்சியில் தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி தொழில் முனைவோர் ஜே. முருகேசன் அவர்களுடன் நேரலை.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இது உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கோம். நீலகிரி மற்றும் கேரள நேயர்களோட விருப்ப பாடல்களோடு இந்த ஊரில் இருக்கிறவங்க நீங்கள் கால் பண்ணலாம். 042 முன்னிணைப்போட 2312 3 2 3 1 7 0 4 6 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்ருக்கோம். இது உங்கள் சாய்ஸ். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? எஸ் நேயர்கள் வந்து பிடிச்ச பாடல கேட்கணும்னு கால் பண்றீங்க, ஆனா வந்து இணைப்பில் இருக்கீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. ஓகே, இப்போ நம்ம கேட்க போற இந்த பாடல் கேரளாவில் இருந்து நேயர் ஹரிஹரன் விருப்ப பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியிலே நேம் நேயர். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?

0: நேர்களே, நாளை இரவு 9:25 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கேட்டோம். இது உங்கள் சாய்ஸில். இன்னைக்கு நீலகிரி கேரள நேயர்களோட விருப்ப பாடல்களோடு, நாளைக்கு கோயம்புத்தூர் நேயர்களுக்கான விருப்ப பாடல் நீங்கள் கேட்கலாம் 9 மணிக்கு. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். இது வரைக்கும் நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா, 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில். ஒரு சூப்பரான ஊருக்கு உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ஜே யாகில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவதையடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து உரையாற்றி வருகிறார். விவசாயிகளின் இலவச மின்சாரத்திற்காக 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக மாநில அமைச்சர் தெரிவித்துள்ளார். 1,00,000 மண்வள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் இயற்கை உரங்களை ஊக்குவிக்க 4,50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நாளை மறுநாள் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. கர்நாடக மாநிலத்தின் கபினி அணையில் உபரி நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75.64 அடியாக உயர்ந்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2nd உலகப் போரின்போது ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேர்களை அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நேரம் 10:03, ஆகாஷ்மணி கோயம்புத்தூர், FM Rainbow 103. நேர்களெல்லாம் வந்து உங்களோட டிராவல் பேக்

ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில உங்களை பயணத்துக்கு கூட்டிட்டு வருதுன்னா ஆர்ஜி யாகில். பயணங்கிறது ஒரு இடத்துக்கு போய் அதை பார்த்துட்டு அதை வந்து அங்க இருக்கிற காற்றை வந்து சுவாசிச்சுட்டு அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் உணர்ந்துட்டு அங்க இருக்கிற கதைகள் எல்லாம் கேட்டு அந்த மண்ணோட நம்ம இணையறதாங்க ஒரு டிராவல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இன்னைக்கு நம்ம போக போற டிராவல் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். இங்க போகணும் அப்படின்னா ஒன்னா ரயில்ல போகணும் இல்லைன்னா விமானத்துல போகணும். இன்னைக்கு நம்ம ரயில்ல வந்து போற ரெடி ஆயிடலாம். உங்க வீட்ல இருந்து நமக்கு தேவையான ரயில் பயணத்துக்கு தேவையான விஷயங்களா எடுத்து வச்சுக்கோங்க. போவோமா ஊர்குலம். இன்னைக்கு நிகழ்ச்சியில தமிழ்நாட்டுடைய தொழில் நகரமான கோபையிலிருந்து இந்தியாவோட வடக்கு இமயமலையிலுடைய மடியில் அமைந்திருக்கிற அழகிய நகரமான ராணிகேட் கண்டோன்மெண்ட் நோக்கி நம்மளோட பயணம் ஆரம்பிக்குது. 10:04 பயணத்துக்கு ரெடியானவங்க எல்லாம் சேர்ந்து வரலாம்.

எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் தேநீர் கடையில் அங்கே இருக்கிற கடையில் எல்லாத்துலேயும் வந்துட்டு அவசர அவசரமாக எல்லாரும் டீ சாப்பிட்டு இருக்காங்க. ரயில் நிலையத்தில் இருக்கிற பயணிகளும் அவசர அவசரமாக அவங்களோட பிளாட்ஃபார்முக்கு ஓடிட்டு இருக்காங்க. நம்ம மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு புது உற்சாகம் வந்திருக்குமே, புது இடத்துக்கு போகிறோம் அடாடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ கோவையிலேருந்து பயணம் ஆரம்பிச்சாச்சு, டெல்லிக்கு நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கு நம்மளோட வண்டி. நகர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்கிருந்து உத்தரகாண்ட்டுக்கு வந்து நம்மளோட வண்டி வந்து ரீச் ஆகுது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்துடைய நுழைவாயிலுங்க, பாருங்க பெரிய போர்டு ஒன்று தெரியுதா, பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊட்டிக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த கட்டிடம் எல்லாம் பாருங்களேன், அந்த காலத்தில் அப்படியே பிளாக் பிளாக்காக

கட்டியிருப்பாங்களா, அந்த ரெட் கலரு போர்டு பாருங்க, அழகா எழுதியிருக்கு காத்கோதாம் உங்களை வரவேற்கிறது. ஸோ இங்கிருந்துதான் நம்மளுடைய மலைப்பயணம் ஆரம்பிக்குதுங்க. காத்கோவை விட்டு அப்படியே வாகனத்துல அங்க இருக்கிற ஒரு வாகனம் இருக்கு பாருங்க, அதுல நம்ம நகர்ந்து போக ஆரம்பிக்கலாம். உள்ள நுழைஞ்ச உடனே நகரத்துடைய வாசலாம் அற்றுப்போய் இயற்கை வந்து தன்னோட கதவை திறந்து வாடா குழந்தை அப்படிங்கிற மாதிரியான காற்று. ஒரு ஒரு இடத்துலையும் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா குளிர் அதிகமாயிட்டே இருக்கு, உங்களால உணர முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பைன் மரங்கள் தெரியுதுங்களா, தேவதாரு மரங்கள் தெரியுது, மலையுடைய வாசனை நம்மளால உணர முடியுது, நுகர முடியுது. மேகங்களை தொடர அழகான சாலைகள், அங்கதான் நம்ம போய் முடிஞ்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய சாலை அமைது இல்லையா. ஒரு ஒரு டைமும் ஒரு டேர்ன் பார்த்து பார்த்து பிடிச்சிக்கோங்க. வாகனத்துல செல்லும்போது வளையற நேரம் பார்த்தோம்னா அங்க நேரம் போய் நின்றுமோ எண்டுல அப்படிங்கிற பயம் இருக்கு. கீழே எட்டி பாருங்களேன், பெரிய பள்ளத்தாக்கு தெரியுதா, அடடா அழகான வானமும் நமக்கு தெரியுது. சின்ன சின்ன மேகங்கள்ல காருடைய ஜன்னல்களை தட்டி செல்ற மாதிரி ஒரு உணர்வு இல்லையா, சூப்பரா இருக்குல்ல இந்த இடம். நகரத்தோட வாழ்க்கையோட சத்தம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்ல, அப்படியே அழகா அப்படியே இந்த சிச்சுவேஷன் எல்லாம் மாத்தி இயற்கையோட இசை மட்டுமே நம்மளோட காதுகள்ல ஒலிக்கிற மாதிரியான ஒரு இடம். தொடர்ந்து பயணிக்கலாம். 10:09 போவோமா ஊர்கோலமா, காஷ்மாரி கோயம்புத்தூர், FM Rainbow 103.

0: FM இங்க எல்லாமே தூள.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12:30 ஒலிபரப்பாகும்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 போவோமா ஊர்கோலம் போய்கிட்டே இருக்கோம். எஸ் வந்து சேர்ந்தாச்சு ராணிகேட். ராணிகேட் அப்படின்னாலே ராணியுடைய புல்வெளி அப்படிங்கறது அர்த்தங்கிறதா புராண கதைகள் சொல்றாங்க. குமாவோன் பகுதியை ஆண்ட மன்னருடைய மனைவி இந்த மலைப்பகுதியுடைய அழக கண்ட உடனே மெய்மறந்து போயிட்டாங்களாம். நமக்கும் அப்படிதானே இருக்கு. சோ மெய் மறந்து ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, அங்கிருந்து யாரோ ஓடி வரது உங்களுக்கு சத்தம் கேக்குதா, அப்படியே பாருங்களேன். திரும்பி அழகா யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு மிடுக்கா தன்னோட பரைஸ் எல்லாம் சரியா நேர்த்தியா வச்சுட்டு தங்களோட பிடி டைம்காக ஓடி வராங்க நம்மளுடைய சோல்ஜர்ஸ். இங்கேயே வந்து வாழ வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ராணிகேட் அப்படிங்கிற அழைக்கப்பட இந்த இடத்திற்கு பின்னாடி ஒரு கதை இருக்கிறதா உள்ளூர்வாசிகள் சொல்றாங்க. நமக்கு மட்டும் ஆசை இல்லாமலா போகும், இடம் பாருங்களேன் அப்பப்பா அப்படி இருக்கு. சோ இந்த பிடி டைம்ல வந்து அவங்க ஓடிட்டு இருக்காங்க, நம்ம வழி விட்டு நம்மளோட அழக ரசிக்கலாம். அங்க இருக்கிற மழை பிரதேசங்கள் அதுக்கப்புறம் அந்த முகடுகள் எல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருங்க. இதுக்கு பின்னாடி இந்த புதிய நகரம் அப்படிங்கறது என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். 1869 பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்த இடத்தை வந்து தன்னுடைய கோடை தலைமையகமா வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்களாம். காரணம் என்னன்னா தெரியாமலாம் நமக்கு போகும், நமக்கே இங்கிருந்து அடுத்த இடம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு மனசே இல்லையே, இவ்வளவு அழகான ஒரு இடத்துல இருந்து அவங்க எப்படி போவாங்கிற மாதிரி. இந்த குளிர்ந்த காலநிலை, சுத்தமான காற்று, பாதுகாப்பான மலைப்பகுதி அப்படின்னு இந்த விஷயம் எல்லாமே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்தவங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருக்கு. அந்த காலத்துல இந்த பிரிட்டிஷ் கால கட்டிடங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்ன வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்ப இருக்கிற அப்போ உருவாக்கின விஷயத்த. சோ அப்படிதான் இவங்க உள்ள வந்து இந்த இடத்த வந்து பிடிக்கிறாங்க. நீங்க பாருங்களேன், எல்லா கூரையும் சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க இருக்கிற கட்டிடத்துடைய கூரைகள் எல்லாமே சிவப்பு கூரைகள் வறுத்திருக்கு, கற்சுவர்கள் இருக்கு, பெயிண்ட் எல்லாம் அடிக்காம சுவர்கள் வந்து கற்களாலேயே கட்டப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மர ஜன்னல்கள் இருக்கு. இதெல்லாமே வந்துட்டு பழங்கால நூற்றாண்டு இந்த கட்டிடத்திற்கு பின்னாடி இருக்கு, இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கறத யோசிக்கிற அளவு இருக்கு. சோ இது எல்லாமே நூற்றாண்டு பழமையே இன்னுமே பேசிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் தள்ளி நின்னுக்கோங்க, பிடி டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பி போன அதே சோல்ஜர்ஸ் வந்து திரும்பி வராங்க. சோ கேரேஜ் எல்லாமே அவங்களோட பிளேஸுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு இல்லையா, சவுண்ட் கேக்குதா, பூட் சவுண்ட் எல்லாம் கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி டக்கு டக்கு டக்கு டக்குனு ஓடி வராங்க. சோ மெடுக்கான அந்த ஆலிவ் கிரீன் யூனிஃபார்ம்ஸ் அண்ட் பாரிஸ் எல்லாம் வந்து தெரியுது. ராணிகேட் வந்து ஒரு சுற்றுலா தலம் மட்டும் இல்லங்க, இந்திய ராணுவத்துடைய முக்கியமான குமாவோன் ரெஜிமெண்ட் அப்படிங்கிற விஷயத்துடைய தலைமையகத்துல ஒன்னா இருக்கு. நகருக்குள்ள நுழைஞ்ச உடனே நான் சொன்ன மாதிரி வித்தியாசமா தெரியற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லாமே, அது இதுவும் தான். எங்க பார்த்தாலும் ஒழுங்கும் கிரமமான அழகான இடங்கள், தூய்மையா இருக்கு. வாகனங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர்ல அடிக்கிற மாதிரி அடிச்சு விடுங்கடா ஆரணக்கி இங்கி இங்கி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. உங்களால ஆன் சவுண்டே கேட்க முடியாது. அந்த வாகனங்களோட ஆண் எதுவுமே இல்லாம சாலையோரங்கள்ல குப்பையெல்லாம் இல்லாம இயற்கையை பாதுகாக்கிற இங்குள்ள மக்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது

என்னை கொல்லாதேங்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம வந்த இடம் இணைந்திருக்கிறோம். இது போவோமா ஊர்கோலம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 93.3. 10:23 நேரம் ஆச்சு. ஆனாலும் நமக்கு இங்க பாருங்களேன், காலையில 5 மணிக்கு விடிஞ்ச மாதிரியே இருக்குதே, சூரியன் இன்னும் வராத மாதிரியே இருக்குது பாருங்க. ஆனா வந்துருச்சு. எஸ், நம்ம இருக்கிற இடம் அந்த மாதிரி.

அங்க இருக்கிற பனித்துளிகள் புல்வெளிகளை வந்து மூடி இருக்கிற அழகே அழகுதான். தொலைவில் வந்து பறவைகளோட குரல்கள் கேக்குது, உங்களுக்கு கேக்குதா? சோ அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே மறுபடியும் நின்னுகிட்டே இருந்தீங்கன்னா மீண்டும் வந்து சோல்ஜர்ஸ் ஓடி வர சவுண்ட் கேக்குது, அப்படியே ஓரமா நின்று ரசிக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்களேன், அங்க சூரிய ஒளி மெதுவா எட்டி பாக்குற மாதிரி இருக்குல்ல, அதுதான் இமயமலையோட சிகரம். அதை தொட்ட உடனே பாருங்களேன், அப்படியே பனி தங்க நிறமா மாறுது, ஜொலிக்குது. அந்த காட்சி உங்களுக்கு தெரியுதா? கடவுள் தெரியற அங்க படுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. சோ ரொம்ப அழகா இருக்குது, வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு அழகுதான். சோ தொடர்ந்து இந்த பயணத்தை நம்ம எடுக்கலாம்.

ரங்கப்படுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ ரொம்ப அழகா இருக்குது, வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு அழகு தான். ஸோ தொடர்ந்து இந்த பயணத்தை நம்ம எடுக்கலாம். அடுத்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ராஜ்கீட்டுடைய பழமையான கோவில்கள், கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா குமாவுன் மக்களுடைய வாழ்க்கை சிறப்பு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உள்ளூருடைய உணவுகள், காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நேச்சர் ஃபுட்டு தான் ரொம்ப அழகா, எந்தவித இதுவும் சேர்த்தாம, நச்சுத்தன்மைகளும் சேர்த்தாத ஒரு உணவு, இயற்கையான உணவு நமக்கு கிடைக்குது. எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டுக்கோங்க. அப்படியே வந்து எங்களுக்கு வாமிட் சென்சேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட உணவுப் பொருளை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க, எலுமிச்சம்பழம் கையிலிருந்து எடுத்துக்கோங்க. இன்னும் அந்த மலைமுகடுகள்லாம் போக வேண்டிய நேரம் இருக்குது. இமயமலையுடைய அற்புதமான காட்சி நமக்கு தெரியுது. ராணிக்கட்டுகளோட மறைந்திருக்கிற பல சுவாரஸ்யமான கதைகள் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண இந்த ராணிக்கட் கண்டோன்மெண்ட் வந்து குமாவுன் மகளுடைய எல்லா கல்ச்சரையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டும். ஸோ இந்த அழகான பிக்சரை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம காத்மெண்ட்டுக்கு வரக்கு முன்னாடி நம்ம திருப்பியும் நம்மளோட ஊருக்கு வர நேரம் ஆயிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எல்லாரும் கேதர் ஆயிருங்க, டைம் மீறிடுச்சுன்னா ட்ரெயின் போயிடும். ஸோ எல்லாரும் திருப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. நம்மளோட கோயம்புத்தூர் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய ட்ரெயின் இருக்குது, ஏறலாம், திருப்பி கோயம்புத்தூர் போகலாம், நம்மளோட கோயம்புத்தூரையும் மீண்டும் ரசிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே யாஹேல். தொடர்ந்து இணைந்திருங்களா, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.3.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103, நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். எஃப்எம் ரெயின்போ 103 மற்றும் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்கள் அன்பு நண்பன் எஸ் ஆர் ரவிக்குமார். திரைப்படங்களில் பல்வேறு வகைகள் உண்டு. அதை ஜானர் என திரைப்பட வழக்கில் கூறுவார்கள். காதல் திரைப்படங்கள், குடும்ப திரைப்படங்கள், அதிரடி, நகைச்சுவை, அறிவியல், வரலாற்று திரைப்படங்கள் என கதை, கதை நடக்கும் களம், காட்சியமைப்பு, அதன் உணர்வுகள் ஆகியவற்றை பொறுத்து திரைப்படம் வகைப்படுத்தப்படும். இந்த வகைகளும் உணர்வுகளும் கதையில் மட்டுமல்ல கவிதையிலும் கானத்திலும் கூட வெளிப்படும். அந்த வகையில் காதல், குடும்பம், அதிரடி, வாழ்க்கை வரலாறு, திகில் என திரைப்படங்களின் பல்வேறு உலகங்களை கவிதையின் இனிமையோடும் திரை இசையின் நயமோடும் உங்களிடம் கொண்டு வருகிறது இன்றைய கவிதையும் கானமும். நிகழ்ச்சியின் முதல் பகுதி காதல். காதல் மனித மனம் முதன் முதலாக எழுதும் கவிதை. இப்போது கேட்கப் போகும் பாடல் காதலை ஒரு தெய்வீக அனுபவமாக சித்தரிக்கிறது. காதலியை ஒரு தேவதையாகவும் காதலை ஒரு காவியமாகவும் உருவகப்படுத்துகிறார் கவிஞர். பூக்களின் கருவறையில் பிறந்தவள் நீயா என காதலனும், இதயத்தின் தாமரையில் இருப்பவன் நீயா என காதலியும் கேட்க, காதலின் மென்மையையும் கவித்துவத்தையும் அழகாக வெளிப்படுத்துகிறது இந்த பாடல்.

திரைப்படங்களில் காதல் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு குடும்பமும் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் குடும்பம் என்பது ஒரு வீடு மட்டுமல்ல, அது அன்பு, பாசம், தியாகம், விட்டுக் கொடுத்தல், ஒற்றுமை ஆகியவற்றின் சங்கமம். ஒலிக்க இருக்கும் பாடல் ஒவ்வொரு குடும்பமும் விரும்பும் அமைதியான வாழ்க்கையை நம் கண்முன் நிறுத்துகிறது. பல நூறு வண்ணம் ஒன்றாகச் சேரும் ஓவியம் போல சேர்ந்திருப்போம் என்ற வரிகள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தனித்தனி குணத்துடன் இருந்தாலும் ஒன்றுபட்டு வாழும்போது வாழ்க்கை ஒரு அழகிய ஓவியமாக மாறுகிறது என்பதை உணர்த்துகிறது இந்த பாடல்.

காதல் குடும்பம் போலவே வீரம் என்பதும் நம் வாழ்க்கையோடு இணைந்தது. திரைப்படங்களில் வீரம் வெறும் சண்டை காட்சிகளில் மட்டுமே வெளிப்படுத்தப்படுவதில்லை. தன்னம்பிக்கை, அஞ்சாமை, நீதிக்காக நிற்கும் மனப்பான்மை, மண்ணின் மனம் இவை அனைத்தும் சேர்ந்தால்தான் உண்மையான வீரம் முழுமை பெறுகிறது. சுத்த தமிழ் வீரம் இரத்தத்தில ஊறும் என்ற வரியிலேயே இந்த பாடலில் வீரம் என்பது வெளியில் கற்றுக்கொள்ளும் குணமல்ல, அது இரத்தத்தோடு கலந்த பண்பாக கவிஞர் சித்தரிக்கிறார். வீரம் என்ற உணர்வை உற்சாகமாக வெளிப்படுத்தும் பாடல் இதோ.

0: கட்டிக்கலாமா?
1: திரைப்படங்கள் வரலாற்றில் வாழ்ந்த மாமனிதர்களின் வாழ்க்கையையும் அவர்களின் சிந்தனைகளையும் இன்றைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஊடகமாக விளங்குகின்றன. அவை பயோபிக், அதாவது வரலாற்று திரைப்படங்கள் எனப்படும். அத்தகைய

வரலாற்று திரைப்படத்தின் நாயகனே ஒரு கவிஞராக இருந்தால் கவிதைக்கு பஞ்சம் இருக்குமா? ஆம், மகாகவி பாரதியின் வாழ்க்கையை பதிவு செய்ததோடு அவரது கவிதைக்கு இசை வடிவம் கொடுத்து அவரது வாழ்க்கையின் உணர்வோடு இணைந்திருப்பதே இந்த பாடலின் தனிச்சிறப்பு.

திரைப்படங்களில் திகில் என்பது வெறும் பேய், இருள், அச்சம் ஆகியவற்றை மட்டுமே குறிப்பதல்ல. சில நேரங்களில் நிறைவேறாத காதலும் பிரிந்த உயிர்களின் இயக்கமும் திகில் திரைப்படங்களுக்கும் பாடல்களுக்கும் ஆழமான உணர்வை அளிக்கின்றன. இப்படிப்பட்ட பாடல்கள் பயத்தை மட்டுமல்ல மனித உணர்வுகளின் மறுபக்கத்தையும் நமக்கு காட்டுகின்றன. தொடரும் பாடல் அப்படிப்பட்ட ஒன்றுதான். இந்த பாடலின் உச்சம் எந்தனது கல்லறையில் வேறொருவன் தூங்குவதா என்ற வரியில் வெளிப்படுகிறது. மரணத்திற்கு பிறகும் காதல் அழிவதில்லை என்ற ஆழமான உணர்வை வெளிப்படுத்தும் பாடல் இது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், எஃப்எம் ரெயின்போ 103 மற்றும் மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் உங்கள் அன்பு நண்பன் எஸ் ஆர் ரவிக்குமார்.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணணும், தண்ணீரை டெஸ்ட் பண்ணணும், நம்மளோட அந்த பூமி அமைப்பை வந்து ஒரு கான்டூர் சர்வே பண்ணணும். இந்த மூணுக்கும் விவசாயிக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் நினைச்சேன்.
0: தென்னையில் பல அடுக்கு விவசாய முறை குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களது அனுபவ கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேற்று இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நச்சினன் 4 பாயிண்ட் தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி தொழில் முனைவோர் ஜே முருகேசன் அவர்களுடன் நேரலை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பள்ளி கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரெப்கோ வங்கி கடந்த நிதியாண்டில் 169 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டி சாதனை படைத்ததோடு கூட்டுறவு வங்கிகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை அத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து உரையாற்றி வருகிறார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக அரசு பொறுப்பேற்ற 3 மாதத்திற்குள் 20,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக கடன் வாங்கியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் மக்கள் எதிர்பார்த்த முக்கிய திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 2.52 அடி அதிகரித்துள்ளது. சீனாவின் ஹெஃபேயில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்தார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் இருந்திருக்கோம். இன்றைய நேய நிகழ்ச்சியில் இன்னைக்கு யாருடைய விருப்ப பாடல்கள் நம்ம கேட்க போறோம், என்னென்ன பாடல்கள் கேட்க போறோம் அப்படிங்கறத நேர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மேம், நான் சாவக்கட்டு பாளையம் கணபதினுகள் இருந்து விநாயகமூர்த்தி பேசுறேங்க.
1: சார், நிகழ்ச்சியில நீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் விருப்ப பாடல் கேக்குறீங்களா?
2: ஆமாங்க, நான் வந்து ஒரு பழைய நேயர் தாங்க. 1995 இருந்து கடிதம் போட்டு இருந்தேன் முதல் அலைவரிசைக்கு. இப்போ எஃப்எம் ரெயின்போ வந்ததுல இருந்து நான் கால் பண்ணல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
1: ஓகேங்க சார்.
2: ஓகே, நான் வந்து பழைய நேயர்ங்கிறதுனால எனக்கு வந்து 999 MHz
1: சொல்லுங்க.
2: ஒளிபரப்பா இருந்த சூலூர் கணேஷ் அண்ணாவ ரொம்ப பிடிக்கும், அவரோட குரல் வளம்.
1: ஓகேங்க சார். இன்னைக்கு என்னென்ன பாடல்கள் கேட்க போறீங்க?
2: ஜான் சுந்தர் அண்ணா.

0: ஒளிபரப்பு செய்யும் போது ரொம்ப ஆர்வமா கேட்டிருப்பேன்.
1: ஓகேங்க.
0: அப்போ இப்போ வந்து எஃப்எம் ரெயின்போ வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட எல்லா நிகழ்ச்சியுமே பேசிட்டு இருக்கிறோம். நான் வந்து ஒரு நெசவு தொழிலாளர்,
1: பெரிய
0: நெசவு தொழிலாளர். அதனால காலையில ஒரு 4:30-5 மணிக்கு ரேடியோ ஆன் பண்ணனா நைட்டு வரைக்கும் கேட்டே இருப்பேங்க. எங்களுக்கு வந்து ரேடியோ தான் உயிரே.
1: சூப்பர் சார். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் நீங்க கேட்கலாம். என்னென்ன பாடல்கள் கேட்க போறீங்க?
0: முதல் பாடல் வந்து எனக்கு பிடிச்ச பாடல் வந்து அரிசி குத்தும் அக்கா மகளே படத்துல, மண் வாசனை படத்துல இருந்து அரிசி குத்தும் அக்கா மகளே பாடல். ரெண்டாவது பாடல் வந்து பழைய நீயா படத்துல இருந்து ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம்.
1: ஓகேங்க.
0: மூணாவது பாடல் வந்து நட்சத்திரம் படத்துல இருந்து சிவரஞ்சனி அப்படிங்கிற பாடல்.
1: ஓகேங்க.
0: நாலாவது பாடல் வந்து மீனவ நண்பன் படத்துல இருந்து தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து.
1: அடுத்த பாடல்,
0: அடுத்த பாடல் வந்து இன்பமே உந்தன் தேர்ப்பின்மையோ இறையக்கணி படத்துல.
1: ஓகேங்க.
0: அடுத்த பாடல் வந்து நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன்.
1: ஓகேங்க. நீங்க கேட்ட பாடல்
0: பாடல் கேட்டிருக்கங்க.
1: சொல்லுங்க. நீங்க கேட்ட பாடல் எல்லாமே நீங்க வந்துட்டு இருக்குது, கேட்ட என்ஜாய் பண்ணுங்க, தொடர்ந்து எஃப்எம் கேளுங்க. நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு வாழ்த்துக்கள்.
0: கண்டிப்பாங்க, எங்களுக்கு எஃப்எம் தான் உயிரே.
1: நன்றிங்க. தேங்க்யூ.
0: எஃப்எம் இல்லைன்னா எங்களுக்கு தொழிலே ஓடாதுங்க. எங்க தொழில் வந்து எஃப்எம் கேட்டே இருக்கிறதா எங்க வேலையே.
1: தொடர்ந்து கேளுங்க சார். தேங்க்யூ.
0: நன்றிம்மா. நன்றி.

நேயர்களே, நமது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒளிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கேட்டிருக்கும் இன்றைய நேயர் சாவக்காட்டு பாளையத்திலிருந்து நேயர் விநாயகமூர்த்தி அவர்களுடைய விருப்ப பாடல்களோடு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் கேட்டுட்ருக்கோம். இன்றைய நேயர் இன்னைக்கு சாவக்காட்டுப்பாளையத்துலேருந்து நேயர் விநாயகமூர்த்தி அவர்களுடைய விருப்ப பாடல்களோடு

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்றும் நீங்கள்
2: நேரம் 11:30 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல அணிஞ்சிருக்கும் ரெயின்போ கிளாசிக்ஸ். இந்த நிகழ்ச்சியில மறக்க முடியாத எவர் கிரீன் சாங்ஸ் நம்ம கேட்க போறோம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது வரைக்கும் கேட்டோம். இன்றைய நேயர் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களும் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட பேர் உங்களோட மொபைல் நம்பரை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கே கிட்டேருந்து கண்டிப்பாக கால் உங்களுக்கு வரும். உங்களுடைய விருப்ப பாடலும் உங்களுடைய பேரோட ஒரு நாள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜி அர்த்தி சிவா.

0: காண்கின்றதே. ஆசை அன்பெல்லாம் பொள்ளை கொண்ட நேதா, பேசும் ரோஜா என்னை பாரு ராஜா.
1: டிஆர் பாப்பா இசையில் ஆசை படத்திலிருந்து பாடல் கேட்டும் கே ஜமுனாராணி பாடியது. பாடலாசிரியர் உடுமலையினார் ஐனக்கவி. ரெயின்போ கிளாசிக்ஸில் நம்ம கேட்க போகிற பாடல் டி சலபதிராவ் மியூசிக்கில் ஏஎம் ராஜா, பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் கே பி காமாட்சி சுந்தரம், அமரதீபம் படத்திலிருந்து.

0: கிடைக்கிறது.
1: கேட்ட பாடல் நான் பெற்ற செல்வம் திரைப்படத்திலிருந்து ஜி ராமநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடல் ஆசிரியர் காமு ஷெரீஃப். கேட்டிருக்கோம் ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் கேட்க போகிற பாடல் அதிசய திருடன் திரைப்படத்திலிருந்து.

எஸ் தட்சிணாமூர்த்தி மற்றும் கே பிரசாத் ராவ் இசையில் அதிசய திருடன் படத்திலிருந்து பாடல் கேட்டும். பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையா தாஸ், கே ஜமுனாராணி பாடியது.

0: கேட்ட பாடல் சபாஷ் மீனா திரைப்படத்திலிருந்து டிஜி லிங்கப்பாய் சிஎல்பி சுஷீலா டிஏ மோதி பாடியது. பாடலாசிரியர் குமா பாலசுப்ரமணியம்.
1: நம்ம கல்யாணம் ரொம்ப நல்ல நடக்கணும் அப்பா, நம்ம கல்யாணம் ரொம்ப நல்ல நடக்கணும். நாட்டியம் சினிமா டான்ஸ்
2: என்ன
1: டான்ஸ் தை தை தித்தி தை தை தித்தி தை தத்தடாங்குடி குடாங்குடி குடகு ஜும் தலஜும் தலஜும் ஜும் தலஜும் தலஜும். நாட்டியம் சினிமா டடடா பாட்டு வச்சு காடணும். நாட்டியம் சினிமா டடடா பாட்டு வச்சு காடணும்.
2: அது என்னத்துக்கு குதிரை ஆட்டம் சம்பா குதிரை ஆட்டம் ஜிம்மு டக்கு முக்குமே ஜிம்மு டக்கு முக்குமே ஜிம்மு கத்திரி வெண்டக்கா முத்தன முருங்கக்கா கத்திரி சுண்டக்கா குதிரை ஆட்டம் வெச்சா முழுக்கும் ஜன கூட்டம்.
1: ஜிம் ஜிமிக்கு ஜிமிக்கு ஜிம் ஜிமிக்கு
2: என்னது
1: ஜிமிக்கு.

தேவையான நகைகள் எல்லாம் வாங்குறேன், இப்போ வாங்குறேன். பன்னீர் தொம்பு, பலவித டம்ளர், வெந்நீர் போட, அண்டா புண்டா, கட்டில் மெத்தை, கண்ணாடி பீரோ, சோப்பு, சீப்பு, சுனோ பவு.

கேட்ட பாடல் பொன்வயல் திரைப்படத்திலிருந்து. துறையூர் ராஜகோபால் சர்மா ஆர் ராஜகோபால் இசையில் டி ஆர் ராமச்சந்திரன் இன்னல் கான சரஸ்வதி பாடியது. நேயர்களே, நாளை இரவு 9:25 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

கேட்ட பாடல் தூக்கு தூக்கி திரைப்படத்திலிருந்து இசை ஜி ராமநாதன், எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியது, பாடலாசிரியர் அமிர்தகாசி. நெகிழி இன்று இரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களது அனுபவ கருத்துக்கள். மாலை 5:02 சித்திர சேவானம் நிகழ்ச்சியில் நச்சுன்னு 4 பாயிண்ட் தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி தொழில் முனைவோர் ஜே

முருகேசன் அவர்களுடன் நேரலை. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில் இதுவரைக்கும் கேட்டோம் ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில். இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் இணைவிருக்கிற இந்த நிகழ்ச்சி வசந்த இளம் வசந்த இளம் நிகழ்ச்சியில ஹலோ தோழி, எல்லா தோழிகளுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க தோழி ஆர்ஜி யாகில். இன்னைக்கு ஹலோ தோழி இந்த நிகழ்ச்சியில என்ன நம்ம பேச இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே ஒரு தனிச்சிறப்பு தான். சோ அப்படி இன்னைக்கான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உலக தாய்ப்பால் வாரம். சோ இதுல தாய்மார்கள் எப்பயுமே பங்கெடுப்பீங்க. அப்படி பங்கெடுக்கிற தாய்மார்கள் இந்த தினத்திற்கான விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கா, அதை பத்தினதான உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிரலாம். 9585800103 அப்படிங்கிற நம்ம வாட்ஸ்அப் எண்களையும், அதை தொடர்ந்து நம்மளுடைய எஃபி பக்கமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற இந்த பக்கங்களையும் போயிட்டு உங்களோட கருத்துக்களை கொடுக்கலாம். இல்ல நான் ஃப்ரீயா இருக்கேன், போன் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணலாம். 2316312 இதோட 0422 அப்படிங்கிற முன்னணிப்பை நான் சேர்த்தனும். அதோட சேர்த்து இன்னொரு எண்கள் 2317046 இந்த எண்களுக்கும் கால் பண்ணி உங்களோட, அதாவது இன்னைக்கு நாளான உலக தாய்ப்பால் தின வாரம் இதை முன்னிட்டு உங்களோட விழிப்புணர்வு, தாய்ப்பால் தினத்தை பத்தினதான விழிப்புணர்வு எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது வசந்த இல்ல மேலோ தோழி.

12 மணி 6 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது வசந்த இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு தோழிகள் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். எது குறிச்சு, எந்த விழிப்புணர்வு குறிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக தாய்ப்பால் வாரம் இதை பத்தினதான விழிப்புணர்வு. எவ்வளவு நாள் வந்து கொடுக்கணும், தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் என்ன, தாய் சேய் ஆரோக்கியம் என்ன, நீங்க எப்படியெல்லாம் அதை கடந்து வந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க எங்களோட ஷேர் பண்ணலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்களையும் அதனை தொடர்ந்து கால் பண்ணியும் பேசலாம். 04222 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன சேர்த்துட்டு 2316312 2317046 இந்த எண்களுக்கு அழைத்து உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிரலாம். அப்படி வந்து நம்மளோட வாட்ஸ்அப்ல நான் தன்னுடைய கருத்தை வந்து பதிவிட்டிருக்காங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகேஸ்வரி கோவையிலிருந்து. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 2 வயது பூர்த்தியாகிறதுக்கு முன்னாடியாவது நம்ம வந்து கொடுக்கணும், அதற்கான நேரத்தை ஒதுக்கிடணும். அதையும் தாண்டி பெண்கள் ஆரோக்கியத்திலையும் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயன் அண்ட் கால்சியம்ல வந்து கவனம் செலுத்தினா இன்னும் அதிகமாக வந்து நாட்கள் நம்மளால ஃபீட் பண்ண முடியும், அதையும் தொடர்ந்து குழந்தைகளோட ஆரோக்கியமான நாட்களை கழிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சூப்பர் மகேஸ்வரி, வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்து நீங்க நம்மளோட நிகழ்ச்சியில பகிரலாம், கூப்பிட்டும் பேசலாம். நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்த பாடல்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

போதுங்க நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற நிகழ்வு டைம்லலாம் வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போயிடுறோம். இதனால உங்களுக்கும் ஆரோக்கியம் கெடும், குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் வந்து சரியா இல்லை அப்படிங்கறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இதுல உலக சுகாதார அமைப்பான WHO முக்கியமான வழிகாட்டுதல வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் ஒரு மணி நேரத்திற்குள்ள குழந்தை பிறந்து ஒரு மணி நேரத்திற்குள்ள தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அங்க இருக்க நன்ஸெல்லாம் கண்டிப்பா அதை வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. 6 மாதங்கள் வரை, முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே, அதாவது நீர் கூட இல்லாம பிரத்யேகமா வழங்கப்பட வேணும் அப்படிங்கறது விஷயம். சோ இதை குறித்து தாய்மார்கள் உங்களோட கருத்துக்களை கொடுக்கலாம், நம்மளுடைய நிகழ்ச்சியில பங்கெடுக்கலாம். தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, அதை பத்தினதான விழிப்புணர்வு நம்மளுடைய தோழிகளுக்கு கிடைக்குதா, அதற்கான வழிமுறைகள்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா, இல்ல முதல் தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு அதை பத்தினதான முக்கியத்துவத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா அப்படிங்கறதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை பகிரலாம் வாட்ஸ்அப்ல 9585800103. சோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த தோழி தன்னுடைய கருத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க, ரேவதி. இவங்க வந்து எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா காந்திபுரத்துல இருந்து தன்னோட கருத்தை பகிர்ந்திருக்காங்க. இவங்க வந்து வயதானவர்கள் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கதா சொல்லிருக்காங்க. சோ என்னுடைய அடுத்த சந்ததிக்கு இத பத்தினதான விழிப்புணர்வை நான் கொடுக்கறேங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ என்னுடைய பேரன் பேத்திகளோட விளையாடும் பொழுதும் குழந்தைகளை எடுத்து பராமரிக்கும் பொழுதும் என்னுடைய பேத்திக்கு அதை நான் அதை சொல்றேங்க, இப்படி எல்லாம் பண்ணணும், இப்படி எல்லாம் இருக்கணுங்கிறத, தாய்ப்பாலுடைய முக்கியத்துவத்தை நான் என்ன மாதிரியான அனுபவங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டனோ அதை என்னுடைய தலைமுறைக்கும் நான் வந்து சொல்லிக் கொடுக்கறேன் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ரீதியமா இதை கண்டினியூ பண்ணணும், ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டியது நம்ம கையில இருக்க மிகப்பெரிய கடமையா இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்துதான்

12:14 வசந்த இளம் நிகழ்ச்சியில ஹலோ தோழி கேட்டுட்டு இருக்கோம். நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. இந்த பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து நிறைய நாட்கள் வந்து

தொட்டல் புமலரும் பிலிம்காக பாடல் கேட்டுருச்சோம். தோழிகள் வந்து தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இன்னைக்கு அதாவது 1-7 வரையில நாட்கள் வரையில உலக தாய்ப்பால் தின வாரம் அப்படிங்கறத வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ எப்பயுமே வந்து ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறதையும் தாண்டி தாய் செய் நலம் காப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நமக்கானது மட்டும் இல்லை, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கானதும் கூட அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்த நாளுக்கான விழிப்புணர்வு எல்லா தாய்மார்கள்கிட்டையும் இருக்குதா அப்படிங்கிறதுல உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அப்படி இன்னொரு தோழி நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தலாம். மலர் அவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி பாருங்க, கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வாரத்திலேயாகதும் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய தோழி தெரிஞ்சுக்கணுங்க. சேய் நலன் காக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணுங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. புரோட்டீன் ரிச், அயன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த காலகட்டங்களில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் ஹேர் பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் வந்து பத்திரமா இருக்கணும். இந்த காலகட்டங்களில் வந்து நம்மளையும் நம்ம பாதுகாத்துக்கணும். பெண்கள் தாய்மார்களும் அவங்களுடைய உடல்நலத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது அப்படிங்கிறத வந்து மலர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் தோழி. இதே போல நம்மளுடைய தோழிகளும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அதாவது என்ன இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1-7 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம் அப்படிங்கறது வந்து கடைபிடிக்கப்படுது. குழந்தைகளுக்கான தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் குறித்தும் அதனுடைய ஊட்டச்சத்து நன்மைகள் எப்படி, மக்கள்கிட்ட என்ன மாதிரியான விழிப்புணர்வு இருக்கு, எந்த மாதிரியான விழிப்புணர்வு எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த நாட்கள்ல வந்து அவங்க சுகாதார அமைப்புகள் அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமா, அதனுடைய வழிகாட்டுகள் மூலியமா, வழிமுறைகள் மூலியமா நிறைய பேர்களுக்கு நிறைய தாய்மார்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சோ இது குறித்து இந்த விழிப்புணர்வு எல்லாருக்குமே கிடைக்குதா, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டிருந்தோம். தோழிகள் உங்களுடைய எண்களை வந்து வாட்ஸ்அப் எண்களை சொல்லியிருந்தோம். 9585800103 இந்த எண்கள்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கேட்கலாம். அதாவது 2 ஆண்டுகள் வரை 6 மாதங்களுக்கு பிறகு சத்தான துணை உணவுகளோட சேர்த்து 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலையும் தாய்ப்பால் தொடரலாம் அப்படிங்கிறது கருத்தா இருக்கு. யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா WHO அப்படிங்கிற உலக சுகாதார அமைப்புடைய கருத்து. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வேலைக்கு போற பழுவு இருக்கு, வேலை கண்டிப்பா நான் போயே ஆகணும் அப்படின்னா அதற்கான மாற்று வழிமுறைகளும் வந்துட்டு நிறைய செய்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 12:24 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM.

12:28 இணைந்திருக்கிறோம் வசந்த இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 103 இருக்கிற ப்ரோக்ராம் சைலேஜ் கேட்கலாம். இன்னைக்கு 2:30 ஊர்புறத்திலேயே நிகழ்ச்சியில கிராமிய கலை சூலூர் அப்பநாயக்கன்பட்டி வி வையாபுரி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேலும் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 3:02 கிராமபோனும் 103, அதனைத் தொடர்ந்து 3:30 NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னைக்கு ஈவினிங் 5:00 to 5:02 சித்திர செவ்வானம் நச்சுன்னு 4 பாயிண்ட். இதுல தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி தொழில் முனைவோர் ஜே முருகேசன் அவர்களுடன் நேரலை கேட்டு பயனடையலாம். அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 7:25 ஏறும் ஊரும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களது அனுபவ கருத்துக்கள் கேட்டு பயனடையலாம். அதனைத் தொடர்ந்து 9:15 மயிலிறகு உங்களுக்காக அழகான கிளாசிக் சாங்ஸ் கேட்டு ரசிக்கலாம்.

ரைட், இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது 1லேருந்து ஆகஸ்ட் 1லேருந்து 7 வரைக்கும் உலக தாய்ப்பால் தின வாரம். இந்த தினங்களில் என்ன மாதிரியான விழிப்புணர்வுகள்லாம் ஏற்கப்படுது, விழிப்புணர்வுகள் வந்து சரியாக போய் சேருதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். தோழிகள் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய இது அழகான நிகழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நிறைய தோழிகள் தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட வாட்ஸ்அப் எண்களை ஞாபகப்படுத்திடுறேன், 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் பெண்கள் உங்களோட கருத்துக்களை கொடுக்கலாம். ரைட், ராஜேஸ்வரி ரமணம் முதலி புதூர்ல இருந்து, தாய்ப்பால் கொடுக்க அனைவருக்கும் வந்து இந்த காலங்கள்ல வந்து அவங்களுடைய வேலை பழு காரணமாக கஷ்டப்படுறாங்க. சோ அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களுக்கு மாற்று வழிபாடுகள் இருக்கு இல்லைங்களா, சோ அந்த வழிமுறைகளை பயன்படுத்தியாவது குழந்தைகளுக்கு தங்களுடைய இன்டென்ஷன் அதாவது அவங்களுடைய நேரத்தை செலவிடணும் அப்படிங்கிறது ராஜேஸ்வரி அவங்களுடைய கருத்து. சோ அது எதுக்காக அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பிரச்சனைகள்லாம் குழந்தைகளுக்கு வருமா, சர்க்கரை நோய், உடல் பருமன், சுவாச பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தாய்ப்பால் ஒரு முறையான தீர்வு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நீண்டகால நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த குழந்தை பருவத்திலேயே அதாவது இன்ஃபன்ட் ஏஜ்லேயே ரொம்ப சின்னதாக இருக்கும்போது 6 மாதங்களுக்கு பிறகு சத்தான துணை உணவுகளுக்கு முன்பாகவே குழந்தைகளுக்கு பேர்கள் அதாவது மருத்துவரின் வழிகாட்டுதலோடு தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது அவசியம். தோழிக்கு நன்றி சொல்லலாம். தோழர்களும் உங்களோட கருத்தை பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நன்றி. 12:31 இணைந்திருக்கிறோம். இது வசந்த இல்லம். ஹலோ தோழி.

12:36 இது வசந்தேலம் ஹலோ தோழி கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்ததா யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய தாயுடைய நலனில் வந்து சில பேர் அக்கறை கொள்கிறாங்க, சில பேர் வந்துட்டு அதை ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணுங்கிறக்காக குழந்தைகளுடைய அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆரோக்கியத்தையும் வந்துட்டு மறந்துட்டு போயிடுறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து ராசிபுரம் ஜெயந்தி சொல்கிறாங்க, இல்லைங்க இது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய ஆரோக்கியமும் கூட தான். ஸோ கண்டிப்பாக இந்த காலத்தில் பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுப்பது அவசியம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, சரியான ஊட்டச்சத்து மன அமைதியும் குடும்பத்தினரால் கட்டாயமாக தர வேண்டும் இந்த காலகட்டத்தில். எங்களுக்கெல்லாம் வந்துட்டு கிடைச்சது இப்போ இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உண்மைதான். ஸோ என்ன இவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டங்கள் அதாவது குழந்தை பிறந்ததற்கு பிறகு வர காலகட்டங்கள் இருக்குல்லையா, அதில் குழந்தைகளையும் தாண்டி நம்மளுடைய தாயையும் அக்கறை செலுத்த வேணும் குடும்பத்தார் அப்படிங்கிறத முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது பெண்கள் சார்ந்தவர்கள் தான் அவங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இல்லை, கணவன் சேர்ந்த குடும்பத்தாரும் அவங்க மேலே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அக்கறை அதாவது சைக்கலாஜிக்கலாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். அந்த காலத்தில் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலே சரியான தாய்ப்பால் குழந்தைக்கு போய் சேரும்ங்கிறது முக்கியத்துவம். ஸோ சிந்து சரியான பதில வந்து சரியான விஷயத்த கரெக்டாக சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லலாம் தோழிக்கு. தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா, தவிர்க்க முடியாத இயற்கையிலேயே இறைவன் படைத்த ஒரு அழகான விஷயம் வந்துட்டு தாய்ப்பாலுங்க. ஸோ பாலூற்ற எல்லா உயிரினங்களும் அதில் வந்து மேன்மையாக ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். பெண்ணாக பிறந்த அனைவருக்கும் இது ஒரு வரப்பிரசாதம், வரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோழர் வந்து பெயர்ந்திருக்கிறாரு. அவங்கள தொடர்ந்து அடுத்தது யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஸோ அடுத்ததான் நம்மளுடைய தோழர் யாரோ ஒருத்தர் பேசியிருக்காரு, உங்களுடைய அனுபவ கருத்துக்களை, அதாவது இந்த உலக தாய்ப்பால் வார தினம் இதை வந்து எப்படி விழிப்புணர்வு சரியா போய் பெண்களுக்கு சேருதான் அப்படிங்கறத வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியம். சரியான விழிப்புணர்வு கிடைக்குதா, அதாவது நம்முடைய முன்னால் இருந்த வயதானவர்கள் சரியான விஷயங்களை இந்த தலைமுறையினருக்கு சொல்லித்தரீங்களா, மருத்துவ ரீதியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேருதா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். நான் தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட தோழி தென் பொன்முடி ராஜமணி இவங்க தான் அப்படிங்கிறத வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. ஸோ பெண்ணாக பிறந்த அனைவருமே மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிறதையும் நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ந்து தமிழில் செய்திகள் அதனை தொடர்ந்து வசந்த எல்லாம் கண்டினியூ பண்ணலாம். உங்களோட கருத்துக்களை இந்த தலைப்பு சார்ந்து கொடுக்கலாம். அதாவது என்ன இன்னைக்கு தலைப்பு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக், உலக தாய்ப்பால் வாரம் August 1-7 வரையும் கடைபிடிக்கப்படுது. 2026 தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஸ்ட் ஃபீடிங் அதாவது உலக தாய்ப்பால் தினம் இந்த வாரத்தில் வாழ்க்கையின் நிலையான தொடக்கத்திற்கு தாய்ப்பால் அப்படின்னு சொல்லி இந்த வார இந்த வருடத்திற்கான தீம் கொடுத்துருக்காங்க. அதாவது பலன் அளிப்பவற்றை வலுப்படுத்துவோம் அப்படிங்கிறதும் வந்து இன்னைக்கான தீமா இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் குறித்து நோய் எதிர்ப்பு சக்தி, முழுமையான ஊட்டச்சத்து, நீண்டகால ஆரோக்கியம் இதெல்லாம் சார்ந்து தாய்சேய் நலன் பாதுகாக்கப்படுதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிரலாம். 12:39

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் ஹிரோஷிமா நாகசாகி நினைவு தினத்தையொட்டி உறுப்பினர்கள் 1 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தை நடத்த பேரவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா முயற்சித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக கேள்வி நேரத்தை நடத்த இயலாத சூழல் நிலவியது. இதுகுறித்து அதிருப்தி தெரிவித்த பேரவைத் தலைவர் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. அவை மீண்டும் கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2:30 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை தேமுதிக பொருளாளர் திரு சுதீஷ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் எரிசக்தி தொடர்பான சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் 19 லட்சம் வீடுகளின் மின்கட்டணம் பூஜ்யமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிலக்கரி துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் 14 சுற்று ஏலங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 15வது சுற்று ஏலம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் 2 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். பயறு வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகளின் தன்னிறைவுக்கான இயக்கம் 65 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும். 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கம் 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். உழவர் சந்தைகள் 20 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர்கள் நிலையில் பேச்சுகள் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரளம் வலியுறுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மான்ஸ் ஜோசப், முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து முழுமையாக சோதனை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக பராமரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை மாற்றுவதற்கு கேரளத்திற்கோ தமிழகத்திற்கோ அதிகாரம் இல்லை என்றும் திரு மான்ஸ் ஜோசப் கூறினார். பத்ம விபூஷன் சுஷ்மா ஸ்வராஜின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர்.

ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 160,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். பிரதாப்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சேதமடைந்த நிலையில் இருந்த வீடு இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் 2 குழந்தைகளும் அடங்குவர் என்று அவர்கள் கூறினர். இந்த வீட்டில் இருந்த ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் 13வது நாளாக நீடிக்கிறது. அம்மாநிலம் முழுவதும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் இப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அருணாச்சல பிரதேசத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. சியாங் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவானது. ஜம்மு காஷ்மீரில் கண்ணி வெடியை அகற்ற முயன்றபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 பேர் காயமடைந்தனர். மெந்தார் அருகே கண்ணி வெடியை அகற்ற முயன்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். செர்பியாவில் காட்டுத்தீ காரணமாக 300 ஹெக்டேர் பரப்பளவிலான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செர்பிய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நவீன கருவிகளும் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹஃபேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 31 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கைடம் ஷிலிமா சானு தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30 தொடங்கி அடுத்த மாதம் 13 வரை நடைபெறவுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-6 என்ற சிற்கணக்கில் கொரியாவின் கிம் மின் ஜியை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று தன்வி சர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் வட்டு எறிதலில் அமனத் கம்போஜும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ராபிட் சுற்றில் கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த அவர் பிளிட்ஸ் 9வது சுற்று முடிவிலும் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லின்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. முதல் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இந்த தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி

0: கங்கை ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: பன்னிரண்டு மணி 50 நிமிடம் வசந்த இல்லம் ஹலோ தோழி கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்காங்க உமா கணேஷ். சிறுமுகையிலிருந்து, அம்மாவின் அன்பு வடிவம் தாய்ப்பால், உயிரின் முதல் அமிர்தம் அதுவே, ஒவ்வொரு சொட்டிலும் அரவணைப்பு, ஒவ்வொரு வாயிலும் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி அதில், வளர்ச்சிக்கு வலு அதில், தாய்க்கும் சேய்க்கும் பிணைப்பு அதில், தாய்ப்பால் குழந்தையின் முதலுரிமை. ரொம்ப அழகா தன்னுடைய கருத்தை வந்து பதிவிட்டிருந்தாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இது வயிறு மட்டும் நிரப்புறதில்ல, ஆன்மாவையும் சேர்த்து நிரப்புது அப்படின்னு சொல்லி திருப்பூர்ல வந்து நம்மளோட தோழரும் அதை பதிவிட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் வந்து தங்களுடைய கருத்தை கொடுத்துட்டே இருக்கீங்க. இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 1 to 7 தாய்ப்பால் தின வாரம் வந்து கடைபிடிக்கப்படுது. இதில் முக்கியமான விஷயம் என்னங்கிறத நம்ம ஒன்றொன்னா பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, கருப்பை சுருங்குதல், புற்றுநோய் ஆபத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து குறையுது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு. தாய்க்கு ஏற்படுற நன்மைகள் இது. பிரசவத்திற்கு பிறகு தாயுடைய கர்ப்பப்பை பழைய நிலைக்கு திரும்பக்கு இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை தொடர்ந்து மார்பக புற்றுநோய் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எல்லாம் வந்துட்டு நிறைய அபாயத்திலிருந்து குறைப்பு ஏற்படுது. உடல் எடை மேலாண்மை, மனநலம் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. ஸோ பிரசவத்திற்கு பிறகு ஏற்படுற அந்த சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி தாய்க்கும் குழந்தைக்குமான பிணைப்பு ரொம்ப அழகா இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ல இருந்து நிறைய விடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து இதற்கான விழிப்புணர்வு இன்னும் நிறைய கொடுக்கப்படுது. ஸோ இதுல ரொம்ப முக்கியமாக யார் பங்கெடுக்கணும் அப்படின்னா, முதல் தலைமுறை பெண்கள், அதாவது நம்மளுக்கு மூத்த தலைமுறை பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அடுத்த தலைமுறைக்கு இதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். அவர்கள், அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கறது நிறைய வகையில அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அதை கடந்து போறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல நம்முடைய மூத்தோர்கள் அதற்காக வந்து அவங்களை கரெக்டா வந்து லீட் பண்ணி கொண்டு போக வேண்டியது ரொம்ப அவசியம். அதுல கணவன்மார்களுடைய பங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்களுடைய குழந்தைய பாருங்கன்னு சொல்லி போகிறது தவிர்த்து போகிறதுக்கு பதிலா அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணணும். அஸ் லைஃப் பார்ட்னர் டிராவலர் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய பங்களிப்பையும் செலுத்த வேண்டியது அவசியம் தொடர்ந்து நிகழ்ச்சியில.

12:57 ஆயாச்சு, இணைந்திருக்கிறோம். இது வசந்த இளம் ஹலோ தோழி. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வீக், அதாவது August 1 August 7 வரையிலும் இது வந்து கடைபிடிக்கப்படுது. ஸோ நிறைய தகவல்களை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற நர்ஸாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு மருத்துவர்களுமே இதை குறித்ததான நிறைய விஷயங்கள் வந்து பெண்மணிகளுக்கும் தாய்மார்களுக்கும், அதாவது ப்ரெக்னென்சி டைம் அவங்க கடந்து வரும்போதே இதை பற்றினதான விழிப்புணர்வுகளை அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் அதாவது போஸ்ட்மார்ட்டம் பீரியட்லையும் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய தகவல்களை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய தூக்கம் வந்து சரிவர இருக்காது. இந்த மாதிரி நேரங்களில் கூட தாய்மார்கள் தயவு செய்து குழந்தைகளுக்கு இந்த தாய்பால் அப்படிங்கிறத ஊட்ட வேண்டியது ரொம்ப அவசியம். அதை பற்றினதான விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது முக்கியம். இப்போ வந்து நிறைய இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில் நிறைய பெண்மணிகள் வந்து நம்மளுடைய பாத்தை வந்து கடந்து போய்கிட்டு இருக்கோம். அதில் இதுவும் ரொம்ப முக்கியம். அதில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது ரெண்டையுமே நம்மளுடைய மூத்தோர்கள்கிட்டையோ அல்லது மருத்துவர்கள்கிட்டையோ தயவு செய்து கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக நம்ம லீட் பண்ணி கொண்டு போக வேண்டியது அவசியம். இதில் ரெண்டு பேருடைய நலனும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது விஷயம். குழந்தைகளுக்கும் சேர்த்து தாய்மார்களும் சேர்ந்து இதில் பயணிக்கிறீங்க. அதனால நீங்கள் மாத்திரம் வந்து உங்களுடைய நலனில் அக்கறை இல்லை, அக்கறை கொள்கிறோம் அப்படிங்கிறத விட்டுட்டு அப்படி இல்லாமல் குழந்தைகளுடைய அக்கறையிலும் வந்து நம்ம இருக்கணுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த யங் மதர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும், குழந்தைகளையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத இந்த நாளில் எடுத்து சொல்ல வேண்டியது எங்களுடைய அவசியம். தங்களுடைய அனுபவ கருத்துக்களையும் இதை பற்றினதான விழிப்புணர்வு எல்லாருக்கும் போய் சேருதா, உங்களுடைய விழிப்புணர்வு என்ன அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருந்தோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தோழர்களும் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தாங்க. ஸோ பிரேமா வெள்ளிங்கிரி கரும்புத்தம்பட்டியிலிருந்து ரொம்ப வாழ்த்துக்களையும் சேர்த்து சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்களுடைய அடுத்த தலைமுறை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய

அவசியம் வார்த்தைகள்லையும் சேர்த்து அவங்கள பாதுகாக்க வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அடுத்த தலைமுறையை பாதுகாக்கிறதுக்கு வார்த்தைகளுக்கான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள பாதுகாக்க வேண்டிய அவசிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இமோஷனல் பேலன்ஸை கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறதுனால இந்த தினங்களில், அதாவது போஸ்ட்மார்ட்டம் பீரியடில், யங் மதர்ஸுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அதை பற்றினதான விழிப்புணர்வை இந்த நாளில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் கண்டினியூ பண்ணுறது. நான் உங்கள் ஜெய் அகேல்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் இனி விளையாடலாம். இது லஞ்ச் டைம். உங்களுடைய அழகான கேம் ஷோ வந்து ஆரம்பிச்சாச்சு. நான் உங்க ஆர்ஜி அகில் இங்க கேம் ஷோ வந்து தொகுத்து வழங்கறதுக்கு காத்திருக்கேன். நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எண்களை நோட் பண்ணிட்டு உங்களோட பதில்களை சொல்ல வேண்டியது உங்களுடைய விருப்பம். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். 9558508003 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களையும் வந்துட்டு இருந்த ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற முகநூல் பக்கம் வாயிலாக உங்களோட கருத்துக்களை கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து நேரில் அழைத்து பேசலாம். 2 3 1 6 3 12 2 3 1 7 0 4 6 இந்த எங்களோட 0 4 2 2 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன சேர்த்துட்டு உங்களோட திறமையை வந்து நம்மளுடைய லஞ்ச் டைம்ல காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. சரி, இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் லைன் ஸ்டோரி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், நீங்க முடிச்சிடணும், அவ்வளவுதான். சோ இதுதான் இன்னைக்கான கேம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நாள் பயணத்தில் பேருந்தில் பயணம் செய்த போது அப்படின்னு நான் ஒன்லைன் ஸ்டோரி சொன்னேன்னா, நீங்களும் அதே மாதிரி ஒன்லைன் ஸ்டோரி சொல்லி அந்த கதையை வந்து முடிக்கிறோம். ஸோ அப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து சென்டென்ஸ் நான் சொல்லுவேன், நீங்கள் கேட்டு அதோடைய முடிவை நீங்கள் ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி சொல்லணும். இதில் வந்து குறிப்பிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது. ஒரு நாள் பேருந்தில் பயணம் செய்த போது அப்படின்னா, நீங்களும் திருப்பி ஒரு நாள் அதில் நான் உட்காந்துருந்த போது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி வந்து ஒரு வார்த்தை வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேம் ரூலுங்க. வேற எதுவுமே இல்லை. நீங்கள் அழைத்து உங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணி விளையாடலாம். இங்கே அடுத்ததான் நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்காக.

0: நிமிஷம் இணைந்திருக்கிறோம். இது லஞ்ச் டைம். உங்களோட லஞ்ச் டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம விளையாண்டுகிட்டு இருக்கோம். அந்த வகையில யார் நிகழ்ச்சியில இணையறாங்க அப்படிங்கறத பாத்திரலாம். வணக்கம். நாங்க லஞ்ச் டைம் முடிச்சுட்டு வரோம், நீங்க விளையாண்டுகிட்டு இருங்க அப்படின்னு கிளம்பிட்டாரு. சரி, நம்மளுடைய நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: சகோதரிக்கு மதிய வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேங்க. அனைவரும் நலம் தானுங்களே?
0: எல்லாருமே இங்க நிலையத்துல சுகமா இருக்கோம். ரொம்ப நன்றி. விளையாட தயாராயிட்டீங்களா?
1: சொல்லுங்க.
0: சரி, ஒரு நாள் பழைய புத்தகத்தை திறந்த போது
1: அதில் உள்ள கதைகளை படித்துக் கொண்டே வந்தேன்.
0: ஒரு நாள் மழை மழையா? இல்ல இல்ல, அதாவது நான் இப்ப ஒரு லைன் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு லைன் சொல்லி அந்த ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணிரணும்.
1: சரி சரிங்க.
0: சரி, ஒரு நாள் மழை நின்றதும்
1: நான் திருப்பூர் தொடர்வண்டி சென்றேன்.
0: தொடர்வண்டி அங்கு அவ்வளவுதான், தொடர்வண்டி சென்றேன், முடிஞ்சு.
1: புரிஞ்சுங்களா?
0: ஆமா. சரி,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. ரைட்டே, நம்ம நேயர் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நான் முன்னாடி சொன்னது போல ஒரே வார்த்தையை ரிப்பீட் பண்ணக்கூடாது. நான் சொன்ன சென்டென்ஸையும் ரிப்பீட் பண்ணி மறுபடியும் நீங்க சொல்லக்கூடாது. அதையும் வந்து முக்கியமானது, நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு நாள் மழை நின்றதும் நான் படிக்க சென்றேன், அவ்வளோதான். ஸோ அதான் கதை முடிஞ்சு. ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டி ஆஸ்பெக்ட் இதில் எப்படி வந்து நீங்கள் இன்ஃபியூஸ் பண்ணுறீங்கிறத விஷயம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் நேயர்களும் உங்களுடைய அழகான கதையும் இதில் நீங்கள் தொகுத்து சொல்லலாம். ஒரே லைனில் அந்த ஸ்டோரி முடிஞ்சிடணும் அப்படிங்கிறது விஷயம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். ஒரு நாள் தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. ஒரு நாள் தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது.
2: தெரியாத எண்ணா? சரிங்க, சொல்றேன். நான் அதை வந்து அதை அட்டென்ட் செய்தேன். அதிர்ச்சிகரமான தகவலாக இருந்தது.
0: ஒரு நாள் வீட்டில் கதவை திறந்த போது
2: அந்த தபால்காரர் தபால் போட்டுக்கிட்டு சென்று விட்டார்.
0: தபால்காரர் தபால் தபால் ரெண்டு டைம் சொல்லிட்டீங்களே. நன்றி நன்றி இணைப்புல இணைந்ததற்கு. ஸோ நம்மளோட லைன்ல வந்து அழகா நேயர்கள் வந்து விளையாண்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு? வணக்கம். வணக்கம் மேடம். உங்களுக்கு கேள்வி சொல்லலாமா? சரி, ஒரு நாள் பேருந்தில் பயணம் செய்த போது
3: மேடம்
0: ஒரு நாள் பேருந்தில் பயணம் செய்த போது

0: ஆசையில் நெய் பயணம் செய்த போது சென்ற வேண்டிய இடத்துக்கு நான் சென்று விட்டேன்.
1: செல்ல வேண்டிய இடத்திற்கு
0: நான் சென்று விட்டேன்.
1: ஒரு நாள் பழைய புத்தகத்தை திறந்த போது
0: மேடம்,
1: ஒரு நாள் பழைய புத்தகத்தை திறந்த போது
0: அதிலுள்ள வாக்கியத்தை நான் வாசித்தேன்.
1: ஒரு நாள் கேக்குறீங்களா? ஒரு நாள் நண்பனை சந்தித்த போது
0: நண்பனிடம் பேச வேண்டியதை பேசி முடித்து விட்டு சென்றேன்.
1: பேச வேண்டியதை பேசி முடித்து விட்டு ரெண்டு டைம் பேசிய பேசிய வந்துருச்சே. நன்றி நன்றி, இணைப்புல இணைந்ததற்கு நன்றி. இப்படித்தான் ரெண்டு ரெண்டா சொல்லாதீங்க ஐயா அப்படிங்கறத வந்து நம்மளோட ரூல்ஸா வச்சிருந்தோம். ஸோ யூஸ்வலா வந்து அது அப்படியே வந்துடும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளோடத வந்து அப்படியே மாற்றி நீங்கள் சொல்ல வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திடலாம். விளையாண்டுட்டு இருக்கோம் இது லஞ்ச் டைம். உங்களுடைய திறமைகளையும் இங்கே காட்டி உங்களுடைய பரிசுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் தான் எங்களுக்கு ஆசை. கைதட்டல் உங்களுக்காக காத்திருக்கு. 1:11 தொடர்ந்து நிகழ்ச்சியில் எடுத்ததா

0: பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். நாங்க விளையாட வந்துட்டோங்க, நீங்க எங்கங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு நேயர்கள் வந்து வரிசையா வந்துகிட்டே இருக்காங்க, விளையாண்டுகிட்டு இருக்கோம். லஞ்ச் டைம் இது ஆகாஷ்மாரி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நான் ஒரு கதை சொல்லுவேன், பேலன்ஸ் நீங்க சொல்லுங்க, அது ஒன்லைனா இருக்கணுங்கிறதா இன்னைக்கான ரூல்ஸ். அதுக்கப்புறம் வார்த்தையே வந்து திருப்பி திருப்பி வந்து வரக்கூடாது அப்படிங்கறதும் அடுத்த ரூல்ஸா இருக்குது. அதனால நம்ம நேயர்கள் வந்து யோசிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், கோத்தியூர்ல இருந்து சிவகணேசன் பேசுறேன்.
0: சிவகணேசன், சரி, உங்களுக்கான கேள்வி
1: சொல்லுங்க.
0: கதவை திறந்ததும்
1: ஓகே,
0: நீங்க தான் சொல்லி முடிக்கணும்.
1: கதவை திறந்ததும் வெளியே உறவினர்கள் நின்று கொண்டிருந்தார்.
0: தெரியாத எண்ணிலிருந்து வந்த ஒரு அழைப்பு, நீங்கள் ஆங்கிலத்தில் சொன்னத காரணத்தினால் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: யார் பேசுறீங்க?
2: செல்வராஜ் பேசுறேன்.
0: தோழர் செல்வராஜ், உங்களுடைய வானொலி சத்தத்தை கம்மி பண்ணிக்கிறீங்களா? நன்றி நன்றி. உடனடி கீழ்ப்படிதல் மனதிற்கு சுகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கே. சரி, உங்களுக்கான கேள்வி, பிறந்த நாள் பரிசை திறந்ததும்
2: என்ன மேடம்?
0: பிறந்த நாள் பரிசை திறந்ததும்
2: நான் ஆச்சரியம் அடைந்தேன்.
0: ரயிலில் நான் தவறுதலாக
2: ஏறிவிட்டேன்.
0: ஒரு வார்த்தையில முடிக்க கூடாதுல்ல,
2: அப்படிங்களா? நான் ஏறி அமர்ந்து கொண்டேன்.
0: 20 ஆண்டுகளுக்கு பிறகு என் பள்ளிக்கு சென்ற போது
2: வியப்பாக இருந்தது.
0: வீட்டிற்கு வந்த பார்சலில் என் பெயரே இல்லை.
2: நான் அதிர்ச்சி அடைந்தேன்.
0: பழைய கடிகாரம் திடீர் என்று மீண்டும் ஓட ஆரம்பித்தது.
2: நான் மணி பார்க்கும் போது அதிர்ச்சி அடைந்தேன்.
0: மறுபடியும் ஒரு அதிர்ச்சி, மறுபடியும் ஒரு நானு, அதை கேட்டு நான் அதிர்ச்சி. ஒரே வார்த்தையை ரிப்பீட் பண்ணக்கூடாது இல்லையா?
2: என்ன
0: விளையாட்டு? முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி
2: நன்றி.
0: ஐயா வந்துருதுங்க ஐயா, இதுக்கு போய் நீங்க கோச்சுக்கிட்டு அவுட் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்த நேர் யாருன்னு பாத்தலாம். வணக்கம்,
3: என் பொன்முடி சுரேஷ்குமாருங்க.
0: சரிங்க, விளையாட தயாராட்டிங்களா சுரேஷ்குமார்?
3: தயாராயிட்டேங்க.
0: ஒவ்வொரு காலையும் என் ஜன்னலுக்கு வந்த அந்த ஒரு பறவை,
3: அதற்கு இறை வைத்தேன்.
0: கேக்கை வெட்ட போன நேரத்தில் மின்சாரம் போய்விட்டது.
3: பரவாயில்லை என்று நான் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன்.
0: ஆட்டோவில் மறைந்த பையை திரும்பி கொடுத்தவர்,
3: அவருக்கு நான் நன்றி சொன்னேன்.
0: விடுமுறைக்காக சென்ற இடத்தில் எதிர்பாராத ஒரு நண்பர் கிடைத்தார்.
3: அவருடன் என்னுடைய நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நட்பை தொடர்ந்தேன்.
0: ஓகே, பழைய குடும்ப புகைப்படத்தில் இதுவரை
3: என் மனைவியுடன் அதை பகிர்ந்து கொண்டேன்.
0: என்ன ஒரு கதை பாருங்க, பழைய குடும்ப இதுவரை என் மனைவியுடன் பகிர்ந்து கொண்டேன். நன்றி வணக்கம்மா, சரியான சென்டென்ஸா வந்து விழுகலையே. முயற்சிக்கு வாழ்த்துக்கள் தோழர், நன்றி. முயற்சி எடுத்தாரு, முடிஞ்ச அளவுக்கு வந்து தன்னுடைய முயற்சியை கொடுத்ததுனால நம்ம வாழ்த்துக்கள் சொல்றது அவசியம்னா டக்குன்னு நம்ம வந்து பதில் சொல்லணும் இல்லையா? அதனால வந்து யார் என்ன வாழ்த்துக்கள், அதாவது முயற்சி எடுத்தாலும் அதனால வாழ்த்துக்கள் சொல்லிடலாம், ரைட்? அடுத்த நேயர் யாரு அப்படின்னு பார்த்தலாம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? சத்யா பேசுறீங்க இல்லையா? சரி, உங்களுக்கு நான் தான் சொல்றேன் பாருங்க, அடுத்தது அது நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்வீங்க. சரி, உங்களுக்கான கேள்வி, கடைசியாக வாங்கிய ஒரு பொருள் எனக்கு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது.
4: அப்படி என்று
0: அப்படியே ஆகட்டும், ஜும் ததா அந்த மாதிரி இருந்ததே. இருந்தாலும் நன்றி தோழி, நன்றி நன்றி.

0: அடங்கப்பா டே என்னங்கடா பண்ணி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி ஆகி போச்சு. போதும் போது அடங்கப்பா, பத்து பேர் அடுத்த கதைக்கு வாங்கங்கிற மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். நான் போயிட்டு பொதுவாக கதை எழுதிட்டு வர்றேங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தென்மலையிலிருந்து நவநீதன்.
0: சரி, உங்களுக்கு அந்த கேள்வி
1: சொல்லுங்க.
0: தெருவில் சந்தித்த ஒரு நாயை தொடர்ந்து சென்ற போது
1: அன்று
0: காலை எழுந்தவுடன்
1: கதவை திறந்தேன், தேவதை நின்றார்.
0: எதிர்பாராத ஒரு நண்பர் கடையில் கிடைத்தார்.
1: அவருடன் பேசி பேசி பழைய நினைவுகளை பகிர்ந்தோம்.
0: திரும்பி பார்த்து ஒருவர் ஒரு வார்த்தை சொன்னார்.
1: நான் மறுவார்த்தை பேசினேன்.
0: அந்த பறவை ஒரு நாளும் திரும்பவே இல்லை.
1: அந்த பறவை
0: ஒரு நாளும் திரும்பவே இல்லை.
1: ஒரு நாளும் திரும்பவே இல்லையா?
0: திரும்பவே இல்லை.
1: திரும்பவே இல்லை. நான் திரும்பி பார்த்தேன்.
0: அது எப்படி? அதே வார்த்தை திருப்பி சொல்லலாம், பாகுபலி 1 பாகுபலி 2 அப்படி சொல்லக்கூடாதுல. வேற என்னதாலும் நன்றி நன்றி
1: நன்றிங்க.
0: நீங்க பாகுபலி 1 சொல்லுங்க, நான் பாகுபலி 2 சொல்றேன். இது ரெண்டு வேற வேற சொல்லக்கூடாது. ஸோ அதனால யோசிச்சு பதில் சொல்லணும். வாட்ஸ்அப்ல நம்மளுடைய நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, அவங்கள வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். கிருஷ்ணபுரம் சஹானா அனுப்பியிருக்காங்க, அவங்கள தொடர்ந்து சோமனூர்ல இருந்து பிரபாகர், ரமண முதலிப்புதூர், சுதாகர் ஜீவா, கனக்கம்பாளையம், பாலசுப்ரமணியம், அடுத்தது ராஜாமணி தென் பொன்முடியிலிருந்து அனுப்பியிருக்காங்க, கஞ்சமட்டி ஆர்கே சண்முக ஆனந்த். ஒரு நாள் கதவை திறந்தபோது பூனை வந்தது அப்படின்னு சொல்லி ஏ ஹரிஹரன் வந்து அனுப்பியிருக்காரு. கணேஷ் சிறுமுகையிலிருந்து தன்னோட பதில் அனுப்பியிருக்காங்க. சண்முக சுந்தரம் ரமண முதலி புதிர் பகுதியிலிருந்து அனுப்பியிருக்காரு. காற்று அடித்தது ரைட்டு. பாலா வந்து அடுத்தடுத்த சென்டென்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. திருப்பூர் பாலா தன்னோட பதிலை வந்து அனுப்புறக்கு வந்து அவர் இது பண்ணுறதே இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. அடுத்தடுத்து அடுத்தடுத்து பதில் வந்துக்கிட்டே இருக்கு. வாழ்த்துக்கள் பாலா அவர்களுக்கு. அடுத்தது யாரு? மூக்குனூர் சண்முக நகர் சிவகுமார், மலர்கொடி, சபரிப்ரியா, சரோஜினி அனுப்பியிருக்காங்க. பாண்டிநகர் சிவசங்கர், இந்திராணி அப்படி வந்து நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்களோட சேர்த்து அவங்களுடைய பதிலையும் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆட காணமுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறக்குள்ள அடுத்த பாடல் உங்களுக்காக நிகழ்ச்சியில.
2: Yo mama, you know how me nirki say the dance floor, baby.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இணைந்திருக்கோம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 லஞ்ச் டைம். அதில் வந்து கேம் ஷோ போய்கிட்டு இருக்கு. ஸோ கதை சொல்லலாம் அப்படிங்கிறது நம்மளோட இன்னைக்கு கேமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், அதை வந்து திருப்பியெல்லாம் சொல்லாமல் திருப்பியும் வந்துட்டு உங்களோட வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணாமல் கதையை அதிலேயே ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி முடிச்சிடணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கான விளையாட்டாக இருக்குது. அந்த வகையில் நிலக்கு நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: உடுமலைப்பேட்டையிலிருந்து தங்கமணி பேசுகிறேங்க.
0: சரிங்க, விளையாட தயாராகிட்டீங்களா?
1: ரெடிங்க.
0: வீட்டிற்கு வந்தபோது கதவின் முன் ஒரு பழைய சூட்கேஸ் கிடந்தது.
1: அதை திறந்து உள்ள என்ன இருக்கு என்று பார்த்தேன்.
0: இன்று காலை எழுந்ததும்
1: வெளியே சென்று பார்த்தேன், என் நாய் விளையாண்டு கொண்டிருந்தது.
0: பேருந்தில் ஏறியவுடன்
1: எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அமர்ந்திருந்தார், அவரிடத்தில் நான் சென்று
0: அமர்ந்தேன். ரிப்பீட் ஆயிடுச்சே.
1: ஓகே, சாரி சார்.
0: நன்றி. மன்னிப்பு கோரி விண்ணப்பம் அப்படிங்கிற மாதிரி ஐயா முடிச்சுக்கிறேங்கன்னு போயிட்டாரு நம்மளுடைய தோழர். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், செல்வலட்சுமி ராஜவீதியில இருந்து பேசுறேன்.
0: சரிங்க, விளையாட தயாரிட்டீங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி, பழைய அலமாரியை திறந்த போது ஒரு ரகசிய டைரி கிடைத்தது.
2: ரகசிய
0: டைரி கிடைத்தது.
2: அதை படிக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தது.
0: தெருவில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் என்னை நிறுத்தினான்.
2: என்னங்க மேடம்?
0: தெருவில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் என்னை நிறுத்தினான்.
2: தள்ளிவிட்டுட்டேன்.
0: அப்படியேங்கப்பா, இன்னும் ஒரே வன்மையா இருக்குது. நான் வாங்கிய பழைய கடிகாரம் திடீரென்று பேச ஆரம்பித்தது.
2: அதிர்ச்சி அடைந்தேன்.
0: ஒன்லைன் ஸ்டோரின்னு சொன்ன ஒரு வார்த்தை 100,000 மாதிரி ஒரு வார்த்தை ஸ்டோரியா இருக்கு. சரி, அடுத்தது, மலையில் நனைந்து வீட்டிற்கு வந்தபோது மின்சாரம் மட்டும் இல்லை.
2: மெழுகுவர்த்தி ஏற்றி கொண்டேன்.
0: தள்ளிவிட்டேன் கொண்டேன். செல்போனில் வந்த ஒரு குறுந்தகவல் என்னை அதிர்ச்சி அடைய செய்தது.
2: நான் காவல்துறையிடம் புகார் அளித்தேன்.
0: நான் கோயிலுக்கு சென்ற போது பூசாரி என்னை மட்டும் அழைத்தார்.
2: நான் அதை நிராகரித்தேன்.
0: சரி, நானு நிறைய நான் வந்துருச்சு, ரிப்பீட் பண்ணக்கூடாதே. யார் அது பின்னாடி எக்கோலாம் கேக்குது? நன்றி நன்றி பார்ட்டிசிபேட் பண்ணதற்கு. அவுட்டு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர் சொல்லிட்டாரு வீட்டுல இருந்து. ரைட், அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கங்க, ஜெயலட்சுமி மனோகரன்.
0: ரைட், உங்களோட வானொலி சத்தத்தை அளவு கம்மி பண்ணிக்கலாங்களா?
3: போறேன்.

0: சொல்லுங்க மேடம்.
1: ஓகே ரைட். உங்களுக்கான கேள்வி,
0: சொல்லுங்க.
1: ஒரு நாள் என் வீட்டு வாசலில் ஒரு கிளி வந்து அமர்ந்தது.
0: ஒரு நாள் என் வீட்டு வாசலில்
1: ஒரு கிளி வந்து அமர்ந்தது.
0: அதற்கு பழம் கொடுத்தேன்.
1: சாலையில் கிடந்த ஒரு சாவியை எடுத்ததிலிருந்து எல்லாம் மாறிவிட்டது.
0: சற்று குழப்பமாக இருந்தது.
1: பழைய நண்பரை சந்திக்க ஒரு நாள் என் வாழ்க்கையே மாறியது.
0: பழைய ஞாபகம் வந்தது.
1: நானே பழைய சொல்லிட்டேனே. நன்றி. ஆட என்ன போங்க போங்க, ரிப்பீட் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி தோழி சரி விடுங்க அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அடுத்த தோழி யாருன்னு பார்த்தரலாம். தோழியா தோழரா வணக்கம், கதை கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தரலாம். அடேங்கப்பா அருமையாக இருக்கே, இது என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி லஞ்ச் டைமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சிபு சோமஸ் காந்தமூர்த்தி, புவனேஸ்வரி பெல்லம்பட்டி, சிவகுமார் புவனேஸ்வரி அனுப்பியிருக்காங்க. அடுத்தது யார், மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்கள் ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார் உமாமகேஸ்வரி அனுப்பியிருக்காங்க. சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் விடை சேர்த்து தன்னோட பதில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பெங்களூர் இந்திராணி அனுப்பியிருக்காங்க வாழ்த்துக்களோட சேர்த்து அவங்களுடைய பதிலையும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பொள்ளாச்சி சுரேஷ்குமார்.
1: பொள்ளாச்சி சுரேஷ்குமார், பொள்ளாச்சியிலிருந்து எங்களுக்கு கேட்டும் போல எவ்வளோ உற்சாகமாக பேசுறீங்க, நன்றி. சரி, உங்களுக்கான கேள்வி
2: சொல்லுங்க.
1: நான் அடடா, லைன்ல ஏதோ பிரச்சனையாய் போச்சே. நன்றிங்க சுரேஷ்குமார் தொடர்பு கொண்டதுக்கு. அடடா வந்தாரு போயிட்டாரப்பா. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
3: சமத்தூர்ல இருந்து அருணகிரிங்க.
1: சரிங்க, சமத்தா விளையாட போறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கான கேள்வி இது.
3: சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் மேடம்.
1: அதுக்குள்ளயா வந்துருச்சு சுதந்திரம்? அடேங்கப்பா இருங்க, கிடைச்ச கால எல்லாத்துலயும் சொல்லிடுவோம்
3: அப்படின்னு
1: கிடைச்ச போதே அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? இருந்தாலும் வாழ்த்துக்கள் உங்களுக்கும், நன்றி பாராட்டுக்கள்.
3: நன்றி.
1: உங்களுக்கான கேள்வி கேள்வி கேள்வி சொல்லிடலாங்களா? நான் ஏறிய ரயில் திடீர் என்று எதிர்பார்க்காத இடத்தில் நின்றது.
3: பாலக்காடு சென்று வந்தேன்.
1: இனி எங்க நின்னாலும் போயிட்டு வந்துருவீங்க போலைய. சரி, பரிசு பெட்டியை திறந்த போது அதில் ஒரு வரைபடம் இருந்தது.
3: பள்ளிக்கூடம் செல்லவில்லை.
1: மாத்தியோசி ரவுண்டோ, எனக்கே வித்தியாசமா இருக்கு. என் பெயரை யாரோ சத்தமாக அழைத்தார்கள்.
3: நான் கருகாப்பில் புடுங்கிக் கொண்டிருக்கிறேன்.
1: ஐயா, மாத்தியோசி ரவுண்ட் இல்லைங்கய்யா, இந்த கதையை நீங்க முடிக்கணுங்க. என்ன ஓங்க, இருந்தாலும் நன்றிங்க. அதாவது இன்னைக்கு 6ஆம் தேதி ஆகஸ்ட், அவர் 15ஆம் தேதிக்கு வாழ்த்துக்கள் சொல்லும் போதே யோசிச்சிருந்துருக்கணும். ரைட்டு. நிகழ்ச்சியில் இணையும் போகிற அடுத்த நேயர் வணக்கம். யோசிச்சுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்மளோட வாட்ஸ்அப் நேயர்கள் யாரெல்லாம் இங்கேருந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். யாரது? விமலா வேணுகோபால், புவனா மல்லிகவுண்டன் பாளையம் பகுதியிலிருந்து, அவங்கள தொடர்ந்து குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்தது யார், அடுத்தது யார், பெங்களூர்லேருந்து இந்திராணி, இந்திரா நகர் அகிலா தாரணி அனுப்பியிருக்காங்க. ஓகே, கெட்டது போங்க கதை, என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எஸ், எனக்கும் அப்படி தான் இருந்தது பதில். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். யோசிச்சுட்டு வரப்போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. ஸோ இப்படி நம்மளுடைய கற்பனை திறனை வளர்த்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக லஞ்ச் டைம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததான் உங்களுக்காக பாடல் இதோ.

0: 1:39 நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் யார் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாண்டுகிட்டு இருக்கோம், நான் ஒரு வரி சொல்லுவேன், நீங்க பேலன்ஸ் இருக்க வரி சொல்லி அந்த கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, நோ ரிப்பீட் வேர்ட், அதாவது திருப்பி திருப்பி ஒரே வார்த்தையே சொல்லிடக்கூடாது அப்படிங்கறத நம்ம ரூல்ஸா வச்சிருந்தோம். அப்படியே நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேர் வணக்கம். அடடா, நீங்க தான் செய்வீங்களா, நாங்களும் செய்வோம். வணக்கம். அதே தான் அப்படியே தாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வாட்ஸ்அப்பில் தங்களோட பதில்களை கொடுத்துருந்தாங்க. சரி, அவங்கள சொல்லிடலாம், யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே யோசிச்சு குழுவா யோசிக்கிறீங்களோ, அடடாடாடா அருமை போங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, நிகழ்ச்சியில் இருக்கீங்க? ஹலோ, ரைட்டு. வணக்கம் வணக்கம். அடடா, காணாம போயிட்டாங்களே. சரி, முடிய போற நேரம் ஆயிப்போச்சு, நம்மளும் விளையாட்டு சோதிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நேயர்கள். வணக்கம். சரி, புவனேஸ்வரி விளையாடு தயாரிட்டீங்களா? சரி, மின் தடை ஏற்பட்ட இரவில் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது.
1: அதை கேட்டு நான் மிகவும் பயமுற்றேன்.
0: நான் திறக்காத ஒரு கதவு தானாக திறந்தது.
1: ஐயோ, ஒருவேளை

0: பேயா இருக்குமோ?
1: ஒரு நாள் என் பழைய பள்ளி ஆசிரியரிடமிருந்து அழைப்பு வந்தது.
0: அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை.
1: அவர்தான் இறந்தாகிவிட்டதே.
0: எப்படிங்க?
1: அவர்தான் இறந்தாகிவிட்டதே.
0: மிகவும் மனம் வேதனை அடைந்தேன்.
1: நான் நட்ட மரம் ஒரே இரவில் பூத்து குலுங்கியது.
0: அதற்கு வாய்ப்பே இல்லையே என்று யோசித்தேன்.
1: ஒரு சிறிய தவறு என்னை பெரிய சாகசத்திற்கு அழைத்துச் சென்றது. பெரிய சாகசத்திற்கு அழைத்துச் சென்றது.
0: ஒரு சிறிய தவறு பெரிய சாகசத்திற்கு அழைத்து. அதை மனதார வரவேற்றேன்.
1: அதை அதை என்று இரண்டு முறை கூறியதால் நன்றி நன்றி. பட் இருந்தாலும் அப்ளாஸ் தாங்க. முயற்சி எடுத்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் தான். நன்றி. கற்பனை உலகத்தில் போகிறதே ஒரு பெரிய அப்ளாஸ் தான் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கொண்ட எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த நிகழ்ச்சி ஏன் இப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போகிற மாதிரி அப்படி இருந்தால் இப்படி யோசிக்க முடியாது இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. குழந்தைங்கக்கிட்ட இருந்து இந்த மாதிரி நைட்டு தூங்கும் போது பெட் டைம் ஸ்டோரி சொல்கிற பழக்கம் இருக்குது இல்லை அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னு கேட்டால் அவங்கள ஒரு அழகான ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே கொடுத்துட்டு போய் நல்ல அழகான வாழ்வியல் தத்துவங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த ஒரு ஜேர்னியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கீங்க, அதாவது உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் கதை சொல்லணும், டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், மீன் டைம் அதாவது வேல்யூவான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி கதைகளை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். அதன் மூலமாக மொழியும் வந்து திறன்படும், அவங்களுடைய கற்பனை வளரும், அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே யாகேல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிர்

0: வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 27,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 8 வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளுடன் இவை அமைக்கப்படும் என்றார்.
1: வேளாண்மை உழவர் நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27,82,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும்.
0: மண்வளத்தை பாதுகாக்க ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து திரவ உயிர் உரங்கள் திட்டத்தை செயல்படுத்த 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு மற்றும் மண்வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1,00,000 ஏக்கருக்கு தேவையான பசுந்தாள் உரம் வழங்கப்படும் என்றார். மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உற்பத்தி மேம்பாட்டுத் திட்டம், விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். 1,00,000 விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பில் மண்நல அட்டைகள் வழங்கப்படும். விவசாயிகளின் அனைத்து தேவைகளையும் ஒரே முகவரி திட்டத்தின் கீழ் வழங்க நடவடிக்கை. பனை பாதுகாப்பு இயக்கத்திற்கென 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 10 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைக்கப்படும் என்றார். சிறு குறு விவசாயிகளுக்கு மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டி நடத்தி மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் விருது வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் பாதிப்பை தடுக்க 7,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம், நஞ்சில்லாத உணவு உற்பத்திக்கான புதிய இயற்கை வேளாண் தொகுப்பை உருவாக்க 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, வீட்டுத் தோட்டம் திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய், தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 பேருக்கு வழங்க 11,00,000 ரூபாய் ஒதுக்கீடு, குறுதானிய இயக்கத்திற்கென 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 9 கோடி ரூபாய் செலவில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாடு விவசாயிகள் மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்றும், 15 இடங்களில் வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் செயல்படும் என்றும் தெரிவித்தார். வேளாண் பொறியியல் விரிவாக்க பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படுவதாகவும், ட்ரோன் இயக்குதல், நவீன பயிர் உற்பத்தி, உரம் தெளிப்பு, பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் மகளிருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். சூரிய சக்தி பம்பு செட்டுகள் 1,000 விவசாயிகளுக்கு மானியத்துடன் வழங்கப்படும். கடற்கரை ஓர தோட்டக்கலையினை உருவாக்க நீல தோட்டக்கலை பூங்காக்கள் அமைக்கப்படும். 100 இடங்களில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் பகுதியில் மரச்செடிகள், மரங்கள் உள்ளிட்டவைகளை வளர்ப்பதற்காக 7 கோடி ரூபாயில் 5 ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போது செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறினார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 8,26,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும். விவசாயிகளுக்கான இலவச மும்முனை மின்சாரத்திற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் வகையில் நுண்ணுயிர்களை காக்க மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்றார். நடப்பாண்டு உயிர்ம வேளாண்மை பரவலாக்க சிறப்பு திட்டத்தின் கீழ் 20,000 ஏக்கருக்கு தலா 4,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். 125,00,000 மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உயிர்ம வேளாண் பரவலாக்க சிறப்பு திட்டத்திற்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்புழு உரக்கூடம் அமைக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழகத்தில் 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை

0: மாணாக்கர், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கு வகை செய்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாய தொழில் சார்ந்த பிரிவுகளையும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்தி வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் வர்த்தகம், தொழில், ரசாயனம், உரத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நிலவிய அமளியால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினை அமளி நிலவவே அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் துறைமுக பாதுகாப்பு சூழல்கள் வேகமாக மாறி வருவதாக மத்திய துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய துறைமுக பாதுகாப்பு சார்ந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், துறைமுக பாதுகாப்பு தேசத்தின் அனைத்து மாநிலங்களின் பங்களிப்புடன் கூடிய பொறுப்பு என்று சுட்டிக்காட்டினார். கடல்சார் சவால்களை எதிர்கொண்டு துரிதமாக செயலாற்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் நாடு உலகளாவிய கடல்சார் ஆற்றல் மிகு தேசமாக உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர், நம் நாட்டின் துறைமுகங்கள் விரிவடைந்து தளவாட தொடர்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டு புதிய கடல்சார் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமரின் இல்லம்தோறும் சூரிய மின்சக்தி திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தையும் தாண்டியுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இதனால் 19 லட்சம் குடியிருப்புகளில் மின்கட்டணம் வெறும் 0 உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் 12 லட்சம் வீடுகளில் உள்ளவர்கள் கூடுதல் மின்சாரத்தை விற்றதன் மூலம் 421 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தஞ்சை சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டி இன்று அதிகாலை சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத ஆலய நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவசம் அணிந்தும் வைரவேல் அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். உற்சவர் ஆறுமுக சுவாமி வள்ளி மற்றும் தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய நிகழ்வாக இன்று இரவு தெப்ப திருவிழா நடைபெற உள்ளது. தெப்ப குளத்தில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டு நிலை தெப்பமாக நடைபெற உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடியுடன் முக பெருமானை தரிசித்தனர். இதனிடையே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற தேரோட்ட விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லை காரையாறு அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் ஆடி அம்மாவாசை விழா முன்னேற்பாட்டு பணிகளை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்துள்ளது. இதன்படி நாளை தொடங்கி வரும் 16 வரை அகஸ்தியர் அருவி பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழகத்தில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:55. இனி நேர்கள் கேட்கலாம். சென்னை மெச்சென்ட்ரிலிருந்து வந்த வானிலை அறிக்கை. கோவையில பொறுத்தமட்டில் இன்னைக்கு 30 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 23 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து ஈரோடுல 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் திருப்பூர்ல பதிவாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து சேலம்ல 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. பாலக்காடுல மழைக்கான வாய்ப்புகள் அதிகம், 29 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. நீலகிரியிலையும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம், 21 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. நேர்கள் கேட்டது வானிலை அறிக்கை சென்னை மெச்சென்ட்ரிலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய சுகாதார ஆணையத்தால் செயல்படுத்தப்படும் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டமானது ஏழை மற்றும் நலிவடைந்த குடும்பங்களுக்கு இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை சுகாதார சேவைகளுக்காக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ₹5,00,000 என்கின்ற பணமில்லா மருத்துவமனை சிகிச்சை காப்பீட்டை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டம் 2018 செப்டம்பர் 23 ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டமானது சுகாதார சேவைகளை துறைவாரியாகவும் பிரிவுகளாகவும் வழங்கும் அணுகுமுறையிலிருந்து விரிவான மற்றும் தேவை அடிப்படையிலான சுகாதார சேவைக்கு மாறுவதற்கான ஒரு முயற்சியாகும். இந்த திட்டம் ஆரம்ப, இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலைகளில் உள்ள சுகாதார அமைப்பை, அதாவது தடுப்பு, மேம்பாடு மற்றும் வெளிநோயாளர் பராமரிப்பு உட்பட அனைத்தையும் முழுமையாக கையாள்வதற்காக முன்னோடியான தலையீடுகளை மேற்கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் ஒன்றோடொன்று தொடர்புடைய இரண்டு கூறுகளை உள்ளடக்கிய ஒரு தொடர்ச்சியான பராமரிப்பு அணுகுமுறையை பின்பற்றுகிறது. அவையாவன சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் மற்றும் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஆகும். சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் தாய் மற்றும் குழந்தை நலன், தொற்றா நோய்களுக்கான சிகிச்சை, இலவச அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் நோய் கண்டறிதல் உள்ளிட்ட விரிவான முதன்மை சுகாதார சேவைகளை மக்களின் வீடுகளுக்கு அருகிலேயே வழங்குவதாகும். இந்த மையங்கள் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைப்பதற்காக தடுப்பு சுகாதார பராமரிப்பையும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களையும் ஊக்குவிக்கின்றன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் இரண்டாவது அங்கமான பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா பரவலாக PMJ என அறியப்படுகிறது. ஏழை மற்றும் நலிவடைந்த குடும்பங்களுக்கு இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை மருத்துவமனை சிகிச்சைகளுக்காக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டிற்கு ₹5,00,000 வரையிலான பணமில்லா மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வழங்குவதே இதன் நோக்கமாகும். இந்த காப்பீட்டு திட்டமானது மருத்துவ ஆலோசனை, மருந்துகள், நோயறிதல், அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை பிரிவு, உள் வைப்புகள், தங்குமிடம் மற்றும் உணவு ஆகியவற்றை உள்ளடக்கியது. மேலும் இது மருத்துவமனைக்கு செல்வதற்கு முந்தைய 3 மற்றும் பிந்தைய 15 செலவுகளையும் சிகிச்சையின் போது ஏற்படும் சிக்கல்களையும் உள்ளடக்கியதாகும். இந்த காப்பீட்டு திட்டத்திற்கு வயது, பாலினம் மற்றும் குடும்ப அளவு போன்ற எந்த கட்டுப்பாடும் இல்லை. மேலும் இது முன்னரே இருக்கும் அனைத்து நோய்களையும் உள்ளடக்கும். இத்திட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள பட்டியலிடப்பட்ட மருத்துவமனைகளில் பலன்கள் கிடைக்கும். இது சுமார் 1929 மருத்துவ சிகிச்சை முறைகளை உள்ளடக்கியதாகும். இக்காப்பீட்டு திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் யாதெனில் வயது மற்றும் அடையாளச் சான்று, முகவரி சான்று, கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி போன்ற தொடர்பு விவரங்கள், சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், குடும்பத்தின் தற்போதைய நிலை அதாவது கூட்டு குடும்பம் அல்லது தனி குடும்பம் குறித்த ஆவணச் சான்று மற்றும் ஆதார் அட்டை போன்றவற்றை கொண்டு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்த ஆவணங்களை பரிசீலனை செய்தும் சரிபார்க்கப்பட்டும் ஒப்புதலுக்கு பிறகு பயனாளர்களுக்கு ஒரு மின் அட்டை வழங்கப்படும். இந்த அட்டையினை கொண்டு அரசு மருத்துவமனைகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை மருத்துவமனை பராமரிப்பு சேவைகளை பயனாளிகள் இலவசமாக பெறலாம். மேலும் இத்திட்ட

0: இணையத்தின் மூலம் சுகாதார சேவைகளை பணமில்லா மற்றும் காகிதமில்லா முறையில் அணுகலாம். இதுவரை ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றொரு மத்திய அரசின் மகத்தான திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: இனி திரை இசை கேட்கலாம்.

பாடல் சித்ரா மற்றும் எஸ் பி பாலசுப்பன் பாடினார்கள். படம் சிவா. நினைவூட்டுகிறோம் நீங்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் கிராமிய கலை சூலூர் அப்பநாயக்கன்பட்டி வி வையாபுரி குழுநர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். நீங்களே தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனை நலமே விளைக. திரையிசை நிகழ்ச்சி நிறைவு செய்யும் பாடல் இது.

காலமெல்லாம் காதல் வாழ்க படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டோம். நேர்களே, இத்துடன் மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு தெரிகானம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது சரியாக 2:30. இனி கேட்கலாம்

நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 ஊர்புறத்திலே நிகழ்ச்சி. இதில் சூலூர் வட்டம் அப்பநாயக்கன்பட்டி பி வையாபுரி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: இதுவரைக்கும் ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில சூலூர் வட்டம் அப்பநாயக்கன்பட்டி பி வையாபுரி குழுவினர் வாசித்திருந்த நையாண்டி மேளத்தை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளைக்கும் நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில சூலூர் வட்டம் அப்பநாயக்கன்பட்டி பி வையாபுரி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
4: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
3: கேளு.
5: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன தெரியுமா?
6: போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.
5: இந்த மாதிரி உங்க மனசுலயும்

0: 24 கேள்விகள் இருக்கா?
1: அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம்.
0: இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா?
2: டெஃபினிட்லி.
0: அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
3: மார்க்கா சொல்லு.
0: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
1: எப்பமா?
0: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
4: இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ராணுவம் பொதுமக்களுக்கு இடையேயான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தள ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் தமிழகத்தின் வேளாண் வளர்ச்சியோடு அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு

பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சீனாவின் ஹெஃபேயில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா ஷாலிகா, தன்வி ஷர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னோ பபார்கர், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03. FM Rainbow 103 காயம்புத்தூர்ல இனி நம்ம கேட்க போறோம் கிராமபோனும் 103. உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 0422 அப்படின்ற கோவையோட முன்னிணைப்போடு 2311 2 2 3 1 7 0 4. இன்னொரு நம்பர் இருக்குங்க, 2311 2 1 0 3. இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட விருப்பமான பாடல்களை கேட்கலாம். அது 1950 to 69 வரைக்கும் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து இருக்கணும். கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக முதல் நேர் காத்துட்டு இருக்காங்க. இங்கே நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் லக்ஷ்மி தேவி. வணக்கம்.
2: ஹலோ,
1: சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் மயிலாதாங்க.
1: மயிலாதாங்களா?
2: மயிலாதாங்க.
1: ஆஹா, சரிங்க சரிங்க. எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஒத்திகால் மண்டலத்திலிருந்து. கோவை மாவட்டம் ஒத்திகால் மண்டலத்திலிருந்து பேசுறேன்.
1: இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
2: இப்பதான் ஃபர்ஸ்ட் லைன் கிடைச்சது. நான் ரெண்டு நாளும் போன் பண்ணிட்டே இருந்தேன், இன்னைக்கு கிடைச்சது.
1: சூப்பர், சந்தோஷங்களா?
2: சந்தோஷங்களா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: என்ன
1: பாட்டு கேக்கலாம்?
2: சிவாஜி வடத்துல ஏதோ ஒரு வடத்துல போட்டுருங்க.
1: கண்டிப்பா அந்த லைன் கிடைச்ச அந்த சந்தோஷத்துல என்ன பாட்டு கேக்குதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலாத்தால் சொல்லியிருக்காங்க. சோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லாருக்காகவும் அவங்க கேட்ட பாடல், அதாவது சிவாஜி நடிச்ச திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது கிராம போனும் 103.3 மணி 9 நிமிடங்களாக கூடிய இந்த நேரத்துல. வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் அக்கா.
0: சொல்லுங்க.
1: கோயம்புத்தூர் ஈசா கோயில் இருந்து பேசுறேங்க. செல்வம் பேசுறேங்கக்கா.
0: இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
1: ஆமாங்கக்கா.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: விவசாயங்கிற படத்துல அந்த விவசாயிங்க சொல்றோம் அந்த பாடல் போடுங்க.
0: கேட்கலாமா?
1: கேட்கலாங்கக்கா. விவசாய

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமி விளக்க நிகழ்ச்சி கேட்கலாம். நெருமணி 3:14 ஆயாச்சுங்க. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இது கிராமபோனும் 103 நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 0422 அப்படின்ற கோவையோட முன்னிணைப்போடு 2316312 மற்றும் ஒரு எண் 2317046 இன்னொரு எண் உங்களுக்காக இருக்குங்க 2312103. இந்த எண்கள் எல்லாம் அழைச்சு நீங்க பேசலாம். அந்த வரிசையில வணக்கம், யாரு எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்,
1: சொல்லுங்க.
2: என்ன
1: பாடல் கொடுக்கலாங்க?
2: புதிய பூமியிலிருந்து நான் தாண்டி காசி நல்ல முத்து பேசி
1: கேக்கலாங்களா?
2: கேக்கலாங்க.

கிராமபோனும் 103 கேட்டுட்ருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக யாரு காத்துட்ருக்காங்க? வணக்கம். 1950 to 69 வரைக்கும் பாடல்களை கேட்கலாம்னு சொல்லியிருந்தோம், சொல்லுங்க. சரிங்க, என்ன பாடல் கேட்கலாங்க? பால்குடம் திரைப்படத்திலிருந்து. சரிங்க, கேட்கலாம், கேட்டு ரசிக்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: மேடம், நான் பஞ்சமடை கிராமத்திலிருந்து முல்லை நகர்லேருந்து ரேணுகா மருதாச்சலம் பேசுகிறேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க
1: மேடம்? காத்திருந்த கண்காணிப்பு படத்தில் வளர்ந்த கலை மறந்து விட்டால் என்னடா பண்ண, அந்த பாட்டு பண்ணுங்க மேடம்.
0: கண்டிப்பாக நம்ம கேட்கலாம். சரிங்களா, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: என்னங்க மேடம்?
0: என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க
1: மேடம்? நான் ஓய்வில் தான் இருக்கீங்க மேடம், ரிட்டையர்டு பர்சன் மேடம்.
0: ஆஹா, என்ன வேலை பார்த்தீங்க அப்போ?
1: நான் வந்து டிரைவர் இருந்தேன் மேடம்.
0: ஆ, டிரைவர்னா எப்படிங்க?
1: டிரைவர்னா டிரைவர் தான்
0: மேடம். டிரைவர்னா டிரைவர் தாங்க. எந்த வெஹிக்கிள், எந்த வண்டி ஓட்டுனீங்க?
1: நான் எல்லா வெஹிக்கிளும் ஓட்டுவேன் மேடம். ஆனா ஐ அம் ஆல்வேஸ் வர்க்கிங் இன் லீடிங் ஒரு கம்பெனில, பிரைவேட்
0: கம்பெனில. சூப்பர்ங்க, சூப்பர்ங்க. ஓகே, வாழ்த்துக்கள். நம்ம பாட்டு கேட்கலாங்களா?
1: கேட்கலாங்க மேடம். நன்றி, நன்றி.

ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேரம் 3:30. இனி கேட்கலாம் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: अभी आप सुन रहे थे हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ராணுவம் பொதுமக்களுக்கிடையேயான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தள ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் வேளாண் வளர்ச்சியோடு அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சீனாவின் ஹெஃபேயில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, தன்வி சர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார்.

0: கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர், சசிகுமார் முகுந்த், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அஞ்சு மணி மூணு நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரை செவ்வானம். ஒவ்வொரு நாளும் மாலை 5 to 6 அப்படிங்கறது சித்திரை செவ்வானம் நிறைய அனுபவக்கார்களும் நிறைய நிறைய ஊக்குவிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கொடுக்கும். சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி தொழில் முனைவோர் ஜே முருகேசன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சோ நிறைய விஷயங்கள் பேசி போகிறப்புறம் இனிய மாலை வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சோ எஃப்எம் ரெயின்போ 103 குவை சார்பாக உங்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த கைத்தறி தினம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவில் வந்து அனுஷ்டிக்கப்படுது, கொண்டாடப்படுறோம், அது பெருசா கொண்டாடணும் கூட. ஒரு மரபுசார் கலை அப்படின்னே இந்த கைத்தறியை சொல்லலாம். ஏன் கைத்தறி வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா கருதப்படுது இப்போ வரைக்கும்?
3: இது ஆக்சுவலாக வந்து இது வந்து மெயின் கைத்தறி தினத்தை வந்து சுதந்திர தினத்தை நினைவுபடுத்துற மாதிரி தான் சார் இதோடைய விழா.
2: ஓகே.
3: அதனால மெயின் அப்படின்னா கைத்தறி நெசவாளர்லாம் வந்து நிறைய பேர் ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு சார். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதான் சார் இந்த நம்முடைய என்னுடைய எண்ணம் சார். அதுக்கான முயற்சி தான் சார் நான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேங்க சார். இதுதான் சார்
2: கைத்தறி தினத்தை வந்து நம்ம வந்து பெருசா வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கான முக்கியத்துவம் இதுவா தான் இருந்திருக்கணும் இல்லைங்களா? இதனாலதான் வந்து நம்ம அதை பெருசா கொண்டாடுறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு மரபு சார்ந்த கலை அது.
3: கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இது மெயினா நெசவாளருக்காக வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அப்படி விவசாய மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதா சார் வந்து மெயின் வந்து சுதந்திர தினத்தை வந்து நினைவுபடுத்துற மாதிரி தான் சார்.
2: அதனாலதான்
3: சார் இது.
2: ஓகே. இந்த கைத்தறிக்கும் விசைத்தறிக்கும் என்ன வித்தியாசம் சார்?
3: சார் கைத்தறிக்கும் விசைத்தறிக்கும் நிறைய தூரங்கள் இருக்கு சார். அது ஃபீல் பண்ற விதமே கைத்தறி அது சொல்லும் போதே எனக்கே அவ்வளவு அழகா இருக்கு சார். பவர்லூம் அப்படி சொல்லும் போதே என்னமோ எனக்கு வாய் வரமாட்டுது சார்.
2: ஓகே. தமிழகத்துக்கும் கைத்தறிக்கும் இருக்கக்கூடிய பாரம்பரியம் என்ன? தமிழகத்துல கைத்தறி பாரம்பரியம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சுருக்கமா சொல்லுங்க
3: சார். தமிழகத்துல இருந்து பெண்கள் வந்து அதிகமா ரசிச்சு ரொம்ப ரசிக்கிற என்னன்னா சேலைதான் சார் கட்டுறாங்க. அவ்வளவு அழகா இருக்கு சார். இந்தியாவிலே வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் சேலை கட்டுற விதமே வந்து தனித்துவம் சார். ரசிக்கிறமா இருக்குங்க சார். அவ்வளோ அது எனக்கு ரொம்ப சேலை கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார். இதான் சார்.
2: ஓகே. தமிழகத்தில் இந்த கைத்தறியோட பாரம்பரியம் என்ன? அதாவது நீங்கள் சொன்னீங்களே சுதந்திர தினத்தோட அதை ஒப்பிடுற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 7 அதை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தமிழகத்துக்கும் கைத்தறிக்கும் மிகப்பெரிய ஒரு பிணைப்பு இருந்திருக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேருடைய வாழ்வியலாக இருந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து கைத்தறியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு துறையாக தொழிலாக வந்து எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவ்வளோவா இல்லை. அந்த காலகட்டத்தில் இருந்த நெசவு தொழிலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நெசவு தொழிலுக்கும் என்ன வித்தியாசங்கள், என்ன மாதிரியான மாறுபாடுகள் சந்திச்சிருக்கு?
3: நான் நல்ல அருமையான பாயிண்ட் கேட்டிங்க சார். இது வந்து இது நான் எனக்கான உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு வேகம் தான் சார் இன்னைக்கு வந்து என்னுடைய நிறுவனம் வந்து இவ்வளோ பெருசாக ஆகியிருக்குங்க சார். எப்படின்னா சார், ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி நெசவாளர்கள் வந்து ப்ரொடக்ஷன் நிறையா நல்ல அருமையான ப்ரொடக்ஷன் இருந்துச்சுங்க சார். ஆனால் வந்து மார்க்கெட்டிங் ஜீரோ. ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை, இன்ஸ்டா இல்லை, டிவி இல்லை. ஆனால் அப்பயே வந்து நல்ல நல்லி அவங்களா வந்து பெரிய லெவலில் ஜாம்பாவான இருந்தாங்க சார். அதே மாதிரி இப்போ நான் யோசிக்கிறேங்க சார், இப்போ அப்போ வந்து நெசவாளர் கையில் ஒரு லேப்டாப் மட்டும் ஒரு டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அவன் எத்தனை அம்பானியாக இருப்பாங்க, இன்னும் பெரிய தொழிலாக இருப்பாங்க. ஏன் இந்தியாவே ஒரு பெரிய வல்லரசாக இருக்குங்க சார். 100% எனக்கு நம்பிக்கை இருக்குங்க சார். ஏன்னா அவ்வளோ ஏன்னா இது வந்து இந்த தொழில் வந்து நீங்கள் பாருங்களேன், நீங்கள் டெக்ஸ்டைல் எடுத்துங்களே, நீங்கள் உலகத்திலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% பீப்புள் வந்து டெக்ஸ்டைல் இல்லாமல் வாழ முடியாது சார். அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க சார். 100% மக்கள் 500 கோடி மக்கள் இருக்காங்க சார். 500 கோடி மக்களும் கண்டிப்பாக துணி இல்லாமல் வாழ முடியாது சார். அப்படி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ், எவ்வளோ பெரிய இது வந்து பணம் கொற்ற ஒரு பிஸ்னஸ் சார்.
2: கரெக்ட் தான். நீங்கள் சொன்ன மாதிரி உணவு உடை உரிப்பிடம் அப்படின்னு அத்தியாவசியமான தேவைகள் முக்கியமான ஒன்று உடை.
3: விவசாயமும் கைத்தறியும் ரெண்டு கண்கள் சார்.
2: கண்டிப்பாக
3: ரெண்டு கண்ணுமே ஒரு கண்ணு வேணான்னு சொல்ல முடியாதுங்க சார்.
2: ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கைத்தறி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய தொழில்துறையா வந்திருக்க வேண்டியது. சொன்ன மாதிரி அது ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸோ வாட் எவர் அதை வந்து சரியா இல்லாததுனால நம்ம கொஞ்சம் சரிவு சந்திச்சிருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். பட் இப்ப நீங்க அந்த துறையை பார்க்கும்போது இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்னா இன்னும் அது மேம்படுறதுக்கான துறை இன்னும் நிறைய பேருக்கான வாழ்வாதங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு

0: நீங்க என்ன விஷயங்களை பாக்குறீங்க?
1: ரொம்ப சிம்பிள் சார். ஏன்னா இந்த கைத்தறி வந்து ஆக்சுவலா இப்ப பாருங்களா, எல்லாரும் கையிலயும் லேப்டாப் இருக்கு சார். அப்ப வந்து லேப்டாப் இல்ல, இப்ப உள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன்கிட்ட இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து எப்படின்னா இப்போ கையில் லேப்டாப் இருக்குது சார். இப்போ லேப்டாப் இருக்கும் போது இவங்க அழகாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஹேண்ட்லூம் பற்றி இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்த சக்தி சார். அதை வந்து பயன்படுத்தினாங்கன்னா நிறைய தொழிலதிபரை உருவாக்கலாம், நிறைய நிறைய நெசவாளருக்கு பெரிய மறுவாழ்வு லைஃபு. இப்போ பாருங்க, நெசவாளர்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சார். இப்போ இந்த நான் பாருங்க, இந்த நான் நான் என்ன செய்ய போகிறேன்னா இது வந்து ஒரு ஐடி ஃபீல்டு மாதிரி கொண்டு போகிறேங்க சார். எல்லாத்துக்கும் தெரியும் சார், இது ஐடி மாதிரி. என்னுடைய டெக்ஸ்ட் பார்க்கு வந்தீங்கன்னா உள்ள வந்து எல்லாருமே வந்து ஐடி கார்டு பஞ்சிங் எல்லாமே சிஸ்டம் தான் சார். உள்ளே நீங்க வியப்பா இருக்குங்க சார். அவ்வளோ பெரிய ஒரு எங்களுடைய ஒண்டி புதரில் ஒரு 500 தறி உருவாக்க போகிறோங்க சார். இப்போ இப்போ நாங்கள் 50 தறி ரெடி பண்ணிட்டோம். இன்னும் வந்து 50 ரெடி பண்ணி அங்கேயே வந்து நாங்கள் வந்து ஃபுட்டு கொடுக்குறோம், அக்கமடேஷன் கொடுக்குறோம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க சார். நீங்களே ஒரு ஆட்டை விசிட் வாங்க சார், வந்து எங்களுடைய நெசவாட்டை கேட்டு பாருங்க. அவ்வளோ ஹாப்பி, வீட்டுக்கே போக மாட்டாங்க சார். என் வீட்டுக்கு பாருங்க, பிடிக்கல இங்கே ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க சார்.
0: எஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சொன்ன மாதிரி உடை அப்படிங்கிறது மறுக்கவே பட முடியாத ஒன்று. ஏன்னா உணவு உடை இருப்பிற மாதிரி கைத்தறி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்வியலாக இருந்துக்கு, அதுவும் இல்லாமல் ஒரு கலையாக மரபு சார்ந்த ஒரு கலையாகவும் அது பார்க்கப்பட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி தொழில் முனைவோர் ஜி முருகேசன் பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசி பார்க்கலாம். பாடலுக்கு பிறகு கேளுங்க ரசிங்க.
2: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. சித்திரச்சவனம், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி தொழில் முனைவோர் ஜே முருகேசன் இருக்காரு. சோ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. சார், இந்த கைத்தறி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது எல்லாருக்கும் தமிழகத்தினுடைய பாரம்பரிய ஒரு கலையா வந்து ஒரு வேலையா வந்து நம்ம செஞ்சுட்டு வரோம். ஒரு நீங்க சொன்ன மாதிரி தமிழக பெண்கள் வந்து குறிப்பா சேலை உடுத்தினா இன்னும் அழகு, அதுவும் பட்டு சேலை உடுத்தினா இன்னும் அழகுதான். ஆனா ஒரு சேலையை வந்து நம்ம கைத்தறியில நெசவு பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த ப்ராசஸ் எப்படி பண்றாங்க?
1: சார், அதான் சார், பெண்கள் வந்து ஈஸியாக சேலை கட்டுறாங்க சார். அதுக்கு பின்னாடி நெசவோட உழைப்பு வந்து நிறைய இருக்குது சார்.
0: எப்படின்னா
1: ஒரு சேலை வியூ பண்ணுறதுக்கு 1.5 நாள், சாதாரண டிசைன் வந்து 1.5 நாள் சார்.
0: 1.5 நாள்
1: சப்போஸ் இன்னும் டிசைன் இருந்துச்சுன்னா 2 டேஸ் 3 டேஸ் ஆகுங்க சார். இப்போ ஆர்னி ஐட்டம்லாம் போட்டோம்னா ஒரு சேலை வியூ பண்ணுறதுக்கு 3 நாள் ஆகுங்க சார். அது பாருங்க சார், எங்களுக்கு குக்குன்ல இருந்து ஒரு இது வந்து ப்ராசஸிங் அப்படி நீண்டுகிட்டே இருக்குங்க சார். குக்குன் வந்து புழுலேருந்து வந்துடுது, அது நெக்ஸ்ட் வந்து நூலாக இருக்குது. அது நூல் வந்து அப்படியே டைங் கலரிங் போகுது, அவர் கலரிங் வந்து பாவுக்கு சுத்துறாங்க, அதுக்கப்புறம் வந்து வீவிங்க்கு வருது, அப்புறம் அதுக்கப்புறம் வீவ் பண்றாங்க சார். இத்தனை ப்ராசஸ் இருக்குங்க சார்.
0: நீங்க சொன்ன மாதிரி நம்ம டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் அது விசை தெரியாச்சு அப்படிங்கிறது, பட் அதுக்கு முன்னாடி கைத்தறி வந்து ஒருத்தர் வந்து அந்த இழுத்து காலில் பிடிச்சி தள்ளிட்டே
1: இருப்பாங்க.
0: சோ இது ஒருத்தர் வந்து இதை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மெனக்கடல் எப்படி இருக்கும்? இது கூட்டு தொழிலா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்
1: கண்டிப்பா 100% எல்லாமே எல்லா விவரசும் வந்து ஒத்துழைச்சாதான் சார். இந்த இது வந்து எப்படின்னா இது மாதிரி தான் சார், ஒரு குழந்தை டெலிவரி பண்ணுமானு தான். அந்த 10 மாதம் அது எப்படி சுமக்கிறாங்களோ அதே மாதிரி எல்லா வியூவர்ஸும் வந்து இது சுமக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணால் தான் ஒரு சேலையாக உருவாகுங்க சார்.
0: ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரண சேலை நெய்யறதுக்கே நமக்கு 1.5 நாள் ஆகும் இல்லைங்களா? இதுக்கான அந்த டிசைன்ஸ் யார் போடுறது, இந்த மாதிரி கலர்ஸ் இது போல சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான சிந்தனைகள் எப்படி அது நெசவு நேர்களுக்கே இருக்குமா இல்லை அதுக்கான?
1: இல்லை, அதுக்குன்னு மாஸ்டர் வியூவர்ஸ் இருக்காங்க சார், டிசைனர் இருக்காங்க. அதே மாதிரி இல்லாமல் இந்த பொட்டிக்ஸ் ஓனர்லாம் இருக்காங்களாங்க சார், பயங்கரமாக அவங்களாம் எப்படின்னா பேஷன் டெக்னாலஜி படித்தவங்க நிறைய பேர் அதில் இருக்காங்க சார். அவங்க வந்து நிறைய டிசைனிங் அவங்களே கொடுத்துருவாங்க, அந்த டிசைனிங் நாங்களே அதுவே எங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டாக இருக்குங்க சார். அதே மாதிரி டிசைனிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனிப்பட்ட முறையில் நாங்கள் டிசைன் வச்சுருக்கோங்க சார், அவங்களே எங்களுக்கு டிசைனிங் கொடுத்துருவாங்க சார்.
0: ஓகே, பாரம்பரியமா நம்ம உடுத்தக்கூடிய சேலை வேஷ்டியில மட்டும்தான் இந்த மாதிரியான நெசவுல பண்ண முடியுமா இல்ல வேற ஏதும் ஆடைகள் வந்து அதுல நம்ம வந்து நெய்ய முடியுமா?
1: இல்ல, என்ன வேணா பண்ணிக்கலாங்க சார்.
0: வீவிங்
1: பொறுத்தளவு லெனன், காட்டன், பேப்ரிகா, இந்த ஹோம் அந்த இது பர்னிச்சர் ஐட்டம்ஸ்ல இருந்து பெட்ஷீட்டு எல்லாம் எனி எதோ என்ன வேணாலும் அது பேப்ரிக்கா பண்ண முடியுங்க சார் ஹேண்ட்லூம்ல.
0: ஓகே, ஸோ இதில் வந்து இன்னும் தனித்துவமாக கைத்தறியில் மட்டும்தான் பண்ணக்கூடிய அளவுக்கு தனித்துவமாக இந்த ஏதாவது இருக்குங்களா? இப்போ சில மிஷின்ஸ் வந்ததுனால கைத்தறியில் பண்ணுறதையும் மிஷினால் பண்ண முடியும், ஆனால் எவ்வளோ டெக்னாலஜி வந்தால் கூட கைத்தறியில் மட்டும்தான் இந்த விஷயம் பண்ண முடியும், பண்ணாதான் அதோட நுணுக்கங்கள் அழகாக இருக்கும்னா அது என்ன விஷயத்த சொல்லுவீங்க?
1: சேலை தான் சார், சேல்ஸ் தான். அது கைத்தறியில் பண்ணாதான் சார் அதுக்குடைய அழகே, அந்த முந்தான பல்லு அதெல்லாம் வந்து தனித்துவம் வந்து அதில் தான் சார் பண்ண முடியுங்க சார்.
0: ஓகே, வேற எதுவும் வேற எதுவும் சேலையை தவிர வேற ஏதாவது இருக்குங்களா
1: சார்? அதே மாதிரி இப்போ எப்படின்னா இந்த ஹேண்ட்லூமில் வந்து மதிப்பு கூட்டு பொருள் ஆகுறதுக்கு வந்து எப்படின்னா ஹேண்ட்லூம்லேயே வந்து குழந்தைகளுக்கு வந்து ட்ரெஸ் வந்து நேச்சுரல் டைம் அதில் வந்து நல்ல எக்ஸ்போர்ட்டுக்கு சரி சார் நிறைய கேட்குறாங்க. தாய்மார்கள் வந்து எப்படின்னா நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க சார், அவங்க குழந்தைகளுக்கு வந்து நேச்சுரலாக ஹேண்ட்லூம் நேச்சுரலாக டைங் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார். நீங்கள் நெட்டில் அடித்தா பாருங்களேன் சார், 90% தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து நேச்சுரல் ஹேண்ட்லூம் தேடிக்கிட்டு
0: விரும்புறாங்க. சோ மறுபடியும் மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பழைய காலத்துல இல்ல முன்னாடி யூஸ் பண்ண விஷயங்களை வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இன்னும் நிறைய பேர் போய் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இதையெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நெசவாளர்கள் வந்து அந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்கள் இதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் ஆக்கப்பூர்வமா நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் தானியா?
1: 100% சார். இன்னொரு இப்ப ஒரு பாயிண்ட் அருமையான பாயிண்ட் கேட்டீங்க, எப்படி இந்த கொரோனா சமயத்துல வந்து ஃபுட்டு மாத்துறாங்க பாத்தீங்களா, எல்லாருமே வந்து அதே மாதிரி நேச்சுரல் ஃபுட்டுக்கு போனாங்களே அதே மாதிரி கொஞ்ச நாள்ல

0: சார், 100% சார், மக்கள் வந்து நேச்சுரல் ஹேண்ட்லூம் திருப்பி வந்துடுவாங்க. ஏன் காரணம்னா, இன்றைக்கி பார்த்து பாருங்களா, ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டம் நிறைய போகிற காரணமே ரெண்டு முறையை மாற்றிக்கிட்டு தான் சார். அப்போலாம் நம்ம அம்மா அப்பா என்ன செய்வாங்க, பொங்கலுக்கு தீபாவளிக்கு தான் சார் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை சார், டெய்லி ஒரு ட்ரெஸ் போடுறோம், நினச்ச ட்ரெஸ் போடுறோம், அதுக்குள்ளே கெமிக்கல் நிறையா இருக்குங்க சார். அப்போ நம்ம உடம்புக்குள்ள கெமிக்கல் ஃபுல்லாக நைட்டு பூரா நம்ம தூங்கும் போது அந்த கெமிக்கல் உள்ளுக்குள்ளே ஆட் ஆகி நம்மளுக்கு டிசீஸ் உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுடைய செல்லெல்லாம் வந்து அதுக்குதான் நிறைய ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க சார். அப்போ கொஞ்ச நாள் சார் லெக்கின்ஸு, அதனால் லெக்கின்ஸ் தான் பயங்கர டேஞ்சருங்க சார், போடவே கூடாது சார். ஏன்னா நம்ம உடம்புல சராசரி ஓட ரத்தத்தை வந்து கம்ப்ளீட்டாக சராசரி ஓட விடாதுங்க சார். அப்போ ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு மூட்டு வலி அந்த வழி வர காரணமே அந்த லெக்கின்ஸ். கொஞ்ச நாள் கவர்மெண்டே இதெல்லாம் வந்து தடை போட்டுருவாங்க சார். அதே மாதிரி எல்லாமே ஃபியூச்சரை நோக்கி நேச்சுரல் டை நேச்சுரல் ஹேண்ட்லூம் கண்டிப்பாக கேட்பாங்க சார்.
1: இது ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா ரொம்ப இறுக்கமான உடையை வந்து உடுத்தக்கூடாது அப்படின்னு நிறைய மருத்துவர்கள் சொல்றது உண்டு சார். பட் காலத்தின் கட்டாயமா என்னத்தில் நம்ம நிறைய அப்டேட்டடாக போகிறதுனால நிறைய ஃபேஷன் விஷயமா பார்க்கறதுனால சொல்ல நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து விரும்ப ஆரம்பிச்சிடும். நீங்க சொன்ன மாதிரி மறுபடியும் இந்த துறையை வந்து மக்கள் விரும்பும் போது ஏத்துக்கும் போது அதுக்கான டெக்னாலஜி இப்ப நம்ம கிட்ட இருக்குங்களா? எனக்கு விசைத்தறி வந்துருச்சு, ஆல்ரெடி கைத்தறி பண்றது இருக்கு. இப்போ வந்து அந்த மாதிரி என்கேஜ் ஆனாங்கன்னா, மக்கள் வந்து அதை விரும்ப வந்தாங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் இங்கே நம்மகிட்ட இருக்குங்களா?
0: கண்டிப்பாக சார், ஹேண்ட்லூமில் நாங்கள் வந்து இப்போ புதுசாக முயற்சி பண்ணுறோங்க சார். இப்போ ஆக்சுவலாக எங்களோட வந்து இப்போ பெரிய சமிசைன்னு அவர் எப்படின்னா எக்ஸ்போர்ட் கவுன்சிலிங்கில் பெரிய லெஜண்ட்ஸ் அவர், டெய்லி ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு அவர் எங்களுக்கு பயங்கர அட்வைஸ். ஏன்னா இதில் வந்து ஏஐலாம் உள்ளே கொண்டு வரதுக்கான திட்டம், அதே மாதிரி ஷிட்ரா சதா உழவுப்படை காலேஜ் நாங்களாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகிறதுக்கான டெக்னாலஜி உள்ள கொண்டு வரக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோங்க சார்.
1: இது எப்படிங்க சார், அது வந்து டிசைனுக்காக
0: டிசைனிங் ஏ வந்து டிசைனிங் கொண்டு வந்துருவோங்க சார். அதுக்கான ஃபுல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க சார் விரைவில். அதே மாதிரி பனானா பைப்பர்லாம் நாங்கள் வந்து பெரியசாமி சார் எல்லாமே நாங்கள் குரூப்பாக அதில் நாங்கள் மதிப்பு கூட்டு பொருள் ஆக்கிறதுக்கான சாரீஸு அப்புறம் மோர் தன் கலெக்ஷன் ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க சார்.
1: ஓகே, இப்போ இந்த மாதிரியான விழிப்புணர்வு வந்து நம்மளுடைய இப்போ இளைஞர்களுக்கு அதை கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைன்ஸ் படிக்கிறாங்க, ஃபேஷன் வந்து அந்த துறையை தேர்ந்தெடுத்து போகிறவங்களும் உண்டு, ஆனா கொஞ்சம் மாடர்னா இருக்காங்க. இவங்களுக்கான விஷயங்கள் இப்ப இருந்து இதை நம்ம புகுத்தணும் அப்படின்னா இதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இல்லையா, படிக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும், அது வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இல்லையா?
0: அது சார், இப்போ ஹேண்ட்லூமில் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல வருஷத்துக்கு 100-200 வேகன்சி இருக்குங்க சார். இது இந்த வேகன்சி இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நெசவாளருடைய குழந்தைங்க இருக்காங்களா, காலேஜ் படிக்கிறதுக்கு ஃபுல் அமௌண்ட் கவர்மெண்ட்டே ஃபீஸ் கட்டுறாங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கட்டுறாங்க சார். இதுவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஏன் நிறைய காலேஜுக்கே தெரிலங்க சார். இப்போ நாங்கள் இந்த சில்க் வில்லேஜ் என்னுடைய இன்ஸ்டியூட் பேர் சார். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா அதை எல்லாத்துக்கும் நாங்கள் ஒவ்வொரு காலேஜ் கிட்ட நாங்கள் 50 காலேஜ் எம்ஓ சைன் பண்ணிட்டோங்க சார். அந்த 50 காலேஜும் நாங்கள் விழிப்புணர்வு மாதிரி நாங்கள் போய் சொல்கிறோங்க சார், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்டு கொடுக்குறாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு
1: சொல்லி
0: நாங்கள் பயன்படுத்திக்கணும்னு நிறையா சொல்கிறோங்க சார்.
1: ஓகே சார், பட் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, நெசவு செஞ்சு அந்த ஆடை உடுத்தணுங்கிற நிறைய பேருக்கு ஒரு ஆசை உண்டு. மேபி அது இந்த மாதிரி ஒரு 1.5 நாள் 2 நாள் எடுத்துக்கிறதுனால அதோட விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு
0: இல்லைங்க சார். ஆமாங்க சார்,
1: சாதாரண துணிக்கும் இந்த மாதிரி கைத்தறியில் பண்ண துணிக்கும் எவ்வளோ வித்தியாசம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்
0: சார்? 100% வித்தியாசங்க சார்.
1: இல்லை ரேட் அளவில்,
0: ரேட் அளவுக்கு அப்படியே 2 மடங்கு அதிகம் சார்,
1: அதிகமாக இருக்கும்,
0: அதிகமாக இருக்கும் சார். ஆனால் ஆக்சுவலி இன்னொன்று என்னன்னா மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, இந்த கைத்தறி வந்து 50 வருஷம் உழைக்குங்க சார். ஆனால் இது வந்து அப்படி இல்லை சார், 1 இயர் தான், 1 இயர் வரதே கஷ்டம். ஆனால் நீங்கள் ஈக்குவல் படி பார்த்துருக்கோன்னா அதை காட்டிலே நம்மளுக்கு லாபம் வந்து ஹேண்ட்லூம் தான் சார். அது மக்களுக்கு விலை கம்மியாக இருக்குது எடுக்கிறாங்க, ஆனால் பயன்படுத்துகிறது வந்து அதிகமாக நாள் வர்றது உங்களுக்கு வந்து ஹேண்ட்லூம்.
1: நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார், இப்போ நாங்கள் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி கைத்தறியில் செஞ்ச ஒரு துணி எடுக்கிறோம் இல்லை நார்மல் ஒரு துணி எடுக்கிறோன்னா நாங்கள் எப்படி அதை டிஃப்ரென்ஷியேட்
0: பண்ணல சார்? பெண்கள் பயங்கரமான சென்சிட்டிவ் சார், அப்படி பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க சார்.
1: இது விஷயம்,
0: இது இந்த விஷயம் இதுன்னு இல்லை, அது ஃபீல் பண்ணும் போதே தெரியுங்க சார். அது மூலம் கோயம்புத்தூர் மக்கள் இருக்காங்களே சார், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க சார் ஹேண்ட்லூம் அப்படின்ட்டு, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க.
1: பெண்களுக்கு பெண்களுக்கே கிடைக்கும், ஆண்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு லின் ஷர்ட்டை வந்து ஒரு இல்லை நார்மல் ஷர்ட்டுக்கும் இல்லை வந்து கைத்தறியில் செஞ்ச ஷர்ட்டுக்கும் அப்படின்ற வித்தியாசம் நான் கண்டுபிடிக்கல.
0: ஆண்களுக்கு பொறுமை இருக்காதுங்க சார்,
1: பொறுமை இருக்காது,
0: அவங்க வந்து பாவம் சார், அதனால் அவங்கள வந்து இதில் இது பண்ண வேணாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சேரீஸ்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி தாங்க சார் அவங்களுக்கு.
1: ஓகே, பட் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முன்னேறணும், வேகமாக சம்பாதிக்கணும், அதிகமான வருமானம் ஈட்டணும், ஏன்னா குடும்பத்தை பார்த்துக்கணும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். பட் ஏன்னா இன்னும் கூட நெசவு தொழில் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க, அவங்களுக்கான வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் இருந்தாலும் தொழில் விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன வரைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: மெயின் வந்து அந்த கூலி தான் சார், அவங்க லேபர் கூலி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதா. நான் அதை தான் சார் மாற்றம் பண்ண என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் வந்து இப்போ எல்லா நெசவருக்கும் நாங்கள் டபுள் கூலியாக கொடுக்குறோங்க சார், டபுளாக கொடுக்க அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நாங்கள் என்னென்னா நாங்கள் எல்லா பொட்டிக்கு ஓனர்ஸுகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பெரிய

0: ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க சார். என்ன சான்ஸ்னா சார், இது வந்து முக்கியமான பாயிண்ட் சார். பொட்டிக் ஓனர்கள் இதை வந்து கவனிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு எப்படின்னா எல்லாருமே வந்து சொந்த ஓன் தறி போடணும்னு ஆசைப்படுறாங்க சார். ஆனால் ஓன் தறி போடுறதுக்கு பாசிபிளே இல்லை சார். ஏன்னா அது வந்து உள்ளுக்குள்ள ப்ராசஸிங் நிறையா இருக்கிறதுனால அவங்களாம் பண்ண முடியாது. அப்படியே போனாலும் ஒரு மாதம் போடுவாங்க, அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க சார். இப்போ அவங்களுக்காக நாங்கள் என்ன சார் சில்க் வில்லேஜ் என்ன செய்யுதுன்னா அவங்களுக்காக வந்து ப்ளூம்ஸ் மட்டும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோங்க சார். ஃப்ரீயாக வந்து எத்தனை லூம்னா அவங்க எடுத்துக்கலாங்க சார். எடுத்துட்டு அவங்களுக்கு எப்படி எப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டிசைனிங் வந்து வெளியே போகக்கூடாதுங்க சார். 5 வருஷம் 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் மாதிரி போடுறாங்க சார். அந்த டிசைனிங் வந்து பாதுகாப்போட அந்த டிசைன் அவங்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி அந்த சில்க் உடைய இது வந்து அவங்க நேம்லே எல்லாமே அவங்க நேமே வந்துருங்க சார். அந்த மாதிரி ஓனாக ஆக்சுவலாக அந்த 5 வருஷமும் அவங்களுடைய ஓன் தெரியாமல் எங்கள்கிட்ட வந்து பயன்படுத்திக்கலாங்க சார்.
1: ஓகே, ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தனா அவங்க இன்னுமே கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு. பட் கைத்தறிய பாதுகாக்கணும் அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும் கைத்தறிய பாதுகாக்கணும் அப்படின்னா?
0: ப்ளஸ் அவங்க கண்டிப்பாக வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த ஹேண்ட்லூமுக்கு வந்து 100% சொன்னாலே சப்போர்ட் பண்ணுவாங்க சார். அதுக்கான விழிப்புணர்வு நம்ம பண்ணணுங்க சார். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சார். ஏன்னா நிறைய கடையில் வந்து கம்மி 50% டிஸ்கவுண்ட் சார் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்கவுண்டில் வந்து யாருமே லாபம் இல்லாமல் டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா பண்ணி தான் சார் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அதனால இது எப்படின்னா நம்ம தான் சார் உணரணுங்க சார். ஹேண்ட்லூமில் என்ன அது எவ்வளோ விஷயம் இருக்குது, அது உழைப்பு இருக்குது, அதெல்லாம் வந்து அது உணர்ந்தாலே அமௌண்ட்டு பார்க்க மாட்டாங்க சார். அதே மாதிரி இந்த கைத்தறிக்குன்னு ஒரு ரசிகர் இருக்காங்க சார். 100% இல்லை சார், 20% பீப்புள் இருக்கு. நாங்கள் வந்து 20% பீப்புள் ஒரு 10% ரீச் ஆகிட்டோங்க சார். அவங்கள எங்கள் கையில் இன்ஸ்டா மூலியமாக அப்படியே கொஞ்சம் அதே இன்னொரு 10% பிடிச்சிருங்க சார். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புங்க சார். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நேச்சுரல் டைங் நாங்களாம் எல்லாமே இது சப்போர்ட் பண்ணுறோங்க சார். அதேமாதிரி ஹேண்ட்லூம்னா நான் ஹேண்ட்லூம் சொல்லுங்க சார். அதில் வந்து டிசைனிங்க்கு வந்து சார் ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க 1.5 லட்சம் சம்பளம் தராங்க சார். இந்த டிசைனிங் ஹேண்ட்லூமில் டிசைனிங் கற்றுக்கிறவங்களுக்கு தாய்மார்களுக்கு பெண்களுக்கெலாம் வந்து வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்குங்க சார். அதனால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் எங்கள்கிட்ட வந்து இந்த கோர்ஸ்லாம் படித்தாங்கன்னா இந்த டிசைனிங் கோர்ஸ், நேச்சுரல் டைங் கோர்ஸ், எக்ஸ்போர்ட் கோர்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குங்க சார். அதெல்லாம் படித்தோம்னா நாங்களே 100% நாங்கள் வேலை வாய்ப்பு, அதே மாதிரி தொழில் அதிபராக நாங்கள் வந்து 100% தொழில் அதிபர் ஆக்குறோங்க சார். யாரையுமே ஒருத்தங்க கூட அதை நீங்கள் வந்து பின்னாடி போக முடியாது சார். 100 பேர்த்தையும் நாங்கள் வந்து 100 பேர் வந்தாங்கன்னா 100 பேர்த்தையும் நாங்கள் வந்து தொழில் அதிபர் ஆக்குறோங்க சார்.
1: ஓகே, இந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய செல்ஃபாக உடம்புக்கே வந்து இந்த மாதிரி கெமிக்கல் அதிகமாக இருக்கிற துணியை பயன்படுத்தும் போது நாளடைவில் வந்து நமக்கே அது ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொல்லும்போது
0: 100%
1: இது வெளியே இருக்கிறவங்களையும் நிறையவே பாதிக்கும். ஆனால் கைத்தறி பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வராது இல்லைங்களா?
0: கண்டிப்பாக 100% வராது சார். உடம்புக்கு ஆரோக்கியம் காட்டனில் பாருங்கள், அந்த வேர்வையெல்லாம் அந்த காற்றுடைய தன்மை, அதே மாதிரி இன்னும் பட்டுலலாம் ஒரு பெரிய மகிமையாக இருக்குங்க சார். பட்டில் வந்து அவர் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ஒரு எனர்ஜி, அது நிறைய பேருக்கு தெரியலங்க சார். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதுக்குள்ளே இருக்குங்க சார்.
1: ஆனால் நம்ம வந்து அது ஒரு முறை தான் வாங்குறோம், ஏதோ ஒரு விசேஷத்துக்கு வாங்குறோம், வாங்கிட்டு அதை அப்படியே நம்ம வச்சிடறோம். ஸோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று அதை வந்து யார் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கைத்தறியில் பண்ணக்கூடிய துணிகள் ஆடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டைன் பண்றது வந்து ஈஸிங்களா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு?
0: ரொம்ப ஈஸிங் சார், ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து சின்ன இப்போலாம் அட்வான்ஸ் நிறைய விஷயம் வந்துருச்சுங்க சார். பெண்கள் வந்து அப்படின்னா அந்த பட்டு சேரீலாம் வந்து என்னென்னா மடிப்பு மாற்றி மாற்றி ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா மடிப்பை வந்து உல்ட்டாக வந்து மாற்றணுங்க சார். அதே மாதிரி வந்து வாஷிங்னா வந்து அதாவது அதிகமாக வந்து சோப்பு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க சார். ஷாம்பு பயன்படுத்தலாம், இந்த மாதிரி சும்மா சாஃப்டாக உள்ள இது பண்ணினா அதே போதுங்க சார்.
1: சோ மெயின்டைன் பண்றது ஈஸி
0: ஈஸி ரொம்ப ஈஸிங்க சார்.
1: சோ அது வந்து ஃப்ரீக்வெண்டா கூட நம்ம கொடுத்து ஆரம்பிக்கலாம்.
0: ஆமா
1: பட்டு கொடுத்ததனால இன்னும் நல்லதா
0: இருக்கும். ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சார்.
1: எஸ் நம்மளுடைய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு, இந்த துறையை வந்து இன்னும் நம்ம வந்து மேம்படுத்தக்கூடிய இப்போ கூடிய காலகட்டங்களில் சமூக ஊடகங்கள் இந்த மாதிரி உதவி செய்யுது, அதை என்ன மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கூட அவங்க சொன்ன மாதிரி ஹேண்ட்லூமை விரும்புறதுக்கான ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க, அவங்களை கொண்டு போய் இன்னும் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காரு தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி தொழில் முனைவோர் ஜே முருகேஷன் அவர்கள். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், கேளுங்க ரசிங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சித்திரச்சவனம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி தொழில் முனைவோர் ஜே முருகேசன் அவர்கள் இருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்கோம், நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சார், நான் கேட்டிருந்தேன் இல்லையா, இந்த தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு துறை கலை அப்படின்னே கூட இந்த கைத்தறிய சொல்லலாம். ஏன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு, கலை சார்பாகவும் கூட அது பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கும் மேற்பட்டு பழமையானது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. முன்னாடி இருந்த காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துணி உடுத்துறதே வந்து பருத்தி ஆடைகள் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் நம்மளுடைய மாடர்ன் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனா நிறைய இடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவம் இருக்கு. இப்ப காஞ்சிபுரம் பட்டு சில அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை பார்த்துக்கீங்களேன்.
1: கண்டிப்பா சார். இப்ப வந்து காஞ்சிபுரம் பட்டு வந்து மேரேஜுக்கு பெண்களுக்கு வந்து மேரேஜ்னாலே காஞ்சிபுரம் பட்டு சார். அப்புறம் ஆரணி, அதே மாதிரி சின்னலாப்பட்டி, அருப்புக்கோட்டை, ஒவ்வொரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷல் சார். அதே மாதிரி நெகமம், நம்ம கோயம்புத்தூர் சைடு நெகமம், சேலம், ராசிபுரம், நிறைய நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கு. ஹேண்ட்லூமில் வந்து புய், அதாவது அந்த கைத்தறிக்குன்னு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் எல்லாம் இருக்குங்க சார். தமிழ்நாட்டிலும் இன்னும் நிறைய போச்சமல்லி, போச்சமல்லிங்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க சார். ஆந்திராவில் நம்பர் 1 அங்கே. அது நிறைய அதே மாதிரி இக்கத்து, இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய லேடிஸ் ரொம்ப விரும்பக்கூடிய காஞ்சிபுரம் பட்டு சேலையில இருந்து நிறைய நெகமம். காட்டன் வந்து காரைக்குடி காட்டன்லாம் பெண்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக அது உடுத்தும் போதே ரொம்ப பெண்கள் அவ்வளோ சூப்பராக ஃபீல் பண்ணுறாங்க சார், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதுதான் சார்.
0: ஓகே, இந்த புவிசார் குறியீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த துறையை வந்து இன்னும் ஒரு மெருகூட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் அதோடைய அதோட சென்சிட்டிவா புரிஞ்சுட்டு மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுடைய அரசே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சில இடங்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க.
1: கண்டிப்பா சார்.
0: அது என்னென்ன விஷயங்கள் வழங்கியிருக்காங்க சார்?
1: சார், இப்போ நிறைய காஞ்சிபுரத்துக்கு, ஆரணிக்கு, சின்னலாப்பட்டிக்கு, அதே மாதிரி காரைக்குடி,
0: ஓகே,
1: நிறைய

0: நகமம் நிறைய விஷயத்துக்கு, அதுமாதிரி ஸ்டேட் கவர்மெண்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கட்டும் சார், ஹேண்ட்லூமுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க சார். இப்போ நிறைய பண்டு கொடுக்குறாங்க. அந்த இப்போ வருங்காலத்தில் வந்து இப்போ உள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது பண்ணுறக்கா நிறையா அவங்களே வந்து ஸ்டடி பண்ணுறக்கா அமௌண்ட்லேருந்து எல்லாமே ஃபீஸ்லேருந்து நான் சொன்னேன் சார், எல்லாமே கட்டுறாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க சார். நிறைய பேர்த்துக்கு அது தெரிய மாட்டேதுங்க சார். தெரிஞ்சுன்னா ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்க சார். தெரிய இந்த எஃப்எம் மூலமா நாங்க நிறைய சப்போர்ட் பண்றோம் சார். நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்லா இருக்கும் சார்.
1: கண்டிப்பாங்க. இப்போ கைத்தறி அண்ட் அது வந்து அதோட அட்வான்ஸ் எவ்வளவு விசித்திரி வந்தது, இயந்திரம் மூலமா பண்ணக்கூடிய வந்துச்சு. கைத்தறியில நம்ம வந்து ஒரு நாள் இல்ல ஒரு ரெண்டு நாள் அதிகபட்சமா இல்லீங்களா, நல்ல ஒரு சேலை நம்ம வடிவமைக்கிறதுக்கு வந்து ரெண்டு நாள் ஆகுதுன்னா, விசைத்தறியில எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டது, இதுல இருக்கிறது இதால பண்ணவே முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க சொல்றது என்னவா இருக்கும்
0: சார்? விசைத்தறி வந்து ஒரு நாளைக்கு மூணு சிலை ஈஸியா பண்ணிடலாங்க சார்.
1: ஒரு நாளைக்கு
0: மூணு சில நாலு சிலை பண்ணலாம் சார். பட் அது வந்து லாங் லைஃப் யூஸ் பண்ணவே முடியாதுங்க சார்.
1: முடியாது.
0: ஆமா, அதே மாதிரி கலரிங்ல கேரண்டி கொடுக்க முடியாது. இப்போ அது உடுத்தும் போதே வந்து ஒரு வித்தியாசம் தெரியுங்க சார். அந்த பவுலும் யூஸ் பண்ணும்போது இதுக்கும் கைத்தறி யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒரு ஃபீலிங்கே ரொம்ப ஹாப்பியாகுங்க சார். பெண்கள் யூஸ் பண்ணும்போதே இதுக்கு அதுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குங்க சார். அது ஹேண்ட்லூம்னு தனியாக கண்டுபிடிச்சிடலாங்க சார். கைத்தறின்னு பெண்களே கண்டுபிடிச்சிடுவாங்க சார்.
1: ஓகே. இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த மாதிரியான துறையில் வந்து இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. நிறைய படிப்புகளுக்கு உதவி பண்ணுறாங்க, அது இல்லாமல் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த துறை மூலமாக எவ்வளோ விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியுது? நிறைய காலேஜஸ் போக முடியுதா, ஸ்கூலுக்கு போக முடியுதா, அந்த மாதிரிலாம் போய் அங்கே நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுதா, அந்த மாதிரி துறையில் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குன்னு?
0: இப்போ நாங்கள் நிறைய காலேஜ் மட்டும் இல்லை சார். இப்போ பாருங்கள், இந்த படிக்கிறதுக்காக அமெரிக்காவிலேருந்து, லண்டன்லேருந்து, ஜப்பான்லேருந்து எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து இந்த ஹேண்ட்லூம் படிக்கிறதுக்காக வராங்க சார். அவங்க நிறைய விஷயங்களை பாருங்கள், எலக்ட்ரானிக் ஜக்காடி டிசைனிங் ஒன்று நாங்கள் இது சார், அதெல்லாம் வந்து ஐடியில் வேலை பார்க்குறாங்களா சார், அவங்களே வேலை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். ஏன்னா அவங்களாம் வந்து பாருங்கள், 3 லட்சம் 5 லட்சம் சம்பளம்லாம் அதெல்லாம் வேணான்னு சொல்லி, ஏன்னா அவங்கள வந்து ஒரே மண்டலியாக அவங்களுக்கு வந்து டென்ஷன் சொல்லிட்டு இங்கே வந்து ஹாப்பியாக எங்கிட்ட வந்து நிறைய படிச்சுட்டு நிறைய தொழிலதிபராக நிறைய பேர் ஆயிருக்காங்க சார். நிறைய ஹாப்பியாக இருக்காங்க. அதேமாதிரி எல்லா காலேஜுக்கும் நாங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட், நாங்கள் வந்து கெஸ்ட்டு லெக்சர் எல்லாமே நாங்களே அனுப்புகிறோங்க சார். இந்த ஹேண்ட்லூமுக்கு நாங்கள் என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ, அதேமாதிரி எக்ஸ்போர்ட்லேருந்து நிறைய நாங்கள் சப்போர்ட் பண்ணி இப்போ பெண்களுக்கு நிறையா வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை சார், தொழில் அதிபர் ஆக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்பும் நாங்கள் பண்ணுறோங்க சார்.
1: ஓகே. இந்த சொன்ன மாதிரி சுற்றுச்சூழலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரியான எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆடைகள்ல வந்து கைத்தறியோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு
0: சார்? நல்ல வாய்ப்பு இருக்குங்க சார். எல்லாமே எப்படி எங்களுக்கு வருங்க, எங்களை தேடி டெய்லி வராங்க சார். பெரிய பெரிய வால்மார்ட் பறி எங்களுடைய இதெல்லாம் வந்து எங்களுடைய இதை பார்த்துட்டு எங்களுடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு கைத்தறியை பார்த்துட்டு நிறைய எங்களுக்கு ஓனர்ஸ் நிறைய வந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க சார்.
1: ஓகே. இந்த மாதிரி நம்ம கையில் வந்து அதை தறி வச்சு நம்ம பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு மிஷினில் வந்து ரிப்பேர் பண்ணுற மாதிரி இதை ஆயிடுச்சு அப்படின்னா, அதை நம்ம சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக இல்லை மிஷினில் பண்ணுற மாதிரி ரொம்ப ஹார்டாக
0: இல்லை? ரொம்ப ஈஸிங்க சார். அதுக்கான உள்ள எல்லா வியூவர்ஸுக்கும் அந்த அந்த டெக்னாலஜி தெரியுங்க சார். டெக்னாலஜினா அந்த தறி பற்றி அவங்களே சரி பண்ணிடுவாங்க சார்.
1: அது பெரிய மெக்கானிக்கலோ வெளியே ஹார கூட்டு வரணும்
0: அப்படின்னா இல்லை சார், அவங்களே சரி பண்ணிடுவாங்க சார். அது ரொம்ப ஈஸி சார், மேனுவல் தான் சார், எல்லாமே வுட்டில் செய்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப ஈஸியான. ஆனால் கண்டுபிடிப்பு பயங்கரமான ஆச்சரியம் சார். அந்த டெக்னாலஜி யூஸ் பயன்படுத்துறது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சில் இல்லைங்க சார்.
1: ஓகே. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஆடை செய்கிற மாதிரி குழந்தைகளுக்கு உண்டான அந்த முதல் முதல் பிறக்க குழந்தைய வந்து பருத்தியில் வச்சு அந்த ஆடையில் போடுறதுக்கு நிறைய அம்மாக்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. முன்னாடி காலங்களில் இந்த ஜமக்காலம் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க, போர்வை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கம்பளியில செய்யறது மாதிரி போய் பண்ணுவாங்க. எந்த நூல்ல எந்த துணியில செய்யறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஹைலி எஃபெக்டிவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க
0: சார்? காட்டன், 100% காட்டன் சார். நம்ம பவானியில தான் ரொம்ப சம்கால் ரொம்ப ஃபேமஸ்ங்க சார். நிறைய பேர் அங்கேதான் அதோடைய அது வந்து 100% காட்டன் சார். அது வந்து உடம்புக்கு எதுவுமே ஆகாது, அவ்வளவு அந்த வேர்க்கிற தன்மையெல்லாம் வேர்வையெல்லாம் உறிஞ்சுக்கிற தன்மை உள்ளதுங்க சார். அதனால அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார்.
1: ஒரிஜினலுக்கும் இல்ல அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லெனின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா லேபிள் அப்படிதான் இருக்கும், ஆனா நம்ம அதை தொடும் போதோ உடுத்தும் போது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம் பார்க்க முடியும். இதை எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது, ஒரு பெண்ணா இருக்கட்டும் எப்படி இந்த லெனின் ஒரு பருத்தியில வந்து முழுக்க முழுக்க இது அதனால மட்டும் தான் பண்ணப்பட்டது அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: அது கொஞ்சம் ரிஸ்க் தான் சார், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் சார்.
1: ஓகே,
0: எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும், நாங்க கண்டுபிடிச்சிருவோம் சார்.
1: எந்த துறையில இருக்கிறதுனால
0: ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க சார். ஆனா ஃபீல் பண்ணாம தெரியுங்க சார், ஆனா ரொம்ப அக்யூரேட்டாலாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டங்க சார்.
1: ஏன்னா அதுக்கான கொடுக்க

0: விலை வந்து பாத்தீங்க அப்படின்னு ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி
1: நிறைய நடக்குதுங்க சார். பவர்லுமே வந்து ஹேண்ட்லூம் சொல்லி நிறைய விற்கிறாங்க சார். அதுவே எங்க நெசவாளுக்கு பெரிய பாதிப்பா இருக்குங்க சார். அதுக்கு நாங்க நிறைய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க சார். அந்த மாதிரி பவர் ஹேண்ட்லூம் வந்து பவர்லூம் சொல்லி விற்க கூட நிறைய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க சார்.
0: ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ஹேண்ட்லூம்ல வந்து ரொம்ப தரம் வாய்ந்த துணிகளை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்மளுக்கோ இல்ல சுற்றுச்சூழலுக்கோ அது பாதிப்பு ஏற்படுத்தாது. நீங்க சொன்ன மாதிரி நிறைய மெனக்கடல் இருக்கு, ஆனா அதுக்குண்டான ஊதியம் கிடைக்குது. ரெண்டு நாள் எடுத்துக்கலாம், ஊதியம் கிடைக்குது அப்படின்றீங்க. ஆனா இது அதிகமா மார்க்கெட் பண்ணாதானே அதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அந்த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இந்த இப்போ இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்?
1: நான் அதுக்கு தான் சார் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் சார். இப்போ நம்ம ஒரு 50 காலேஜ் எம்ஓ சைன் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸை போகிற நாங்கள் இதுக்குள்ளே இழுக்கிறோங்க சார். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் பேஷண்ட்டு 5 பேஷண்ட் டிசைன் படித்து ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் சும்மா இருக்காங்க சார். அவங்களாம் இப்போ நாங்கள் வர வைக்கிறோங்க சார். வர வந்து மார்க்கெட்டிங் வந்து அவங்க கையில் ஒப்படைக்கிறோங்க சார். அது மாதிரி நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்துட்டாங்க சார்.
0: வந்துட்டாங்க. இப்போ அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு? நீங்கள் இந்த துறைக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் பர்பஸா வந்து அதை பாக்குறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப அதை ஒருத்தன் ஒரு பொருளை விற்க போறாங்க இல்ல அதை பத்தி அதை தன்மை பத்தி சொல்ல போறாங்கன்னா அவங்களுக்கு அது முழுசா போதா தெரிஞ்சிருக்கணும். இதுல குவாலிட்டி என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்றது. ஏன்னா நிறைய இப்போ நாகரிக வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் கைத்தறி நம்ம பண்ண முடியாதுன்னா ரொம்ப காஸ்ட்லி கூட. அப்படி இருந்த அந்த பெண்களோ இல்ல வந்து மாணவிகளோ வந்து அதை புரிஞ்சுக்கிற விதம் எப்படி இருக்கு?
1: அது இப்போ எங்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓனா பிசினஸ் பெரிய லெவலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்க எல்லாமே ஹாப்பியாக இருக்குங்க சார். ஐடியில் வேலை பார்க்குறவங்க சொன்னில சார், அவங்களாம் வந்து இப்போலாம் வந்து வேறு லெவலில் எக்ஸ்போர்ட்டு ஒன்று ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க சார். நிறைய பெண்கள் வந்து எல்லாருக்குமே தெரியுங்க சார். சில்க் வில்லேஜ் இன்ஸ்டியூட்டை பற்றி நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சார். நிறைய சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறாங்க சார்.
0: ஓகே, ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு 3 வருஷத்துக்குள்ள இந்த ஒரு தொழில் முறையை வந்து நம்ம இந்த அளவுக்கு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா? அது எந்த லெவலில் நீங்கள் நினச்சி வச்சிருக்கீங்க?
1: இப்போ நான் வந்து என்னுடைய இதை வந்து நான் வந்து எப்படின்னா ஐடி ஃபீல்டு மாதிரி கொண்டு போகிறேங்க சார். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்தாலே ஒரு ஐடி ஃபீல்டு மாதிரி அந்த நான் சொல்ல நெசவாளர்களுக்குலாம் பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு இப்போ பொண்ணு கொடுக்க வைக்கிறக்க நான் எல்லா ஏற்பாடும் நாங்கள் இப்போ எப்படின்னா நாங்கள் நிறைய கூலி அதே மாதிரி ஸ்டைல் லைஃப் ஸ்டைலே மாற்றுறேங்க சார். 100% சார் இந்தியாவில் சார் இந்த எங்களுடைய இந்த கைத்தறியுடைய இதை எங்களுடைய நிறுவனத்தை உலகமே வியந்து பார்க்குதுங்க சார். இப்போ உலகமே இப்போ வியந்து பார்க்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் எங்களுடைய 13 acres ஒரு பயங்கர பிரமாணம் டெக்ஸ் பார்க் உருவாக்கிட்டு இருக்குங்க சார். உள்ளே ஒரு 500 தறி உள்ளே கொண்டு வரோம். உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே அதாவது ஸ்பின்னிங் யூனிட்டு அதே மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் உள்ள எல்லாமே உள்ளே ஒரே இடத்துல ஒரே கூரையில் நாங்கள் எல்லாமே கொண்டு வரோங்க சார். அப்போ நீங்கள் எங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் அமௌண்ட்டு அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட்லாம் எங்களுக்கு வந்து லெஸ் ஆகுதுங்க சார். அப்படிங்கும் போது மேக்சிமம் வந்து அந்த ஹேண்ட்லூம் புடவை இன்னும் எப்படி கம்மியாக கொடுக்க முடியும் அப்படிங்கன்னா நாங்கள் பல முயற்சி எடுத்து இப்போ நாங்கள் நிறைய சக்ஸஸ் பண்ணி வியூவர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் இங்கே தங்குறதுக்கான இடம்லாம் கொடுக்குறோங்க சார். ஃபுட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி 11 o'clock வந்து பிஸ்கட் டீ கொடுக்குறோம். 4 o'clock பிஸ்கட் டீ எப்படி ஐடி ஃபீல்டில் என்னென்ன செய்வாங்களோ அதே மாதிரி இப்போ நீங்கள் எங்கள் நெசவாடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க சார். வீட்டுக்கே போக மாட்டாங்க சார். அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க சார்.
0: நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம், எல்லாமே இங்கே கிடைக்கிது, எல்லா சௌகரியங்களும் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்
1: ஒரே இடத்துல சார் எல்லாமே.
0: ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வேலை செய்கிற இடம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் அப்படின்றது வந்து மாதிரி நல்ல ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்தால் தான் அவங்களுக்கு வேலை செய்கிற ஆர்வமும் அதிகமாக இருக்கும்.
1: கண்டிப்பாக சார்.
0: என்னதான் வந்து நம்முடைய பாரம்பரியமிக்க ஒரு மரபுசார் கலையை வந்து நம்ம வேலையை செஞ்சாலும் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட அதை மெச்சு பண்ணும்போது தான் நமக்கு இன்னும் ஆசை வரும். இப்போ கூட இளைஞர்கள் அப்போ தான் அதை ஈஸியாக எடுத்துப்பாங்க. எஸ் ரீ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்தும் பேசலாம், நம்மளோட நிகழ்ச்சி நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்காரு. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி தொழில் முனைவோர் ஜே முருகேசன் அவர்கள்.

தினமும் காலை மணி 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் நமது எஃப்எம் ரெயின்போ 103.3. 5:48 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டு ரசிச்சு பயன்பெற்று இருக்கீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி தொழில் முனைவோர் ஜே முருகேசன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இனி வருங்காலத்துல அதுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அதை நிறைய பேர் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சரியான முறையில் கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட 500 இயற்கையான முறையில கைத்தறியை வந்து நாங்கள் வந்து சேர்த்துட்டு இருக்கோம். அது கூடிய சீக்கிரத்தில் இன்னும் மிக பிரமாண்டமான ஒரு வேலை வாய்ப்பாகவோ இல்ல அது வழங்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான வாழ்வு முறையை கொடுக்க முடியும் அப்படின்னு மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனா நீங்க சொல்லியிருந்தீங்க சார், ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான

0: இருக்கு. காஞ்சிபுரம்னா பட்டு, சின்னலப்பட்டினா வந்து சுங்கிடி சேலை, கண்டாங்கி சேலை, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் பிரிச்சுக்கிட்டாங்க? இப்ப காஞ்சிபுரம்னா ஏன் பட்டு சேலை ரொம்ப ஃபேமஸா இருந்தது, ஏன் சின்னலப்பட்டினா சுங்கிடி சேலை ஃபேமஸா இருக்கு, ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள்?
1: சார் மெயின் வந்து சுற்றுப்புற சூழ்நிலை சார். என்னன்னா அந்தந்த ஊருக்கு வந்து தண்ணி ரொம்ப முக்கியங்க சார்.
0: ஓகே,
1: அந்த கலரிங் எல்லாமே வந்து அந்தந்த ஊருக்குலாம் செட் ஆகுங்க சார். பட்டு எடுத்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரத்தில் வந்து டைப் பண்ணா தான் நல்லா இருக்குங்க சார். அதேமாதிரி நெகமம் காட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெகமத்தில் டைப் பண்ணா தான் அந்த கலரிங் அது சுங்கடி சேரல. அந்த ஊர்ல உள்ள தண்ணி இருக்குல்ல சார், அது மேச்சானலாம் சார். அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அப்படி பிரிச்சுட்டாங்க சார், வேற ஒன்றும் இல்லை சார்.
0: ஓகே, ஆனா இந்த மாதிரி நிறைய இடங்கள் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம்ல சார், நிறைய நாடுகளுக்கு வந்து, வெளிநாடுகளுக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது, அப்ப அது பயன்படுத்தும் போது அந்த தண்ணியோட இந்த தண்ணி மிக்ஸ் ஆகும்போது அந்த உடையில வந்து அந்த சாயம் போகிறதோ இல்ல அந்த மாறுபாடுகள் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா?
1: இல்ல சார், நாங்கள் ஃபர்ஸ்ட் பினிஷிங்லே அதான் சார், பேசிக் பினிஷிங்ல நாங்கள் எல்லாமே அதில் கொண்டு வந்துருவோம் சார். நெக்ஸ்ட் நீங்க எந்த தண்ணியில போட்டாலும் எந்த ப்ராப்ளம் ஆகுங்க சார். முன்னாடி ஃபர்ஸ்ட் அதனால தான் அந்த தண்ணி அந்த ஊர் தண்ணி செட் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணிடுவோம். இயற்கையில் அதை விடுதா சார்.
0: ஆனால் நார்த்து வட இந்திய சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த மாதிரியான துணிகளுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நிறைய விலை மலிவாகவோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக பண்ணப்படுது. அப்போது அது எப்படி பாசிபிள்னு நினைக்கிறீங்க
1: சார்? அது எல்லாமே வந்து பாலிஸ்டர், கழிவுலேருந்து, வேஸ்ட்லேருந்து, அதெல்லாம் பயங்கரமான டேஞ்சரான ஒரு பிளாஸ்டிக் சார். நம்ம யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக்கு அதைத்தான் நூலாக இது பண்ணி அது ரொம்ப டேஞ்சரான ஒரு வருங்காலத்தில் அதெல்லாம் போட்டாங்கன்னா நிறைய டிசீஸ், அதனால தான் நான் சொல்கிறேன் சார், டிசீஸ் வர காரணமே அந்த விலை கம்மியாக கொடு வாங்குறதுனால தான் சார் நிறைய டிசீஸ் வருதுங்க சார்.
0: நம்ம வந்து ரொம்ப கமர்ஷியலாக பார்க்க பார்க்க தான் அது வந்து சைட் எஃபெக்ட் வரதான் சார்.
1: 100% சார், அதான் சார்.
0: ஓகே, நீங்க சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கைத்தறி தொழிலுக்கு வந்து நிறைய கவனிப்புகள் இருக்கு, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் நெசவாளர்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அரசாங்கம், மாநில அரசும் மத்திய அரசும் நிறைய சலுகைகள் கொடுக்குது அப்படின்ற விழிப்புணர்வு வந்து நீங்க நிறைய காலேஜ் போய் வந்து ஏற்படுத்துறீங்க அப்படின்ற விஷயம்.
1: அது மட்டும் இல்ல சார், நெசவாளர்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தறியில இருந்து உதிரி பாகங்கள்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய நெசவாளருக்கு சப்போர்ட் நிறைய பண்றாங்க சார். அது நாங்கள் நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அவங்களுக்கு வந்து நல்ல இப்போ ஓய்வூதியம்லாம் நிறைய வாங்கி கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், அவங்களோட வாழ்வாரத்தை வந்து அப்படியே பெருசாக கொண்டு போகணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நானும் ஒரு பழனிவேல் என்னுடைய நண்பர் சார், அவரும் நானும் சேர்ந்து தான் பல முயற்சி பண்ணி எங்களுடைய நிறைய எங்களுடைய லைஃப்பை வந்து தேகம் பண்ணுறோம்னு வச்சுங்களேன் சார். அந்த மாதிரி இதில் பழனிவேல் சார் நானும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேங்க சார்.
0: நீங்க வீடுன்னு சொன்னா சார் ஏன் வருது, என்னன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடுல வச்சுதான் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்குன்னு தனியா வந்து கமர்ஷியல் பிளேஸ்ன்னு போனோம் அப்படின்னா அதுக்கான மின்சார கட்டணமோ இல்ல அதுக்கான வாடகையோ வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு தூரம் நிறைய பேரால பேர் பண்ண முடியுமான்னு தெரியல. சோ வீட்டுல வச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு அந்த மிஷின் இருக்கும் இல்லைங்களா, அந்த கைத்தறி இருக்கக்கூடிய இயந்திரம், அது வந்து எவ்வளவு விலை இருக்கும், அதோடைய பராமரிப்பு வந்து எப்படி பண்ணிக்கிறது
1: சார்? பெண்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு சார். இப்போ நிறைய பேர் பாருங்க, பெண்கள் பாருங்களா, உடம்ப குடைக்கிறதுக்கு அதே மாதிரி மெடிடேஷன் பண்றதுக்கு
0: எல்லாம் கைத்தறி பண்ணுங்கிறீங்க
1: இல்ல, ஜிம்முக்கெல்லாம் போறாங்க சார். இது பாருங்களேன், ஜிம்முக்கு போய் மாசம் 5,000-10,000 கட்டி போறாங்க சார் நிறைய பெண்கள். ஒண்ணும் இல்லை சார், இந்த ஒரு மிஷின் வந்து 10-க்கு 10 ரூம் வாங்கி போட்டோம்னா, இப்ப எனக்கு பாருங்க திருமலை பேப்பில் ஒரு ரூம் ஒரு ரூம் அப்படிங்கிறது எனக்கு ஆடி விளம்பரம் ஆகி ஒரு ஐடி பொண்ணு, ஐடில வேலை பார்க்குற பொண்ணு அவங்க அது அவங்க லூம்ஸ் போட்டு இப்போ பெரிய லெவலில் பண்ணுறாங்க சார். வீட்டில் இருந்துட்டு சார் இது வந்து எக்ஸசைஸ் யோகா இது ஈக்குவல் சார், 100% மெடிடேஷன்லாம் அதை விட பெஸ்ட்டாக இருக்குங்க சார் இந்த வியூவிங் சார்.
0: ஏன்னா ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஆகும்
1: சார், வியூவர்ஸ்க்கெலாம் வந்து சுகர் வராதுங்க சார், ஹாஸ்பிட்டலில் அவங்க பார்க்கவே முடியாதுங்க சார். கேட்டால் அவங்க பாருங்கள் அவ்வளோ ஆரோக்கியமாக, அவ்வளோ சூப்பராக, 90 வயசுலேயும் மட்டன் எலும்புலாம் கடிக்கிற அளவுக்கு நெசவாருக்கு சக்தி இருக்குது சார்.
0: எஸ், கடைசியில் வந்து சாப்பாடில் கை வச்சிட்டீங்க, ஸோ அதனால கூட நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மைதான், நம்மளுடைய வாழ்வியல் முறை வந்து நிறைய மாறுபட்டுருக்கு, உணவு முறை நிறைய மாறுபட்டுருக்கு, அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இயந்திர வாழ்வியலை வந்து பண்ணுறோம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல ஒரு உடை உடுத்துறதுக்கு தேவையான முறையை வந்து பயன்படுத்தும் போது உடல் ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிச்சிருது, ஹெல்த்தி ஆயிடுது அப்படின்ற விஷயங்கள். ஸோ நீங்கள் சொன்னீங்க இப்போ இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, பெண்கள் அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்டடாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் துறையிலையும் அவங்க முன்னிறுத்துறோம், அவங்க கொண்டு போய் நிறைய விஷயங்கள் வந்து ஏற்பட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ஆண்களுக்கு உண்டான பங்களிப்பு எவ்வளோ இருக்கு
1: சார்? ஆண்களுக்கு இருக்குங்க சார், பட் வந்து பெண்களுக்கு தான் வந்து கவர்மெண்ட் சைடு வந்து பயங்கரமான சப்போர்ட்டுங்க சார்.
0: நீ எங்களை பிரித்து வைக்கிறீங்களே சார், ஆமாம் சார் சொல்லுங்க.
1: அவங்க அதுதான் சார், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சேர்க்கும் சொல்லல சார், பெண்களுக்கு அவ்வளோ ஒரு பண்டு 5 லாக்ஸ்ல இருந்து 5 கோடி வரையும் பண்டு கொடுத்து அவங்க வந்து இந்த பிசினஸ் இந்த தொழில் அழியாம பாதுகாக்கிறதுக்கு நிறைய விதத்தை உருவாக்க சொல்றாங்க சார். அதனால நாங்களே தேடி தேடி போய் என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் கொண்டு வந்து இப்போ எங்க இன்ஸ்டியூட்ல போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு க்ரௌடா இருக்குங்க சார். என்னோட இன்ஸ்டியூட்ல அவ்வளவு க்ரௌடு, ஏன்னா எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபு

0: நிறைய படிச்சுட்டு சொந்த பிசினஸ் நிறைய எக்ஸ்போர்ட்டு ரொம்ப ஈஸிங்க சார். இப்போ வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதங்க சார். வீட்டிலேருந்தே போய் கடையெல்லாம் கடை வைக்கணும் வாடகைலாம் கொடுக்க அவசியம் இல்லை சார். வீட்டில இருந்து ஒரு லேப்டாப் இருந்தா போதுங்க சார். மாசம் வந்து மினிமம் 50,000 இருந்து குரோர் கணக்கில் சம்பாதிக்கலாம் சார், நாட் லட்சக்கணக்கு சார். அவங்க ஆர்வம் இருந்துச்சுன்னா சீரியஸாக சொல்றேங்க சார், கோடிக்கணக்கான அமௌண்ட் சம்பாதிக்கிறதுக்கு பெண்களுக்கு சரியான வாய்ப்புங்க சார்.
1: நீங்க ரொம்ப கரெக்டான வார்த்தை சொன்னீங்க. முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது நம்ம வந்து திருவிழாக்கள் இல்ல பண்டிகை நாட்கள் அப்படின்னு மட்டும் தான் உடை எடுத்துட்டு இருந்தோம். இப்ப அப்படி கிடையாது.
0: ஆமாங்க,
1: நமக்கு போர் அடிச்சு நான் வா ஷாப்பிங் போலாம்னு சொல்லி போயிட்டு 2-3 dress 10 dress எடுத்து வந்துக்கிறாங்க. சோ நினைச்சாலும் பர்ச்சேஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு உலக அளவில் எடுத்துட்டோம், அத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அத்தனை பேருக்கும் உடை அப்படிங்கறது அத்தியாவசியம் ஒன்னாகுது. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு அழியா தொழில், நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தொழில் தான். அதையும் இன்னும் ஆரோக்கியமா பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கைத்தறி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கும் அப்படின்றதான். எஸ் ரைட். ஸோ நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க சார்.
0: நீங்க ஒன்று சொன்னீங்க சார், ஏன்னா ஆண்களுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டீங்க. ஏன் கேட்டீங்கன்னா ஆண்களுக்கு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க சார். பெண்கள் அப்படிங்க சார், ஆக்சுவலாக 100,000 சம்பளம் வாங்கினாங்கன்னா 80,000 செலவு பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்குங்க சார். ஆண்கள் அப்படி இல்லை சார், 100,000 சம்பளம் வாங்கினாங்கன்னா 5,000 கூட செலவு பண்ண மாட்டாங்க சார்.
1: அந்த 100,000 அங்கே தான் சார் போகும்.
0: ஆமாம், அங்கே தான் போகுங்க சார். அதான் சார் உண்மை சார். இதனாலதான் சார் வந்து நான் ஆண்களுடைய பிசினஸ் வந்து இதில் அப்படியே பெண்கள் வந்து எவ்வளோ வேணால் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க சார். அப்போ வந்து பெண்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு சார். இந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டு வந்து அவ்வளோ அருமையான ஃபீல்டுங்க சார். எதோ நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க சார். பெண்கள் நினச்சா இது ஈஸியாக, ஏன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது நிறையா. இன்னொரு முக்கியமான சார், ஆண்களுக்கு நீங்கள் சொன்னீங்களா, எல்லா ஆண்களும் அவங்க அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார். கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது அவங்கள வந்து ஃபேமிலியுடைய கஷ்டத்துல நிறைய பேர் இது வந்து பின் வாங்கி நிறைய பொட்டிக்கு ஃபெயில் ஆகுதுங்க சார். ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா பெண்கள் நினைச்சா 100% இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ்
1: நாங்களும் நெசவாளர்கள் அப்படின்னு மிகப்பெருமை அடைகிறோம் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு முயற்சியுமே வந்து வெற்றி பெறணும். இதனால நிறைய இளைஞர்களும் நிறைய குடும்ப தலைவர்கள் தலைவர்களாக வந்து பயன்படணும் அப்படின்றவங்களுடைய முன்னெடுப்பு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.
0: ஸோ இன்னொரு விஷயத்தை நான் உங்களை பதிவு பண்ணுறேங்க சார். ஏன்னா எனக்கு வந்து நெசவாளருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேங்க சார். ஏன்னா இப்போ பாருங்க, மீடியா நினச்சா என்ன வேணான்னு பண்ணலாங்க சார். என்ன சொல்கிறேன்னா சார், சாதாரண கரப்பாம்பூச்சியை இன்னைக்கு வந்து உலக சக்தி வாய்ந்த ஒரு இதாக ஆக்கிட்டீங்க சார். அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், நெசவாளர்களுக்கு ஒரு உலக சக்தி வாய்ந்த இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் போகணும்னு நினைக்கிறேங்க சார். அதை நீங்கள் எப்படி கொண்டு போகணும், மீடியா நெசவாளருக்கு மீடியா மூலியமாக எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க சார்.
1: கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான். இங்கே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நல்ல விஷயங்களை தேடி தேடி வாங்குற அளவுக்கு மக்களுக்கு இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இருக்கு. இப்போலாம் ஜூனியர்ஸ் வந்து நம்மளோட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுன்னா அதை கரெக்டாக எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய இடத்துல சேர்த்துருவாங்க. ஸோ நீங்கள் கவலையப்பட வேணாம், நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா நல்ல முயற்சிகளுமே வந்து சக்ஸஸ் ஆகட்டும். ஸோ உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு FM ரெயின்போ 103 சபையாக கோவை சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார்.
0: அப்படியா சார்?
1: ஆமாம் சார். பயவுல சார், நன்றி சொல்லுங்க.
0: எல்லா நெசவாளர்களுக்கும் என்ன அன்பான நன்றி. FM ரெயின்போ FM-க்கு எம்மா நன்றிங்க சார். வணக்கம்.
1: வணக்கம். எஸ், இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி தொழில் முனைவோர் ஜெய முருகேஷனோட பேசினார். நிகழ்ச்சி சோப்பில் நான் சிவா.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, நேரம் மாலை 6:01. FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல இனி கேட்கலாம் பூச்செண்டு.

ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல பூச்சை இந்த நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய எஃப்எம்ல வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். இன்று 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களுடைய அனுபவ கருத்துக்கள் இடம்பெற காத்துட்டு கேட்க மறக்காதீங்க. நாளை 7/8/2026 வெள்ளிக்கிழமை காலை 6:05 சான்றோர் சிந்தனை. கருத்து விளக்கம் வழங்குபவர் சி தீபா அவர்கள். காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலக, 7:30 உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அதிகாரி முருகேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்கள் வழங்கும் நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. மதியம் 2:30 ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில கிராமிய கலை சூலூர் அப்பநாயக்கன்பட்டி வி வயாபுரி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 3:30 NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில வெள்ளி மின்னல் உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் KR சந்திரபிரியா அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து காக்கடா மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் அ சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். நாளை 9:15 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. நாளைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை மாதுரி தேவி. நேரம் மாலை 6:07 பூச்செடி நிகழ்ச்சியில இனி அழகான எழுபதிகளின் பாடல்கள்.

வயசு பொண்ணு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், கே ஜே ஏசுதாஸ், சாவித்ரி பாடியது பாடலாசிரியர் முத்துலிங்கம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது பூச்செண்டு. நம்ம நிகழ்ச்சியில இப்போ நம்மளுடைய கோயம்புத்தூர்ல வெதர் எவ்வளவு பதிவாகி இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தளவுல அதிகபட்சமாக 30 டிகிரி.

அந்தமான் காதலி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாணி ஜெயராம், கே ஜே ஏசுதாஸ் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். நம்ம கோயம்புத்தூர்ல இப்போ எங்கெல்லாம் டிராபிக் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காட்டூர் ரோட்ல இருக்குங்க, அதே மாதிரி உமன்ஸ் பாலிடெக்னிக் அந்த பகுதியிலையும் இருக்கு, ரத வீதி, டவுன் ஹால், ஒப்பனக்கார வீதி, நவ இந்தியா ரோடு, அவினாசி ரோடு, அவினாசி ரோடு ஜங்ஷன், அப்புறம் அந்த ரவுண்டு நான் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாகவே டிராஃபிக் இருக்கு. உத்தம்பாளையம் ரோடு இங்கேயும் டிராஃபிக் இருக்குங்க. இன்னும் ஒரு சில இடங்களை பார்க்குறப்போ நம்ம சொன்ன மாதிரியே ஒப்பனக்கார வீதி, மரக்கடை, மில் ரோடு, ரேஸ்கோஸ் ரோடு, பேரூர் மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, சங்கனூர் ரோடு, இந்த இடத்துல எல்லாமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. FM Rainbow 103 கோயம்புத்தூரின் பூச்செண்டு.

பாட்டும் பரதமும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்று இன்னும் கொஞ்ச நேரத்துல 6:40 டீ கடை இருக்கு இல்லையா. ஸோ இன்னைக்கு டீ கடையில எதை பத்தி பேச போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சிக்னலும் சிந்தனையும். ஸோ சிக்னலும் சிந்தனையும் இந்த தலைப்புல நீங்க நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கலாம். இப்போ கேட்டுட்டு இருக்கோம் இது பூச்செண்டு.

0: அற்புதமான 70களின் பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இப்போ கேட்ட பாடல் அவள் திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது பாடலாசிரியர் வாலி. நேர்களே, இன்று இரவு 7:35 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களுடைய அனுபவ கருத்துக்கள் இடம்பெற காத்துட்டு இருக்கு, கேட்க மறக்காதீங்க.
1: I want to know.

உனக்காக நான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னும் சில நொடிகளை கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கவிழன். தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் கோவர்தன் திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 நிதியாண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த இம்மசோதா இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. வரி விதிப்பு முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. மின்னணு துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு ஏற்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும் இந்தியாவை உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவாக்க வழிவகை ஏற்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், கால்நடை, மீன் வளர்ப்பு, பால்வளம், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல் போன்ற தொழில்களை மேம்படுத்தும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக விவசாயிகள் கடந்த 3 மாதங்களாக மேகதாது பிரச்சினை, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்டவையில் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக தெரிவித்தார். குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் எல்லோருக்கும் முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது உள்ளது என்று தெரிவித்தார். தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற

0: நிறைவேற்றவில்லை என்றும் வேளாண் பட்ஜெட்டில் இதுகுறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தலின்போது விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்தபின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: நெல் கொள்முதலுக்கு ஆதார விலையும் கரும்புக்கான டன் ஆதார விலையும் எல்லா விவசாய சங்கம் எல்லாத்தையும் முதல்வர் ஆலோசிச்சுட்டு வரார். விவசாயக்காரன் விஷயம் தெளிவாக கூறப்பட்டுச்சு. ஏன்னா முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய விவசாய சங்கம் தான் அந்த கோரிக்கையை ஏற்று மேலும் வந்து விவசாயிகளுக்கு 75,000 வரை முழுதுமாக தள்ளுபடியும் அதுக்கு மேலும் வந்து எவ்வளவு தள்ளுபடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கிற நிதிநிலையில இருக்கிற ஆதாரங்களை வைத்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்க முடியுமோ அதையெல்லாம் முதல்வர் செய்திருக்கிறார். கண்டிப்பா இந்த வர்ற காலங்கள்ல மக்களுக்கான அனைத்து செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். பெரும்பாலான திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றிட்டு வரும். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு முதல்வர் அறிவிப்பார். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, தேனி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் சிறிலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் சீசன் களையெட்டி வரும் நிலையில் இங்குள்ள குற்றால மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, பின்னர் தண்ணீர் வரத்து குறைந்தது. இதனால் மீண்டும் அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கரையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இதனிடையே கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை வினாடிக்கு 19,264 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாளினி இன்று ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருகே தோப்பூர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நக்சலைட்டுகளால் உயிரிழந்த திருப்பத்தூரைச் சேர்ந்த 4 காவலர்கள் 46வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி 30 குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவையில் உள்நாட்டு தயாரிப்புகளின் கண்காட்சி மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும்.

உள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் விவசாய அடையாள எண் பதிவு செய்யும்போது நிலங்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் இணைக்க வேண்டுமென்று ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் டே யாங் சின் இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை தேனி நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: சாயங்காலத்துல சந்தோஷமா என்ட்ரக் அனைவருக்கும் குட் ஈவினிங் சொல்லிக்கிறோம். ரெண்டு பேரும் இந்த பக்கம் சிவா, அந்த பக்கம்
1: லக்ஷ்மி தேவி.
0: எஸ், ஒவ்வொரு நாளும் இந்த 640 வந்துட்டாலே ஆர்வமா எல்லாரும் வெயிட் பண்றாங்க ஃபார்
1: டீ கடை.
0: எஸ், டீ கடை வந்துட்டாலே நிறைய சுவாரஸ்யமான குட்டி குட்டியான காசிப்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைப்பீங்க, கிடையவே கிடையாது. அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு விஷயம் பேசுவோம், அதர் ரிலெவண்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க பேசுவீங்க. இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்து வந்துருக்கோம்னா
1: சிக்னலும் சிந்தனையும்.
0: என்ன லட்சுமி சொல்றீங்க, சிக்னலும் சிந்தனையுமா?
1: எஸ், நம்ம வந்து ஒரு 90 வினாடிகள் இல்லையா நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம காந்திபுரம்ல எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான டிராபிக், இங்கிட்டும் அங்கிட்டுமா சிக்னல்ஸ். சோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நின்னுட்டே இருப்போம், நிறைய பேர் பொறுமை அனுப்போம், நிறைய பேர் என்ன பண்ணுவோம்
0: அந்த ஒரு 5 செகண்ட் வரும்போதே ஒரு ஊருன்னு கிளம்ப ஆரம்பிச்சிருவோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அங்க ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அது கோட்டுக்கு பின்னாடி நில்லுங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லி சொல்லி பாக்குறாங்க, நம்மளும் கேக்குறோம். சரி பரவாயில்ல, ஓகே. அப்படி நிக்கிறப்போ நிறைய யோசனை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா.
0: தோசைக்கு மாவு வாங்கிட்டு போனோம், இந்த கடையில வந்து மருந்து வாங்கிட்டு போக சொன்னாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்.
1: அப்புறம் நாளைக்கு என்ன சமைக்கிறது
0: உங்களுக்கு?
1: கண்டிப்பா. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டோமா, எல்லாமே எடுத்து வச்சிட்டோமா, இப்படி நிறைய யோசனை இருக்கும்.
0: சீரியஸ்லிடா, என்னன்னா குழந்தைங்க கூட பாத்தீங்கன்னா ஐயோ இந்த மிஸ் வந்து ஹோம்ஒர்க் சொன்னாங்களே முடிச்சுனா இல்லையான்ற மாதிரி இருக்கும், இந்த புக் எடுத்து வச்சுமா இல்லையான்றது.
1: ஒரு இடத்துக்கு நம்ம வெளியே போயிட்டு வர்றோம் அப்படின்னா எங்க போகணுன்றதே மறந்துடுவோம், வீட்டுக்கு போயிட்டு இருக்கோன்றத வந்து ஞாபகம் இருக்கிறதுனால. சோ என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தாலுமே அது எல்லாமே மறந்துட்டு அந்த சிக்னல்ல நிக்கிற அந்த சில மணித்துளிகள் வந்துட்டு அப்படியே மனசுல படபடபடன்னு ஓடிட்டே இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இந்த சிகப்பு மஞ்சள் பச்சை எப்போ பச்சையா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த டாபிக்ல நிறைய நேயர்கள் வந்து பேச ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க, நீங்களும் பேசலாம். 0422 அப்படின்ற கோவையோட முன்னணிப்போட 2313132 மற்றும் ஒரு எண்
0: 2317044 அப்படின்னு சொல்லும் போதே அழைப்பு வந்தாச்சு. நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் நேயர்
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ
1: சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் குடிச்சிருந்து நந்தகுமார் பேசுறேன்.
1: சரிங்க.
2: எனக்கு ஒரே சின்ன மேடம், டெய்லியுமே இன்னைக்கு இன்னைக்கு என்ன போய் சொல்லலாம் லேட்டா போறதுக்கு
1: விதவிதமா
2: யோசிப்பேன்.
1: சரி, எத்தனை மணிக்கு லேட்டானா எத்தனை மணிக்கு போறது?
2: ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் லேட்டா கிடைக்கு.
1: அதாவது நீங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு சொல்றீங்களா இல்ல?
2: ஆமாமா, யோசிச்சிட்டே இருப்பேன் போய் சொல்றதுக்கு.
1: அச்சச்சோ,
0: போய் சொல்றதுக்கு அவ்வளவு நேரம் யோசிச்சிட்டு இருப்பீங்களா?
1: ஆமா. அத கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பினா என்ன ஆக போகுது?
2: என்னங்க
0: கொஞ்சம் முடிய மாட்டேங்குது.
2: கிரியேட்டிவிட்டி

0: என்ன சிவா, முக்கியமான ஒரு விஷயம், நம்ம நேர்கள் எல்லாருக்கும் ஆர்வம், அப்படி ஒரு ஆர்வம், எல்லாருமே ட்ரை பண்றாங்களா, ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேத்து வந்த நேர்கள் வந்து இன்னைக்கு வர வேண்டாம்,
1: புது புது நேர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா நிறைய பேர் சொல்றது, அவனுடைய கருத்துல சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
0: வணக்கம்
2: சந்திரசேகர்
1: சொல்லுங்க. சந்திரசேகர், நீங்க சிக்னல் இருக்கும் போது வரக்கூடிய சிந்தனை என்ன?
2: சிக்னல் போகும்போது இந்த பக்கமும் வண்டி நிக்கீங்க, இந்த பக்கம் வண்டி நிக்கீங்க, அப்பதான் எந்த வண்டியும் வராது, எனக்கு போறப்ப பயமா இருக்கு, திடீர்னு எவ்வளவு வந்துருவானோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி செகண்ட்
1: ஓடிட்டே இருக்கு,
2: அதனால வந்து எனக்கு போறதுக்கே பயமா இருக்கு.
0: இல்லங்க, சிக்னல் அப்படின்றதே அதுக்கு தானே, நீங்க இப்படி போங்க, நீங்க அப்படிக்கா போங்க அப்படின்னு சொல்றதுக்காக தானே,
1: யாரும் வந்துடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு
2: போறாங்க, பட்டு வருவாங்க அந்த
1: மாதிரி கும்பிடாத குலதெய்வம்ங்கிற மாதிரி யாரும் குறுக்க இருக்க வந்துடாதீங்கப்பா, ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள், சூப்பர். ஓகே, அடுத்து யாரு பேச காத்துட்டு இருக்காங்க கேக்கலாம். வணக்கம்,
3: ஹலோ
0: சொல்லுங்க.
3: அன்பு நண்பர் சிவா அவர்களுக்கும் மற்றும் லட்சுமி தேவி இருவருக்கும் இனிய பொன் மாலை போலது வணக்கம் ஒன்றை சொல்லி மகிழ்வது மதுக்கரை பெரியசாமி.
1: பெரியசாமி அவர்களே சொல்லுங்க, நீங்க சிக்னல் இருக்கும் போது
3: வந்துங்க, நம்ம தினமும் நிக்கிறோம் போறோம் வர்றோம், ஆனா வந்து எனக்கு மனசுக்குள்ள என்ன ஓடும்னா, நம்ம சிக்னல்ல முதலாவது நிக்கும் பொழுது அந்த பச்சை லைட்டுக்கு ரெட் லைட் அப்படியே டவுன் ஆயிட்டே வரும் பொழுது, அந்த ஒரு 3 செகண்ட் இருக்கும் பொழுது பின்னால் இருக்கிறவங்க வந்து ஹார்ன் அடிச்சு நம்மளை
0: துரிதப்படுத்துவாங்க.
3: அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அது அவ்வளவு ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும். முன்னால் இருக்கிறவங்க மூவ் ஆகி போன பின்னாடிதான் நம்ம போக முடியும்.
0: அதாவது என்ன தெரியுமா,
3: அந்த யோசனை இல்லாம அவங்க வேகத்தை நம்ம மேல வந்து திணிக்கிறது
0: பாயும் புலி படத்துல இருந்து இந்த பாட்டு ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு கவிஞர். என்ன தெரியுமா, ஒரு பொண்ணு ரோட் கிராஸ் பண்றதுக்கு போயிருப்பாங்க, அது வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு, எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல இது டீ கடையில இன்னைக்கு
1: சிக்னலும் சிந்தனையும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சாலை கடக்க முடியும் முன்னால்
2: உன்னை கடக்க முடியாது என்னால்.
1: சிகப்பு
2: மஞ்சள் பச்சை இப்ப வந்து மாத்திட்டாங்க, ஹார்ட் ஷேப்ல கொண்டு வந்துட்டாங்க தெரியுமா. ஏன்னா நம்ம வந்து சாலையில பயணிச்சுட்டு இருக்கோம், ரொம்ப பாதுகாப்பா வீட்டுக்கு போய் சேரணும். நம்மளுடைய இதயம் வந்து நம்மளும் துடிச்சிட்டு இருக்கோம், நம்மளுக்காக வீட்லயும் நிறைய இதயங்கள் துடிச்சிட்டு இருக்கு. நம்ம எப்ப வருவோம் அப்படின்னு சொல்லி
3: சொல்லுங்க.
1: ரொம்ப
2: நிதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அடுத்த நேயர் யாரு காத்துட்டு இருக்காங்க? வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: யாருங்க?
4: கோவில்பாளையம் நத்தமேடு மாரன் ஷோஸ் சிவகுமார்.
2: ரேடியோ வால்யூம் குறைச்சுக்கோங்க.
1: சொல்லுங்க, நீங்க சிக்னல் இருக்கும்போது அதிகமா சிந்திக்கிற விஷயம் என்னவா இருக்கும்?
4: சிந்திக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பின்னாடி வர இடிக்கிற கூடாது, ஹார்ன் அடிப்பாங்க.
1: ஹார்ன் அடிச்சிட கூடாது, யாரும் அடிச்சிட கூடாதுன்னு யோசிச்சே இருப்பீங்க.
4: ரெண்டாவது பொது சிந்தனை என்னன்னா, நீங்க எல்லா பாத்துட்டீங்கன்னா சிக்னலுக்கு பக்கத்திலேயே தான் பஸ் ஸ்டாப் இருக்கும்.
1: ஆமா,
4: பஸ் ஸ்டாப் நம்ம சிக்னல் தாண்டி எடுத்து போறதா முன்னாடி போற பஸ் வந்து பஸ் ஸ்டாப் எடுத்துருவாங்க, நம்ம அங்கேயே பிளாக் ஆயிடுது.
2: தொடர்ந்து யாரு என்ன பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
2: சொல்லுங்க. வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்க இருந்துங்க?
4: வணக்கம். பெருமானந்தூர் குமார் சங்கமேஸ்வரன்.
1: சொல்லுங்க, நீங்க சிக்னல் இருக்கும் போது அதிகமா சிந்திக்கிற விஷயம் என்ன?
4: சிக்னல் நிக்கிற போதுங்க நிறைய பேருக்கு இந்த ஃப்ரீ லெப்ட்க்கு வழி விட்டு நிக்கணும்னு கூட தெரியாம சில நிறைய பேர் நிப்பாங்க. அவங்களை பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்.

0: பண்றீங்க?
1: அது செகண்ட் லெவல்ல ஃபீல் பண்றீங்க. யாராச்சும் விடுங்கப்பா வலியை, ஏன்ப்பா பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ல.
2: அது அது அதே தெரியாம நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க.
0: என்ன
1: விஷயம் யோசிப்பீங்க லட்சுமி இந்த மாதிரி சிக்னல் இருக்கும் போது?
0: நாங்களாங்க, நான் சொன்ன மாதிரிதான் எப்போ வந்து அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்ல குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா, எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஏன்னா நிறைய சாலை விபத்துக்களை நம்ம கண் கூட பாக்குறோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, இந்த ஆம்புலன்ஸ் போகும். பதட்டமா இருக்கோ இல்லையோ, இங்க நம்ம வெளியில இங்க நிக்கிறவங்க எல்லாருக்கும் சிக்னல்லையும் சரி இல்ல நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளவு பதறும். வழி விட்டுருங்கப்பா, தயவு செய்து ஆம்புலன்ஸ் வருதுப்பா, வழி விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு மனசு பதறிக்கிட்டே இருக்கும்.
1: பட் ஆனா இப்ப நிறைய சேஞ்சஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து வண்டி ஓட்டும் போது கரெக்டா கீப் அப்
0: பண்றாங்க. இன்னும் சில பேர் நம்ம அண்டர்லைன் பண்ணி சொல்லலாம், இன்னும் சில பேர் வந்து ஆம்புலன்ஸ் பின்னாடியே போறாங்க.
1: என்ன அப்பதான் ஸ்பீடா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்றாங்க. நம்ம நிகழ்ச்சி அடுத்த நேரம் வந்தாரு, அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
0: வணக்கம். ஹலோ சொல்லுங்க.
3: அங்க திருப்பூர்ல இருந்து சரவணங்க.
1: சரவணன் சொல்லுங்க.
3: அதான் நீங்க சிக்னல் சிந்தனைன்னு சொல்லிருந்தீங்க.
1: ஆமாங்க.
3: அதான் நம்ம சிக்னல் நிற்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ரெட் சிக்னல் இருந்து கிரீன் சிக்னல் எப்ப விழுகுன்னு நம்ம காத்துக்கிட்டு இருப்போம், யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த சிக்னல் விழுந்தோடனே நம்ம தான் அப்படியே
0: பாட்டு கேக்குறதெல்லாம் சந்தோஷம் தான், இருந்தாலும் வந்து சத்தமா வச்சுட்டு பக்கத்துல என்ன நடக்குது அப்படின்ற தெரியாத அளவுக்கு நீங்க சொன்னீங்களே இப்ப மேடி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியும் நம்ம நிறைய நபர்களை பார்க்க முடியுது. இந்த நேரத்துல சிக்னலும் சிந்தனையும் பேசிட்டு இருக்கோம். சிக்னலும் சிக்கனமும் கூட நம்ம இதை பேசலாம் இல்லையா, ஏன்னா சிக்னல் நம்ம வந்து
1: நிக்கிறோம்,
0: எவ்வளவு பெட்ரோல் வேஸ்ட் ஆகுதுங்க. முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நம்மளோட வண்டியில ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்ல அப்படின்னா, இதையும் நம்ம சொல்லிடணும் இல்லையா, ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்ல அப்படின்னா டெஃபினட்டா நம்ம ஆஃப் பண்ணி வைக்கலாம்.
1: இன்னொன்னு என்னன்னா, இப்ப மோர் தென் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேல இருக்கு, 45 இருக்கு அப்படின்னா தாராளமா ஆஃப் பண்ணலாம். சொன்ன மாதிரி வண்டி நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சு,
0: அதே நம்ம சொல்லிடணும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றோம் நினைச்சிட்டு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ட்ரபிள் ஆயிடக்கூடாது இல்லையா.
1: எக்ஸாக்ட்லி.
0: எஸ், யார பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
1: தினமும்
0: காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்கலாம், மறக்காதீங்க.

0: ஆக்சுவலா இந்த பாட்டு கேட்டோன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நிக்கட்டுமா போகட்டுமா, சிக்னல் அதாவது சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம போகணும். ஆனாலும் அங்கே நிற்கக்கூடிய அந்த சில மணி துளிகள்ல அவ்வளோ யோசனை நம்மளுடைய மனசுல இருக்கு. இவ்வளோ பெரிய ரோட்ல இவ்வளோ வண்டிக்கு நடுவுல அவ்வளோ
1: மாதிரியான ஒரு விஷயம் பண்றதுக்குன்றது. இன்னொன்று சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி எப்பாடா சிக்னல் விழுவோம், கடைசி அந்த 2 செகண்ட் 3 செகண்ட் இருக்கும் போதெல்லாம் பறக்கும் ராசாலிய ராசாலியன்ற மாதிரி பறந்து போகணும் அப்படின்னு நம்ம மாதிரி நினைப்பாங்க. ஆனா நீங்க சிக்னல் நிற்கும் போது சிந்திக்கிற விஷயங்கள் என்னவா இருக்கும் ஷேர் பண்ண கால் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர்,
0: எஸ் நிறைய நேயர்கள் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்கலாம். வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க? கேக்குதுங்களா? வணக்கம்,
1: லைன்ல இருக்கீங்க?
2: மாதரம் வணக்கம், தேவராயபுரத்திலிருந்து சுகம் ராஜா. சிக்னல் நிக்கும் போது என்ன என்ன தோன்றும்னா, வண்டி சிக்னல் போட்ட உடனே வண்டி ஆஃப் ஆகாம போய் வெளியே போய் சேர்ந்துருவேன். அப்பா
1: கடவுளே
2: வந்த போல முருகான்னு வேண்டிக்குவேன்.
1: ஓ சூப்பர், அதான் நீங்க சொன்னீங்களே வண்டி வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லையா? எஸ் கரெக்ட் தான். ஏன்னா ஒரு டைம் தெரியாமல் ஆஃப் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா போட்டு செல்ஃப் ஸ்டார்ட் போட்டு அமுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சிக்னல் இருக்கும்போது அதிகமாக சிந்திக்கிற விஷயம் என்ன கால் பண்ணுங்க. 0422 அப்படின்ற இணைப்போட 2316312 மற்றும் 2317046.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், மட்டுமே கேக்குறது.
0: நீங்க இது சொன்னோன்னு என்ன தெரியுமாங்க, இந்த நம்ம பசங்க அதாவது ஹீரோ அப்படின்னு அவங்களுடைய மனசுல நினைச்சுப்பாங்க. எல்லாருமே அவங்களுடைய லைஃப்ல ஹீரோ தாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஹீரோன்றது அவங்களுடைய ஸ்கில்ஸ்ல வந்து இங்க ப்ரூவ் பண்ணணும். ஃபிளை ஓவருக்கு மேல போக போவோம், ஃபிளை ஓவருக்கு கீழே போக போவோம், டுருன்னு ஓட்டுறீங்க பாத்தீங்களா, அது வந்து அப்படியே ஒரு மாதிரி.
1: இதுல இன்னொரு முக்கியமான விஷயங்க, இது ஈவன் பையனா இருந்தாலுமே கூட நம்ம பண்றது நமக்கு மட்டுமே அந்த ஹீரோயிசம் இருக்கிறதுல, பக்கத்துல ரொம்ப ஒரு ஜர்க் ஆகி விடும்.
0: நிஜமா,
1: அவங்க கரெக்டாவே போயிட்டு இருந்தாலும் சின்ன ஷேக்கனா கூட பின்னாடி வரவங்களுக்கு இல்ல முன்னாடி வரவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சஃபர் கொடுக்கும். எஸ் ரைட்.
0: வாட்ஸ்அப்லயும் நிறைய நேர்கள் பாத்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நேர்களும் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க போன் பண்றதுக்கும் சரி. கலத்தபுதூர்ல இருந்து கோபாலகிருஷ்ணன் மெசேஜ் பண்ணிருக்காருங்க, 5 பரோட்டா வாங்கலாமா இல்ல 6 பரோட்டா வாங்கலாமா பார்சல் அப்படின்னு யோசிப்பேன். ஏன் பசிக்கும்ல அப்படின்ற மாதிரிதான். ஓகே, செல்போன் பேசுவதை பற்றி யோசிப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மகாதேவன் வடலூர்ல இருந்து. அதாவது யாருக்கு கால் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு போல.
1: ஆனா
0: தயவு செய்து டிராவல்ல இருக்கிறப்போ போன் பேசாதீங்க அப்படின்றதுதான்.
1: வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
0: வணக்கம்
1: முன்னா, வணக்கம் சொல்லும் போல.

0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: ஹலோ,
0: ஹலோ,
1: கேக்குதுங்க?
0: லைன்ல இருக்கீங்க?
2: சரி, ஓகே. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, பேசலாம். நம்ம கூட அடுத்த நேயர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
0: லைன் கிடைச்சிருச்சு.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்துங்க?
1: அன்னூர் வட்டங்க, கலியகுமார் பாலகிருஷ்ணங்க.
0: பாலகிருஷ்ணன் சொல்லுங்க, நீங்க சிக்னல் இருக்கும்போது என்ன யோசிப்பீங்க? அப்படியே
1: சிக்னல் நிற்கும் போதுங்க, சிக்னல் கிடைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் போதுங்க, நம்ம மூவ் பண்ணும் போது அனைத்து வண்டியுமே சரியா போகணும். ஏதாவது ஒரு வண்டி தடுமாறுனா நிறைய வண்டிகளுக்கு ப்ராப்ளம் ஆகுங்க.
0: சோ எல்லாருக்கும் நல்லபடியா ஸ்டார்ட் ஆகி நல்லபடியா போயிடணும் வேண்டியிருப்பீங்க.
1: ஆமாங்க சார், எல்லா வண்டியும்
0: என்ன எனக்கு என்ன வர நேரம் எல்லாமே இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, எனக்கு புரியலையே.
2: அம்பட்டு நல்லவனாயா நீன்ற மாதிரி இல்லங்க, எல்லாருமே எல்லாருக்குமே நல்லவங்க தாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு விஷயம் நடந்துருது
0: பாத்தீங்களா.
2: எஸ் ஓகே. வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா வந்து குவிது மெசேஜ், மேடம் என்னோடத படிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜிஎன் மில்ஸ்ல இருந்துட்டு ரஜி ராயப்பன், வீட்டுல ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் சமைக்கணும், இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பசியோட இருப்பேங்க. அதனால அதை பத்தி தாங்க நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே,
1: என்னவென்றால் சிக்னலில் கிரீன் லைட் போட்டதும் அதை பார்த்து பயணிக்க வேண்டும், உடனே முந்தக்கூடாது. அடுத்து காதில் பொருத்திய இயந்திரம் ஊடாக செல்போன் பேசக்கூடாது, 100% கவனம் தேவை. நன்றி, வணக்கம்.
0: ஓகே, அவர் என்ன சிந்திப்பீங்கன்னு கேட்டா அவர் வந்து மெசேஜ் சொல்லிட்டு போயிருக்காரு. இருந்தாலும் நல்ல விஷயங்கள் ஆல்வேஸ் வரவேற்கப்படுகிறது.
2: ஓகே, கணபதியில இருந்து ஜெயகாந்த் மெசேஜ் பண்ணிருக்காருங்க. குட் ஈவினிங் எல்லாம் சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுனா, நீங்களாம் எங்கெங்க போறீங்க, எங்கடா போறீங்க, இவ்வளவு பேரு இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்களே, எங்கதான் போறீங்க, எல்லாரும் வீட்டுக்குதான்.
0: நானும் இதை யோசிச்சிருக்கேங்க.
2: கண்டிப்பா இந்த பக்கம் இருந்து இவ்வளவு வண்டி வருது, அந்த பக்கத்துல இருந்து இவ்வளவு வண்டி வருது, எல்லாரும் சேர்ந்து எங்கதான் போறோம் அப்படின்னு நான் யோசிப்பேங்க அப்படின்னு.
0: ஆனா நிறைய பேர் ரியாலிட்டியா சொல்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹெல்மெட் போடாம யாரா வந்துட்டு போனச்சுங்களேன், போலீஸ் கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படி பயந்து ஓடுவாங்க, ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க.
2: ஆனா அது எல்லாமே நமக்காக தான் போட சொல்றாங்கன்றது வந்து
0: மனசுல வச்சுக்கணும்.
2: எஸ், வணக்கம். என்னாச்சு
0: அவர் லைன்ல, என்ன பிரச்சனை தெரியல.
2: ஓகே, 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன்னேப்போட நீங்க பேசலாம்.
0: 23-16-312 அப்படின்ற எண்ணுக்கோ, அல்லது 23-17-04-6 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பை ஏற்படுத்துங்க. ஸோ வாட்ஸ்அப் வழியாக வரக்கூடிய நேர்களை வந்து நம்ம கடைசி அனுப்பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கொடுத்துலாமா?
2: எஸ், பாட்டு படத்தோட பேர் என்ன தெரியுமாங்க? தி ரோட்.
0: தி ரோட். ஓ.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: ஏழு மணி 10 நிமிஷம் டீ கடைக்குள்ள உட்காந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு சிக்னலும் சிந்தனையும்
0: நம்மள மாதிரி அவங்களும் சொல்ல காத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம். பேசலாம், சொல்லுங்க.
0: பிங்கி பிங்கி பாங்கி போட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேக்குதுங்களா? சூப்பருங்க. ஓகே, இப்படிதான் பண்றது.
0: ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க, பட் லைன் கிடைக்கும் போது கரெக்டா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்கல்ல.
1: பரவாயில்ல. ஓகே, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க.
2: நான் கோயம்புத்தூர் பேலமூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: உங்க பேருங்க?
2: பொன்னரசங்கர்.
0: பொன்னரசு?
2: ஆமா சார்.
0: சொல்லுங்க பொன்னரசு, நீங்க சிக்னல் இருக்கும் போது அதிகமா என்ன விஷயத்த சிந்திப்பீங்க?
2: கண்டிப்பா இந்த பெரிய பெரிய வாகனங்கள் வருது, பஸ் லாரி அந்த மாதிரி வரும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா சடனா மூவ் பண்றாங்க.
1: தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. வெயில் அடிக்கும், நம்ம வந்துட்டு ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுறோம். நிறைய பேர் வந்து நிறைய ஃபீல்ட் ஒர்க் எல்லாம் பண்றவங்க கையில கிளவுஸ் போட்டுப்பாங்க, ஃபேஸ் ஃபுல்லா மாஸ்க் போட்டுப்பாங்க. பட் அவங்க இவ்வளோ நேரம் நின்று வேலை பாக்குறாங்கல்லங்க, நமக்காக தானே வேலை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு.
0: கோடம்பாக்கத்துல
1: இருந்து நிறைய பேர் நினைக்கிறது வாஸ்தவம் தாங்க இதுவும். அதுக்கப்புறமா டீ கடை நிகழ்ச்சிக்கு வணக்கங்க. சிக்னல்ல நிக்கிறப்போ கவனம் சிதறாமல் பொறுமையா நகர்வதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி பிரேம்நாத் சொல்லியிருக்காரு. ஓகே,
0: அடுத்த நேயர்
1: வணக்கம்.
3: வணக்கம் மேம்,
1: சொல்லுங்க.
3: செம்மேடு எஸ் பி ராஜகோபால் சிவா சார், வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க, நீங்க என்ன யோசிப்பீங்க?
3: நான் முதல்ல பார்த்தா விவசாயிங்க ஒரு 4-5 மாசமா சிக்னல்ல நிக்கிற போது மட்டும் இல்லைங்க, 24 மணி நேரம் தூங்குறத தவிர மழை ஏமாத்தி போறது இருந்தா சிந்தனைங்க சார்.
0: சூப்பர், எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம்.
1: மழை பெய்யும், மழை பெய்யும், அதுக்கு நம்ம நிறைய மரங்களை வளர்க்கணும். ஓகே, மறுபடியும் வந்து மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு, பேசலாம். யாரு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப நேரமா வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இல்லையா, ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் கூட. வணக்கம், யாரை இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ, வணக்கங்க.
1: சொல்லுங்க.
4: திருப்பூர் மாவட்டம் முடுக்கலப்பேட்டை இருந்து பேசுறேங்க.
1: ஆஹா,
0: நீங்க பேசுங்க, பட் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு பேசுங்க.
4: வெளியே போயிருங்க.
0: வெரி குட்,
1: வேகமாக
0: வெளிநடப்பு செய்கிறீர்கள், சொல்லுங்க.
4: அதாவதுங்க, நம்ம நின்னுட்டு இருப்போம், நமக்கு முன்னாடி நிக்கிறவரு செல்லு போன் பேசிட்டே இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா சிக்னல் போட்டுருவாங்க, இந்த செல் போன் அவர் பேசுறது நிறுத்த மாட்டாரு. அப்ப நமக்கு பெரிய எரிச்சலாகவும் இருக்கும், கோபமாகவும் இருக்கும்.
1: சரிங்க, அவங்க அப்படியே வந்து செல்போன்ல பேசிட்டே இருக்கும்.

0: கூட சேர்ந்து ஃபைனும் போடுவாங்க இல்லங்க சிவா?
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா.
1: ஏன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து அதை பண்ணக்கூடாது. நம்ம பண்ற விஷயம் இன்னும் ரெண்டு பேரும் வந்து சஃபர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதை பண்ணக்கூடாது.
0: நிச்சயமா. இவ்வளவு நேரம் டீ கிடைக்கல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா நிறைய நேர்கள் வந்து பேசினாங்க, பகிர்ந்து
1: ரொம்ப ஒரு அக்கறையா பேசினாங்க, நிறைய விஷயங்களை யோசிக்கிறாங்க நம்முடைய மக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தான்.
0: அப்கோர்ஸ். ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, அந்த 90 செகண்ட்ஸ்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த சிக்னலையே பார்த்து ரசிக்கலாம். இப்பெல்லாம் நமக்காக இந்த ஹார்ட் ஷேப்லாம் கொடுத்துருக்காங்க, அங்க நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும், நிறைய மரம் அசைஞ்சிட்டு இருக்கும், நிறைய குழந்தைங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க, இப்படி நிறைய விஷயம் இருக்கும். இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா காருக்கு பின்னாடி பேபி ஆன் போர்டு அப்படின்னு எல்லாம் போட்டிருப்பாங்க, கியூட்டா இருக்கும். அந்த குழந்தைங்களோட
1: பேரை இருக்கும்,
0: நிறைய பொம்மைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி சிக்னல் அப்படின்றது வந்து நம்ம பொறுமை காக்கணும், சிக்னல்ல சிக்னலை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சிக்னல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நிச்சயமா நம்மளுடைய மக்களும் நாமளும்
1: சிக்னலையும் சிக்னல் பத்தியான சிந்தனையும் யோசிப்போம். ஏன்னா மத்த எல்லாருடைய கவனத்தையும் கேர் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான். எஸ், இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை அன்போடு மக்களிடம் பேசின எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லி நிகழ்ச்சியில் விடைபெறுகிறோம். நான் சிவா, அந்த பக்கம்
0: லக்ஷ்மி தேவி. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். FM Rainbow 103 கோயம்புத்தூர்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறு திரு விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். ராணுவம் பொதுமக்களுக்கு இடையான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தளர் ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தள ராணுவத்தில் 44,000 மேற்பட்ட வீரர்கள் பணியாற்றுவதாக கூறினார். கேரளா மற்றும் அசாம் மழை வெள்ளம், ஒடிசா புயல் உள்ளிட்ட பேரிடர்களின் போது இந்த வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதாக அமைச்சர் பாராட்டினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகளை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 1994 விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் மகா கும்பம் போன்ற திருவிழா காலங்களில் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான

0: பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகல் கூறினார். நாட்டில் 17,000 மேற்பட்ட காவல் நிலையங்கள் குற்றவியல் தடுப்பு கண்காணிப்பு செயலியை பயன்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் கடந்த 2024 ஜனவரி 1 வரை நாட்டில் 18,284 காவல் நிலையங்கள் இருப்பதாக கூறியுள்ளது. இதில் ஊரக, நகர்ப்புற மகளிர், சைபர் உள்ளிட்ட சிறப்பு காவல் நிலையங்களும் அடங்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக செலவினங்களுக்காக 54,000 கோடி ரூபாய் தொகுப்பு நிதியிலிருந்து எடுப்பதற்கான ஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கடந்த 2023 மார்ச் 31 வரையிலான அதிக செலவினங்களுக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ரயில்வே அமைச்சகத்தில் 196 கோடி ரூபாயும் கடன் திருப்பி செலுத்துவதற்காக 53,871 கோடி ரூபாயும் செலவினங்களை திருப்பி செலுத்த இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரின் ஊதியம் வழங்க 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் கடன்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இம்மசோதாவை ஆதரித்து பேசிய தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணா, அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் உலகிலேயே மிக சிறந்த பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கணினி முறையில் நீட் நுழைவுத் தேர்வை நடத்துவது குறித்து மருத்துவர் சங்கம் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா, அலோக் ஆராதே அடங்கிய அமர்வு விசாரணையை வரும் 19 தேதிக்கு ஒத்திவைத்தது. முன்னதாக நீட் நுழைவுத் தேர்வை கணினி முறையில் நடத்த தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியிருந்தது. இது தொடர்பாக கூறிய மருத்துவர் சங்கத்தின் வழக்கறிஞர் தான்வி துபேயை கணினி அடிப்படையில் நீட் தேர்வை நடத்துவது குறித்து முன்கூட்டியே மாணவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பம்பா, பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆலப்புழா மாவட்டம் குட்டநாடு பகுதியில் மழை வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டேராடூன், சமோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 150 மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை செயலர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். ஹரித்வார், உத்தர்காசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் கனமழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சி, தன்பாத் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேட்புமனு தாக்கல் வரும் 13ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 18ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சகாபுதீன் கடந்த ஜூலை 24ஆம் தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து

0: அங்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது. பல்கலைக்கழகங்களுக்கிடையான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் டகாக்ஸை வென்றார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் போரியோசுக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணபிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் சே யாங் ஷின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20-ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கிடையான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: என்றும் நீங்கள் நேரம் 7:25.
2: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூர். உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். மஞ்சள் விலையானது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 18,255 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,252 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,789 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,669 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 18,256 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,699 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,857 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,469 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,739 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 15,025 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,999 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 14,565 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்து திருப்பூர் விற்பனை குழு முதுநிலை செயலாளரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மின்னணு தேசிய வேளாண் சந்தை இ நாம் இன்று நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் தேங்காய் கொப்பரை முதல் தரம் கிலோ ஒன்றிற்கு 180 ரூபாய் முதல் 140 ரூபாய் வரையும், தரம் 2 கிலோ ஒன்றிற்கு 139 ரூபாய் முதல் 90.99 வரையும் இ நாம் இணையதளத்தில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு ஏலம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு விற்பனை கூட கண்காணிப்பாளர் அலைபேசி எண் 9443962834 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29°C முதல் 32°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20°C முதல் 21°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-16 km வேகத்தில் பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாய பெருமக்களின் பயன்பாட்டிற்காக ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இந்த ஆடி மாதம் நடைபெறவுள்ள அருள்மிகு குருநாதசாமி தேர் திருவிழாவினை ஒட்டி நடைபெறும் மாபெரும் குதிரை மற்றும் கால்நடை சந்தையின் சிறப்பு நிகழ்வாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலை

பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு மாபெரும் கால்நடை கண்காட்சி மற்றும் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி வரும் 10/8/2026 முதல் 12/8/2026 வரை அந்தியூர் வனக்கோயில் அருகிலுள்ள பல்கலைக்கழக வளாகமான பர்கூர் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தீவன புல் பண்ணையில் நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9865016174, மற்றொரு எண் 9597.

8650116174 மற்றொரு எண் 9597640086. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.

இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் பல அடுக்கு விவசாய முறை குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களது அனுபவ கருத்துக்கள் இடம்பெறுகிறது.

0: அண்மையில் கோயம்புத்தூர் கொடிஷியாவில் நடைபெற்ற உழவே தலை 8.0 கருத்தரங்கில் கலந்து கொண்டு தென்னையில் பல அடுக்கு விவசாயத்தின் மூலம் மண்ணின் வளத்தை அங்கக கரிமத்தை எப்படி அதிகப்படுத்தலாம் என்பது பற்றி ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்கள் தமது அனுபவ கருத்துக்களை எடுத்துரைத்தார்.
1: எல்லாருக்கும் வணக்கம்ங்க. உழவே தலை என்ன வேணும் இந்த உலகத்துக்கு அப்படிங்கிறது வந்து ரெண்டு வார்த்தையில் அழகாக அவர் தலைப்பாக வச்சுருக்காங்க. பொதுவாக விவசாயம்னாலே நஷ்டமான தொழில், அது சில டைம் லாபமாக இருக்கும், அதிக நேரம் நஷ்டமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இடுபொருள் செலவு வந்து அதிகமாகி போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சரியான வேலை கிடைக்கிறதில்ல, பல்வேறு காரணங்களால் அந்த வேலை கிடைக்கிறதுங்கிறது மாறி மாறி இருந்துகிட்டே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நோய் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக விவசாயிக்கு இருந்துகிட்டே இருக்குது. இவ்வளோ ரிஸ்க்கான தொழில் உலகத்திலே இல்லை. ஆனால் இவ்வளோ ரிஸ்க்கு எடுத்து ஒரு விவசாயி வந்து இந்த ஒரு 140 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா பெரிய விஷயமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் எங்களோட விவசாயம் முழுசாக அப்படிதான் இருந்தது. 2006 2009 வரைக்கும் இருந்தது. இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று இருக்குமா? நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், லாபகரமாக தான் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ வரைக்குமே. அது எப்பயுமே நஷ்டமானதே இல்லை 2006 பார்த்துட்டா. ஆனால் 2006 அந்த விவசாயங்கிறது 3 தொடர்ந்து வந்து லாஸில் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பிஸ்னஸ் வந்து இல்லை தொடர்ந்து நம்ம நஷ்டத்தில் பண்ண முடியுங்களாங்க, உடனே அடுத்த பிஸ்னஸ்க்கு நாம் போயிடுவோம். ஆனால் நான் வந்து ஒரு சேலஞ்சிங்காக அதை எடுத்துகிட்டு ஏதாவது பண்ண முடியுமா, ஏன்னா இன்னொரு பிஸ்னஸ் நமக்கு சப்போர்ட் இருக்கிறனால ஒரு ரிஸ்க் எடுக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எனக்கு நம்மால் வரையாமல மதிப்பு மரியாதை, அவங்களோட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய நம்மளோட இந்தியாவில் நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க, மாசன் அபுகோ குமாரி, சுபாஷ் பாலகர்ஜி, தபோல்கர், அந்த மாதிரி நிறைய இயற்கை விஞ்ஞானிகள் இருக்காங்க. இதெல்லாம் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? நிறைய புக்ஸு படித்து பார்க்கும்போது அந்த புக்ஸு பிரமாதமாக இருந்துச்சு, எல்லாமே ப்ராக்டிக்கலாக சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதை கொண்டு போய் மண்ணில் ஃபிட் பண்ணும்போது ஃபிட் பண்ண முடியல. மண்ணுக்கும் அதுக்கும் அந்த அறிவியல் வித்தியாசம் இருக்கிறத உணர முடிஞ்சுது. ஸோ முதல் முறையாக அந்த ஒரு தடுமாற்றம் பெருசாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஈஷாலேருந்து ஒரு டீம் வந்திருந்தாங்க, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணேன். எப்படி நம்பிக்கை வந்ததுன்னா அதில் கிட்டத்தட்ட நம்மால் வரையாக கூட நான் அவரோட ட்ராவல் பண்ணும்போதே எனக்கு முன்னாடி ஒரு 10-15 அதற்கூட இருந்த ஒரு ஃபேமிலி அதில் இருந்தாங்க. அதேமாரி தபோல்கர் கான்செப்டில் ஒர்க் பண்ணவங்க, இந்த மாதிரி எல்லாரு கூட இருந்த ஒரு கூட்டமைப்பு அதில் இருந்தாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அவங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இது ஒரு மாடலாக டெவலப் பண்ண முடியும், கண்டிப்பாக ஒரு லாபகரமான விவசாயத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. கண்டிப்பாக எனக்கும் நம்பிக்கை இல்லை, 100% நம்பிக்கை இல்லை. என்னென்னா நான் 3 பார்த்ததில் ஒரு தென்னமரத்திலிருந்து ஒரு 100-110 காய் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. அப்போ வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 அந்த மாதிரி இருந்தது.

இருக்குது ஒரு தேங்காயோட ரேட்டு. ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு ஏவரேஜாக வருஷத்துக்கு ஒரு 100 காய் போட்டோம்னாலும் 350 ரூபா நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த செலவு முட்டுவலி செலவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த களை எடுக்கிறது, வட்டப்பாத்தி எடுக்கிறது, 2 தடவை குப்மன் கொடுக்கறது, பூடு விடுங்கிறது, இதெல்லாம் போட்டோம்னா அப்போவே வந்து 500 ரூபா வந்துச்சுங்க. எவ்வளோ லாபங்க? 150 ரூபா மைனஸுங்க. இப்படி இருக்கிறத வந்து மாற்றணும் அப்படின்னா என்னன்னா, அவங்க சொன்னது வந்து மல்டி கிராப் மல்டி டயர் அப்படிங்கிறத சொன்னாங்க. இது வந்து புதுசாக இருந்தது. ஒரு டிசைன் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். எப்படின்னா தென்னைக்குள்ளே பல பயிர் பல அடுக்கு முறையில் சாகுபடி பண்ணணும். அந்த டிசைனில் வந்து 14 வகையான கிராப் வந்து உள்ளே கொண்டு வந்தோம். ஃபியூ கிராப்ஸ் வந்து பூமிக்கு கீழே வர்ற மாதிரி இருக்கிற கிராப்ஸ், அந்த கிராப்ஸ் வந்து மஞ்சள் சேனக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி வந்து பூமிக்கு கீழே வர்ற மாதிரி கிராப்ஸ் டிசைன் பண்ணோம். இது இல்லாமல் வந்து மீதி எல்லாமே மேலே இருக்கிற கிராப்ஸ். ஸோ எப்படி டிசைன் அப்படின்னா 5i கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன். 5i அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஐ வந்து இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷனில் வந்து மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணணும், தண்ணீரை டெஸ்ட் பண்ணணும், நம்மளோட அந்த பூமி அமைப்பை வந்து ஒரு கான்டூர் சர்வே பண்ணணும். இந்த 3க்கும் விவசாயிக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் நினச்சேன். என்னோடய தோட்டத்தில் இருக்கிற மண் எனக்கு பார்த்து தெரியாதா, அது என்ன செஞ்சர்லையாக இருக்குது, அதில் தென்னை மரம் நல்லா வரும்னு தெரியுது, இது பார்த்தாலே தெரியுது, தண்ணி குடிச்சு பார்த்தா உப்பா என்னங்கிறது தெரிஞ்சு போயிடுது, நல்லா தான் இருக்குது. அப்புறம் காண்டூர் என்ன போய் காண்டூர், நம்ம மழை வெஞ்சா எங்கே தண்ணி போகுதுன்னு தெரியும், வரப்பு கட்டுறது எல்லாமே நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி நாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த சாயில் டெஸ்ட்டுங்கிறது ஏதோ இருந்தது, அந்த லிஸ்ட்டில் என்னென்னமோ பேர் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி வாட்டர் டெஸ்ட் பார்க்கும்போது அதோடய ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி காண்டூர் அமைப்பு பார்க்கும்போது என்னோடய பூமி வந்து கிளசரிவுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கிளசரிவுலையும் சில இடங்களில் வடசரிவாக இருக்குது, சில இடங்களில் தென்சரிவாக இருக்குது, சில இடங்களில் சமமாக இருக்குது. இந்த காண்டூர் மேப் ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு பின்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. இந்த மூணும் சேர்ந்தது தான் வந்து இன்வெஸ்டிகேஷன், அதுதான் ஃபஸ்ட்டு ஐ. 4 தென்னை இருக்குது. 4 தென்னை ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடியிலிருந்து 27 அடி வரைக்கும் இருக்குங்க. இந்த ஸ்பேசிங்கில் வந்து உள்ளே நாம் வந்து ஒரு இரிகேஷன் அமைப்பு உருவாக்கணும். தென்னைக்கு உள்ள வந்து ஒரு வட்டப்பாத்தி அமைப்பில் தான் நாம் இரிகேஷன் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு தென்னைக்கு குறைஞ்சது வந்து ஒரு 150 லிட்டர் நாம் கொடுக்குறோம்ங்க. ஸோ 4 தென்னைக்கு வந்து 600 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு இரிகேஷன் சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், எல்நினோ என்னென்னமோ புதுசு புதுசாக பேர் வந்து விவசாயிக்கு புரியாத பேராக வருது. அது வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பசிபிக் ரீஜனில் ஃபார்ம் ஆகுது. நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேயோ இல்லை கீழே மன்னார் வளைகுடாவிலேயோ ஃபார்ம் ஆகிறது இல்லாமல் பசிபிக் ரீஜனில் ஃபார்ம் ஆகிறது வந்து கோயம்புத்தூரில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற வேட்டக்காரம்பூரில் இருக்கிற விவசாயத்தை பாதிக்குதுன்னா உலக அளவில் வந்து அந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்குது. அந்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது இந்த முறை மாறும்போதே தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அது மினிமம் வாட்டர் இருந்துச்சு. அந்த மினிமம் வாட்டருக்கு உண்டான டிசைன் தான் இந்த டிசைன். நம்மால் வரைய சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ஒன்றுமே புரியல. கிளைமேட் சேஞ்சாவது நமக்கு வர்றதாவது, நாம் வந்து மாதம் மும்மாரி பெஞ்ச நாட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம், மாதம் மும்மாரி மழை இல்லைனாலும் அட்லீஸ்ட் தேவையான மழை பொழியும், எங்கள் பகுதியில் வந்து சிறப்பான மழை எப்பயுமே இருக்கும், வடகிழக்கு பருவமழையும் இருக்குது, தென்மேற்கு பருவமழை இருக்குது, சர்ப்ளஸ் வாட்டர் இருக்குதுன்னு சிறப்பான ஒரு அகங்காரம் இருந்தது. ஆனால் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி இருக்குது இன்றைக்கி பார்த்தோம்னா, எப்போவாது மழை பெய்யுது, இல்லை பெஞ்சதுன்னா அதிகமாக பெய்யுது, இல்லைன்னா வறட்சி. ஆனால் 900 mm நீங்கள் ஆவரேஜ் தமிழ்நாட்டுக்குண்டானது வந்து 900 mm பெஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபீல்டில் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. நம்ம முன்னோர்கள் பண்ணுறது ஃப்ளட் இரிகேஷன், அதாவது காடகமாக தண்ணி பாய்ப்பாங்க, ஒரு தண்ணி பாய்ப்பாங்க, ஒரு 10-15 நாள் கழித்து இன்னொரு தண்ணி பாய்ப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன தமிழில் சொல்லுவாங்கன்னா காய்ச்சல் பாய்ச்சல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காய்ச்சல் பாய்ச்சல் அமைப்பு எந்த மாதிரி இருந்ததுன்னா, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, இதை கவனித்து பாருங்கள். காய்ச்சல் பாய்ச்சல்ங்கிறது எப்பயுமே குளத்துக்கிட்ட நம்ம பூமி இருந்தாலும் சரி, இல்லை கரவழியில் இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, தண்ணி எப்பயுமே நாம் நிறுத்தலை. காய்ச்சல் பாய்ச்சல்ங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா அந்த சாயில் மாய்ச்சரை தான் மெயின்டைன் பண்ணோம். ரொம்ப முக்கியமான டெக்னிக்கல் வேர்டு அது, சாயில் மாய்ச்சரை தான் நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கிறோம். தண்ணி இருக்குதுன்னு நம்ம அதை வந்து எப்பயுமே வெட்டாக வைக்கல. இந்த சாயில் மாய்ச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காய்ச்சல் பாய்ச்சல் கொடுத்த மாதிரி இப்போ இருக்கிற சிஸ்டமில் இப்போ இருக்கிற வாட்டர் குவான்டிட்டியில் கொடுக்க முடியுமானா, முடியாது. ஸோ அதுக்கு ஒரு மாற்று தான் வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். இந்த 4 தென்னைக்கு நடுவில் வந்து ஒரு ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் எப்படி உருவாக்கியிருக்கிறோம்னா, எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷனில் வந்து ஈக்குவல் ஸ்பேசிங், அதாவது 5 ஈக்குவல் ஸ்பேசிங்கில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் நம்ம ஃபார்ம் பண்ணோம். அந்த 5 ஈக்குவல் ஸ்பேசிங் எப்படி கிடைக்குதுன்னா 25 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. 5 × 5 = 25 பாயிண்ட்ஸ். ஸோ 25 பாயிண்ட்ஸில் வந்து 8 லிட்டர்ஸ் பர் ஹவர் வந்து ஒரு எமிட்டர் வந்து அந்த இடத்துல தண்ணி விழுகிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறோம். ஸோ 200 லிட்டர்ஸ் பர் ஹவர் வந்து 4 தென்னைக்கு நடுவில் விழுகுதுங்க. ஒரு தென்னைக்கே வந்து நம்ம 150 லிட்டர் கொடுத்தோம், ஆனால் 4 தென்னைக்கு சேர்ந்து ஒரு 200

0: ஒரு லிட்டர் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ 2 hours கொடுத்தோம்னாலும் 400 liters தான் தண்ணி நமக்கு அங்கே தேவைப்படுது. 2 hours தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா சாயில் ஏகமாக வெட்டாகும், அது கேப்பலரி ஆக்ஷனில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். தந்துகி கவர்ச்சி மூலமாக விழுகிற பாயிண்ட்லேருந்து தண்ணீர் வந்து நீர் பரவல் மூலமாக மண் ஏகமாக பரவுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 4 தண்ணிக்கு நடுவில் எல்லா பக்கமே ஒரு ஈரப்பதம் கிடைக்குது. இந்த ஈரப்பதம் கிடைக்கும்போது உள்ளே இன்டர் கிராப் பண்ணலாம். ஸோ 2வது I வந்து இரிகேஷன் சிஸ்டம். ஸோ அந்த இரிகேஷன் சிஸ்டத்தை வந்து சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா 4 தண்ணிக்கு நடுவில் ஒரு ஈரம் எல்லா பக்கம் கிடைக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இன்டர் கிராப். இந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளே 4 தண்ணிக்கு நடுவில் ஒரு ஜாதிக்காய் வச்சுருக்கோம். ஜாதிக்காய் அப்படிங்கிறது வந்து ஒரு டான்சிங் ஷேடோவில் வர்றது. ஸோ அதுக்கு வந்து அதிகமான வெயில் இருக்கக்கூடாது, அதிகமான நிழலும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அந்த ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ கேண்டில்ஸுங்கிறது சொல்லுவாங்க. ஜாதிக்காய்க்கு டயகனலாக ஒரு 4 banana தேவைப்படுதுங்க. ஸோ அந்த வெயில் பட்டுமடாமல் இருக்கிறதுக்கு 4 banana. ஸோ அது போக இன்பிட்வீன் 2 coconuts கிளமேல் தென்னை லைனில் வந்து ஒரு டிம்பர் வேல்யூ ட்ரீ வந்து நடுவில் வந்து கொடுக்குறோம். இது இல்லாமல் எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்குதோ அந்தந்த விவசாய பூமிக்கு தகுந்தபடி எங்களோட விவசாய பூமியில் பார்க்க வச்சுருக்கிறோம். கருகாப்பில் மஞ்சள், சேனக்கிழங்கு, இது எல்லாமே ஃப்ரூட் வேல்யூ ட்ரீஸு, இது எல்லாமே வச்சுருக்குறோம். இது எல்லாம் தாண்டி வந்து அந்த டிம்பர் வேல்யூ ட்ரீஸில் ஒரு 3 வருஷம் கழித்து பெப்பர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். பைனாப்பிள் அந்த மாதிரி எல்லாமே உள்ளே இருக்குதுங்க. திப்பிலி கொண்டு வந்திருக்கிறோம். இது எல்லாமே உள்ளே வந்து ஒரு டிசைன் பண்ணி நம்ம கொண்டு வந்துட முடியும். முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த தென்னையோட ஸ்பேசிங், அதுக்குள்ளே வர சன்லைட்டு, அந்த சன்லைட்டை எடுத்துக்கிற கிராப்ஸ். ஒவ்வொரு கிராப்புக்கு வந்து 100% சன்லைட் வேணும், சிலதுக்கு வந்து ஒரு 50% இருந்தால் போதும், சிலதுக்கு வந்து கம்மியாக இருந்தால் கூட போதுங்க. அந்த மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். யார் டிசைன் கொடுப்பா அப்படின்னு பார்த்தா அந்தந்த விவசாயியே பண்ணலாம். இவ்வளோதான் 2 விஷயம். ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பேசிங், அதில் வர சன்லைட்டு, இருக்கிற ஈரப்பதம், அதுக்கு தகுந்தபடி ஃபார்மிங் வந்து நாம் டிசைன் பண்ணிக்க முடியும்.
1: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103.3 ஏறும் ஊரும் நிகழ்ச்சி. இதில் ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களது அனுபவ கருத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: ஸோ இந்த மாதிரி எல்லா டிசைன் பண்ணிட்டா எல்லா கிராப் உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தது நமக்கு இருக்கிற தலையாய பிரச்சனை வந்து என்னன்னா இன்புட்டுங்க. தண்ணீர் வந்து ஓரளவுக்கு ஒரு 600 லிட்டருக்கு பதிலாக 400 லிட்டர்லேயே இத்தனை கிராப் நம்ம கொண்டு வந்துட முடியுங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவ்வளவுக்கும் நம்ம எப்படி உரம் கொடுக்கறது, எப்படி போய் ஒவ்வொன்றுக்குமே கொத்தி கொத்தி கொடுக்குறதா, ஒவ்வொரு மஞ்சளுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தான் நம்ம 25 emitters வச்சுருக்கோம். அந்த 25 emitters வந்து நாட்டு மாட்டு பசு வந்து 30 ஏக்கராக்கு தேவையான அளவுக்கு அதோட சாண மூத்திரம் வந்து அதுக்கிட்ட இருக்குது. அந்த சாண மூத்திரத்தை வந்து நல்லா கரைச்சி ஒரு 100-110 micrograms இருக்கிற ஷீட்டில் வந்து வடிகட்டி, வடிகட்டினோம்னாலே ஒரு கரும்பு பால் மாதிரி வரும். அதையே வந்து இரிகேஷன் சிஸ்டமில், வெஞ்சூரி சிஸ்டமில் வந்து அதைய பம்ப் பண்ணி கொடுத்தோம்னா சத்து எங்கே விழுகுங்க, காடேகமாக விழுகும். எப்பப்பெல்லாம் விழுகும், எப்பப்பெல்லாம் இரிகேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் காடேகமாக விழுகும். நாட்டு மாட்டு சாணம் மூத்திர தொடர்ந்து விழுந்தால் என்ன ஆகுங்க, நாட்டு மாட்டு சாணத்தில் பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வளமான மண்ணை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரணும். இப்போது மேக்ஸிமம் 8 இயர்ஸ் நம்மளோட விவசாய முறை வந்து தலைகளாக மாறி இருக்குது. எப்படின்னா நம்மளோட அமைப்பு எந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா உலகத்தில் 365 நாளும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரே இடம் வந்து தென்னிந்திய பகுதிகள் தான். எதனாலன்னா இங்கே தான் சன்லைட் இருக்குது, இதமான கிளைமேட் இருக்குது, தேவையான மழைப்பொழிவு இருக்குது. ஆனால் அதுலேயும் வந்து சிறப்பான மண் அமைப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எதனால் தமிழ்நாட்டில் இருக்குன்னா தக்காண பீடபூமியோட வடிநில பகுதி வந்து தமிழ்நாட்டில் தான் முடியுது. அந்த ஃபெர்டைல் சாயில் வந்து நம்ம ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாயில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா அப்போ ஒரு ஆர்கானிக் கார்பன் ஒரு டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமாக தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக 2-3 இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட ஏவரேஜ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 0.5 கீழே இருக்குது. அகில இந்திய லெவலில் 0.2 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த மண் வளம் எப்படி இப்படி ஆச்சு, ஏதோ ஒரு தவறான விவசாய முறை நம்ம மேலே புகுத்தப்பட்டுச்சு. நாம் வந்து 3rd உலக நாடுகள் அப்படின்னு ஒரு சுதந்திரத்தப்போ வந்து வறுமை மக்கள்கிட்ட இருந்துச்சு, பசி பட்டினி எல்லாமே இருந்துச்சு. யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடிய மனநிலையில் நாம் இருந்தோம். ஏதோ வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, நாம் போட்டோம், அது கொஞ்சம் நல்லா வந்துச்சு, அதை அடாப்ட் பண்ணோம், நல்லா வந்துச்சு, குவான்டிட்டி அதிகமாக வந்துச்சு அப்படிங்கிறத நோக்கம். ஆனால் மண் வளம் கெடுறதுங்கிறது நம்ம யாருமே கவனிக்கல. இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து பார்த்துட்டு சொல்லுது மண் வளம் கீழே போயிடுச்சு, இந்த மாதிரி போயிடுச்சுங்கிறத வந்து விஞ்ஞானம் சொல்லும்போது தான் நம்ம அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். எப்படி தெரிஞ்சதுன்னா இந்தியாவில் லீடிங் இன்ஸ்டியூட்டில் வந்து அவர் தலைமை விஞ்ஞானி, அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா 1 கிலோ யூரியா வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி போடும்போது 50 கிலோ கோதுமை வந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணோம்.

ஒரு கிலோ யூரியா போட்டோம்னா 5 கிலோ கோதுமை தான் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி மண் வளம் இப்படி போயிடுச்சுன்னு ஒரு சயின்டிஸ்ட் ஓப்பன் மீட்டிங்ல பேசுறாங்க. ஸோ இப்படி ஒரு சீரழிவு போயிட்டு இருக்கிறதுக்கு வந்து அதை மாத்தறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த இன்புட் அப்படிங்கிறது வந்து பழையபடி இந்த 70-80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சாயில நாம கொண்டு வர முடியும். ஏன்னா 1000 வருஷமா இந்த கலாச்சாரத்தில் வந்து விவசாயம் தான் பிரதானமாக இருந்தது. இதை பழையபடி கொண்டு வர்றதுக்கு வந்து நாட்டு மாட்டு சாணம் மூத்தருங்கிறது நாம் தொடர்ந்து இந்த சாயில அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் வந்து அதிகமாயிட்டே போகுது. அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகும் போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆர் ரீடைன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் உருவாக்கணும் அப்படின்னா ஒரு மைக்ரோ கிளைமேட் வேணும். ஒரு மைக்ரோ கிளைமேட் இருந்தால் தான் மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மைக்ரோ கிளைமேட் மெயின்டைன் ஆகிறது எப்படின்னா, நம்ம சொன்ன அந்த 14 வகையான பயிர்கள் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். நீங்கள் மேலே வந்து ஏரியல் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களோட தோட்டத்தில் மண் தெரியக்கூடாது, ஏதோ ஒரு செடி தான் தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மேலேருந்து சன்லைட் வந்து எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு பூமி மேலே படாது. ஸோ அப்படி படலைன்னா வாட்டர் எவாப்பரேஷன் ஸ்டாப் ஆயிடுது, மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகிக்குது. இது எல்லாமே இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. இதை தான் வந்து ஆங்கிலத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 5-layer model அந்த மாதிரி சொல்கிறாங்க. 5-layer model அப்படிங்கிறது காமனாக எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் எங்களோட தோட்டத்தில் அது 7-layer model இருக்குது. ஸோ இந்த ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கிட்டோம்னா அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகுது, அதே நேரத்தில் சாயலில் ஆர்கானிக் கார்பன் வந்து அதிகமாகி போகுது. எங்களோட தோட்டத்தில் நான் முதல்ல சொன்ன இல்லைங்களா அந்த ஃபஸ்ட் ஐயில் வந்து சாயில் டெஸ்ட் பண்ணும்போது ஆர்கானிக் கார்பன் வந்து 0.52 அப்படிங்கிறது இருந்தது. விவசாயம் ஆரம்பித்து 7 வருஷத்துக்கு ஆர்கானிக் கார்பன்னா என்னன்னே தெரியாது. அதில் இருக்கிற அந்த ரிசல்ட்டை வந்து பார்க்குறதே இல்லை. எனக்கு தேவையானது நான் தோட்டத்துக்குள்ள போனேன்னா தென்னமரத்தை தான் பார்ப்பேன். நான் இது கீழே பார்க்குறேன், தேங்காய் அதிகமாக இருக்குதா, காய் பெருசாக இருக்குதா, வெயிட் அதிகமாக இருக்குதா, இதை இயல்பாக எல்லா விவசாயிக்கும் அதை வேணும், அதை பார்ப்பாங்க. சாயில் யார் பார்க்க போகிறோம், நான் அதை இதை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த பரிசோதனைகள் தொடர்ந்து எவ்ரி இயர் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது 7வது வருட முடிவில் வந்து அந்த பரிசோதனை 1.56 போச்சு. 0.5 to 1.56 போனதுக்கப்புறம் ஒரு விவசாயிக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிது, முதல் வருடத்துலேயே எங்களுக்கு வாழையிலேருந்து இன்கம் கிடைச்சிது. அதாவது விவசாயத்துக்கு ஃபெயிலியர் இருக்கும் மோனோகல்ச்சர் தான் மெயின் காரணம். இதை வந்து மல்டிக்ராப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கோகனட்லேருந்து வந்த இன்கம், அதுக்கப்புறம் பனானாலேருந்து வந்த இன்கம், படிப்படியாக அதே வருஷத்தில் மஞ்சள் சேனக்கிழங்கு இதெல்லாம் இன்கம் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு 4 இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இன்கம்லேருந்து 4 இன்கம் வரும்போதே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்களா ஃபார்மிங். அதுக்கப்புறம் 5 வருஷத்தில் வந்து ஜாதிக்காயிலேருந்து இன்கம், 6வது வருஷத்துலேருந்து பெப்பர்லேருந்து இன்கம். ஸோ படிப்படியாக எல்லாத்துலேருந்து இன்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோடதுல வந்து ஒரு 30,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு மினிமம் மார்ஜின், அதாவது ஒரு லாபம், ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. மல்டி இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் 7வது வருடத்தில் என்னோட இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 மடங்கு அதிகமாயிடுச்சு. ஸோ ஒரு விவசாயங்கிறது நஷ்டமான தொழிலாக இருந்து 7வது வருடத்தில் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து லாபகரமான தொழிலாக மாறிடுச்சு. நஷ்டத்துக்கு அங்கே வழியே இல்லை. ஸோ இந்த மாதிரி மாறி வரும்போது இந்த ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது, 0.5 to 1 ஆகிறக்கே வந்து கிட்டத்தட்ட 70-80 வருஷம் ஆகுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்படி ஸ்பீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறது இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு, இந்த குளோபல் வார்மிங்க்கு முக்கியமானதாக நான் பார்க்கறது என்னென்னா, இனி விவசாயம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம நாட்டில் பண்ண முடியும். இந்த உண்மை தெரியறதுக்கு இன்றைக்கும் தெரியலாம், என்றைக்காவது ஒரு நாள் தெரியலாம். இன்றைக்கே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எல்லாம் தப்பிச்சுக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் தெரியும் போது மறுபடியும் இன்னும் நம்ம நிறைய ஒர்க் பண்ண தேவையிருக்கும். என்ன அந்த உண்மை அப்படின்னா, மல்டி கிராப் மல்டி டயருங்கிறது காமன், எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. ஐயா நம்மால்வாயிலிருந்து எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. ஐயாவும் நிறைய இந்த அடுத்தது சொல்ல போகிறதையும் பேசியிருக்காங்க. மல்டி கிராப் மல்டி டயர் ப்ளஸ் வந்து ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர் தான் இனி வந்து நம்மளை நிலைநிறுத்தும். இந்த குளோபல் வார்மிங்லேருந்து எல்லாத்துலேருந்து தப்பிக்கணும்னா ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர் நம்ம கொண்டு வந்தாக வேண்டிய கட்டாயமான கால சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். எதனாலனா அந்த ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர் நான் வந்து கோகனட்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் எவ்ரி இயர் ப்ரூன் பண்ணி அந்த ட்ரீலேருந்து வர லீவ்ஸ் எல்லாத்தையுமே மண்ணுக்கு நாங்கள் கொடுத்தோம். ஸோ இலதலை மூடாக்க அமைப்பு மற்ற பயிர்கள்லேருந்து உள்ளே நாங்கள் கொடுத்துருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ட்ரென்ச் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அந்த ட்ரென்ச் வந்து பெர்பெண்டிகுலர் டு த ரெயின் வாட்டர் ஃப்ளோ, அதில் வந்து எல்லாம் போட்டிருந்தாலும் இந்த மரப்பயிர்கள் மூலமாக கிடைக்கிற இலதலை கழிவுகள் வந்து அது கூட ஏடாகும் போது தான் ஆர்கானிக் கார்பன் ஸ்பீடாக அதிகமாகுது. இல்லைனா மறுபடியும் நாம் பண்ண தப்புக்கு 2 மடங்கு நாம் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து மாத்திரக்கு ஒரே விஞ்ஞானபூர்வமான வழி வந்து ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர்னால தான் எங்களது வந்து படிப்படியாக அந்த ஆர்கானிக் கார்பன் வந்து சீக்கிரம் அதிகமாச்சு. விவசாயம் வந்து எப்படி ஆயிருக்குன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் 18வது வருடத்தில் இருக்கோம். 18வது வருடத்தில் வந்து இப்போ எந்த விதமான இடுபொருள் கொடுக்கறது இல்லைங்க. ஈவன் மாட்டு சாணம் மூத்திரம் கூட கொடுக்கறதில்ல. 2வது வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா
10 times 1 மடங்கு தண்ணீர் இருந்தாலே

போதும். மழை பெஞ்சதுன்னா 2 மாதத்துக்கு தண்ணி விட வேண்டியதில்லை. அதாவது நமக்கு இன்னொரு சேலஞ்ச் என்னென்னு பார்த்தோம்னா லேபர்ஸ் வந்து நிறைய வேணும். என்னோடது மொத்தமாக 36 ஏக்கருங்க, 4 ஏக்கர் வந்து வயல் பண்ணிகிட்ருக்கேன். இத்தனைக்கு சேர்ந்து ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேருக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் ஒர்க். ஸோ வேறு எந்த வேலையும் கிடையாது. ஒரு தோட்டத்தில் வந்து மாடே இல்லைங்க, இன்னொரு ஃபார்மில் தான் மாடு வச்சுருக்கோம். அந்த மாடும் வந்து மாடு வேணுங்கிறக்காண்டி வச்சுருக்கோம். ஸோ இது எதனால் சாத்தியமாச்சுன்னா இந்த 18 வருஷத்தில் தொடர்ந்து இந்த ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் மூலமாக தொடர்ந்து இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. அந்த டாப் சாயிலில் வந்து இலதலை கழிவுகள் தொடர்ந்து விழுந்துட்டுருக்குது, மாட்டோட சாணம் மூத்திரம் தொடர்ந்து விழுந்துட்டுருக்கு. இது இல்லாமல் வந்து ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சரோட அந்த மரப்பயிர்களோட இலதலை கழிவுகள் விழுகுது. இந்த 3 காம்பினேஷன் சேரும்போது மக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக ஃபார்ம் ஆகுது. எப்படி இருக்குன்னா எங்களோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து சும்மா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இந்த நல்ல வெயில் காலத்தில் உள்ளே நடந்தீங்கன்னா ஒரு 3-5 மெத்தமேலே நடந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இயல்பாக இயற்கையாக உருவாயிருச்சு. அந்த அமைப்பு உருவாகிறதுனால என்ன ஆகுதுன்னா வாட்டர் எவாப்ரேஷன் ஸ்டாப் ஆயிடுது, அந்த மைக்ரோப்ஸ் மெயின்டைன் ஆகிக்குது, அது கூட இந்த சாணம் மூத்திரம் தொடர்ந்து விழுகும்போது மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இது வந்து மழை காலத்தில் வந்து மக்காயிருது, மறுபடியும் மண்ணோட மண்ணாக மாறிட்டே இருக்குது. இந்த ப்ராசஸ் வந்து இயல்பாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஆர்கானிக் கார்பன் வந்து இப்போ கடந்த வருடம் டெஸ்ட் பண்ணும்போது 3-6 நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். இதில் எங்களுக்கு ஐநாவில் பரிசு அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் 7வது வருடம் எடுத்த முடிவு தான் நாங்கள் வந்து கொடுத்தோம்ங்க. அது 1.56 தான் நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணோம். எதனாலனா நாம் வந்து இப்போயுமே அந்த மாதிரி ஒரு நாடாக தான் உலக அளவில் பார்க்கப்படுறோம். உலகளவில் 164 கண்ட்ரிஸ் ஏதோ பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் 3 கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணாங்க. அதில் முதல் பரிசு வந்து சைனா 1.72ங்க, இந்தோனேசியா 1.6 சம்திங் வந்தது, இந்தியா வந்து 1.56 கிடைச்சிதுங்க. இந்தியாவுக்கு வந்து முதல் முறையாக இந்த அவார்டு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் கிடைக்குதுங்க. வருத்தமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. நாம் அப்படி இருந்த ஃபர்டைல் சாயில் வந்து கீழே கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஐநாவில் போய் அவார்டு வாங்குற அளவுக்கு ஆயிட்டுமே அப்படின்னு. பட் இதில் எங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது இன்னொன்று என்னென்னா, காமன்வெல்த் செக்ரட்டரி ஜெனரல் எங்கள் ஃபார்முக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 1 ஹவர் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து வந்திருந்தாங்க, கூட ஒரு தேவையான பாதுகாப்பு நேஷனல் லெவல் மீடியாஸு கேரவனில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஃபாரினரு வந்திருந்தாங்க. ஒரு அவங்களோட ஒரு 5 பேர் மட்டும் ஃபார்முக்குள்ளே அலோவ் பண்ணாங்க, மற்றவங்கள எல்லாம் ஃபில்டர் பண்ணி 1 ஹவர் டைமில் உள்ளே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு உள்ளே வந்தாங்க. முடிச்சுட்டு எங்கள் சாலைக்கு வரும்போது 1:30 ஆயிடுச்சுங்க. அப்புறம் அவங்க உணவு எடுத்துக்குவாங்களா இல்லையாங்கிற ஒரு தயக்கத்தில் அப்புறம் உணவு இதுன்னா சரின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, பொதுவாக ஃபாரினர்னால் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம், நம்மளோட விவசாய முறை அந்த மாதிரிங்களா, அப்புறம் அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க என்னென்னு தெரியல. ஏன்னா கேள்விகள் அவங்க அதிகமாக உள்ளே கேட்கல. அந்த சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்ததுக்கு காரணமே வந்து கேள்வி கேட்கணும் தான் அவங்க நினச்சி உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நான் கேட்டது எப்படி விவசாயம் சம்மந்தமாக உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டப்போ, இல்லை நான் விவசாய ஃபேமிலி தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து காமன்வெல்த் செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தாலும் விவசாயத்தில் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது பெருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேட்ட க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த டெக்னிக்கலாக இந்த மாதிரி இருந்துச்சுங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சாயில் அவேர்னஸ்ங்கிறது வெளியில் நம்ம சொல்ல முடிஞ்சுது. இந்த ஐநா அவார்டு வாங்கறதுக்கு அவங்க ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுறோம்னா முதல் அதை கன்சிடர் பண்ணணும், அதுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வேணும். அந்த அம்மையார் வந்தது எங்களுக்கு ஒரு சிறப்பான சப்போர்ட்டாக இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் வந்து இந்த கடந்த 18 வருஷமாக போயிட்டுருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல் மாடலாக மாறிடுச்சு அப்படிங்கும்போது இதை மற்ற விவசாயிகளுக்கு பரிமாறலாங்கிற ஒரு எண்ணத்தில் 2017லேருந்து எங்களோட தோட்டத்தில் வந்து நாங்கள் தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். இந்தியாவோட ஒரு ஃபேமஸான சுபாஷ் பாலேக்கர்னா எங்களோட தோட்டத்துக்கு வந்து அவங்களும் ஒரு நாள் முழுசாக தங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வட இந்திய பகுதியிலிருந்தும் விவசாயிகள் வராங்க, ஃபாரின்லேருந்தும் ஃபார்மர்ஸ் வராங்க, ஆல்டர்னேட்டிவ்ஸ் வராங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட 7000 பேருக்கு மேலே எங்களோட ஃபார்மில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். எல்லாருமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தாண்டி வந்து இவங்க வந்து இன்னும் 100 பேருக்கு 1000 பேருக்கு 1,000,000 பேருக்கு இதை கொண்டு போக முடியும். நாம் அந்த காலகட்டத்தில் இருக்கோம். என்னோடய அனுபவத்தில் வந்து நாம் இப்போ எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கோம்னா, 1946 வந்து நாம் எல்லோரும் இருந்திருந்தோம்னா இந்தியா சுதந்திரம் கிடைக்கலான்னு ஒரு பெயின் இருக்குங்களாங்க. 1946 நாமெல்லாம் இருக்கிறோன்னு அசியூம் பண்ணிங்க. எப்போ இவன் வெளியே போவான், நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குன்னு ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயின் உண்மையிலேயே இப்போ இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசீஸ், எத்தனை டிசீஸ், பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியரு, இதெல்லாம் தாண்டி வந்து விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு கேன்சர். ஸோ என்ன காரணம்னு நினைக்கிறோம், இதுக்கு யாராவது காரணம்னு நினைக்கிறோமா? எல்லாம் நாம் சாப்பிட்ற உணவு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து நம்ம பிளேட்டில் இருக்கலாம், பட் அந்த ஃபுட்டு வந்து பாய்சனாக இருக்குது. எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இல்லை அப்படின்னா, ஒரு காலத்தில் நோய் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அரிதாக

0: யாரோ ஒன்று ரெண்டு தான் இருப்பாங்க, எல்லோரும் நோயோடு தான் இருப்போம், எல்லோரும் ஹாஸ்பிட்டல் தான் இன்னும் அதிகமாக கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். எல்லாத்துக்கும் மாற்று வேணும்னா ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர், மல்டி கிராப் மல்டி டயர் ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர். இது ரொம்ப ஒன்றுமே கிடையாது, இது வந்து நம்மளோட பாரம்பரிய விவசாயம். இந்த விவசாயம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க. ஓப்பனாக சொல்ல போனால் என்னோடய தாத்தா முப்பாட்டம் மண்ணிலேருந்து ஒரு வார்த்தை வந்து புது வார்த்தை கிடையாது. என்ன ஒன்றே ஒன்று புதுசுன்னா தப்பு பண்ணினதுனால அந்த இரிகேஷன் சிஸ்டம் மாற்றிருக்கிறான். மற்றது எல்லாமே இந்த மல்டி கிராப் மல்டி டயர் தான். நான் ஒரு சாதாரண மானாவாரி விவசாயத்தில் இருந்து வந்தவன் தான். மானாவாரி விவசாயத்திலே மஞ்சள் சோளம் போடும்போது உள்ளே வந்து தட்டைப்பயிர், பாசிப்பயிர், நரிப்பயிர், சுத்துக்காலில் துவரை, பக்கத்தில் வந்து ரெண்டு லைன் வந்து மொச்சை, ஆறு பயிர் வந்து எனக்கு வந்து ஆறு பயிர் பண்ணுங்கிறதே. நான் இந்த விவசாய முறைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எண்ணி பார்த்தா ஆறு பயிர். ஸோ அது வந்து மல்டி கிராப் மல்டி டயருங்க. அதில் நைட்ரஜன் ஃபிக்ஸிங்க்கு என்னென்னு பார்த்தோம்னா நரிப்பயிர் இருந்திருக்குது. லைவ் மல்ச்சுக்கு என்னென்னு பார்த்தோம்னா நரிப்பயிர் இருந்திருக்குது. டெட் மல்ச்சுக்கு என்னென்னு பார்த்தோம்னா சொன்ன இலைகள் எல்லாம் விழுந்திருக்குது. ஸோ மோனோகாட் இருந்திருக்குது, டைகாட் இருந்திருக்குது, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் இருந்திருக்குது, எல்லாமே இருந்திருக்குது. எங்கே இருந்திருக்குதுன்னா நாம் தான் ஆயிரம் வருஷமாக பல்லாயிரம் வருஷமாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இது வந்து இயல்பாக வந்துருச்சு, இது எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஜீனில் இருக்குது, எல்லாருக்கிட்டேயுமே இருப்போம். எல்லாருமே படிச்சிருக்கலாம், எல்லாம் வெவ்வேறு பதவிகளில் இருக்கலாம், ஃபாரின்ல இருக்கலாம், தமிழே தெரியாமல் கொண்டிருக்கலாம். ஆனால் தமிழனாக இருந்தால் அந்த அறிவு வந்து இயல்பாக வந்துட்டு எப்படி வரும்னா மண்ணில் கை வச்சோம்னா ஆறு மாதத்தில் வந்துடும். எந்த யூனிவர்சிட்டி வேண்டியதில்லை, எல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது. இதை நாம் உருவாக்கலாம். ஸோ இதை உருவாக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
1: இதுவரைக்கும் தென்னையில் பல அடுக்கு விவசாய முறையில மஞ்சள், வாழை, மிளகு, ஜாதிக்காய், சேனை கிழங்கு, இப்படி இவர் செய்யக்கூடிய சாகுபடி முறைகள், மண்ணின் வளத்தை, அங்கக கரிமத்தை அதிகப்படுத்துவதற்காக இவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், ஐநா விருது எப்படி கிடைச்சது, எத்தனை வருட உழைப்பிற்கு பிறகு அந்த விருது கிடைச்சது, இப்படி இவர் கூறிய சாகுபடி அனுபவங்கள் விவசாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நினைக்கும் விவசாயிகளுக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் உதவியாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். அண்மையில் கோயம்புத்தூர் கொடீசியாவில் நடைபெற்ற உழவே தலை 8.0 கருத்தரங்கில் கலந்து கொண்டு தென்னையில் பல அடுக்கு விவசாயத்தின் முக்கியத்துவம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்,

0: இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஃபார்ம் டு சிட்டி,
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: ஃபார்ம் டு சிட்டி, இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: ஃபார்ம் டு சிட்டி
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7:30
2: ஃபார்ம் டு சிட்டி,
1: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
2: ஒன்லி ஆன் FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தே ஆர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு

0: போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதுங்க. பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறும் திரு விஜய் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் கோவர்தன் திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 ஆண்டு வரை இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த இம்மசோதா இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. வரி விதிப்பு முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. மின்னணுத்துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு ஏற்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும் இந்தியாவை உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவாக்க வழிவகை ஏற்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 1994 விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று போன்ற பேரிடர் காலங்களிலும் மகாகும்பு போன்ற திருவிழா காலங்களிலும் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகல் கூறினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானது என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்களை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். தமிழக மக்கள் எதிர்பார்த்தபடி தமிழக அரசின் பட்ஜெட்டில் எந்தவிதமான முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன்

ரவீந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் திட்டத்தை பெயர் மாற்றி மக்களை ஏமாற்றும் நோக்கில் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுராஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் தக்காக்ஸை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம் 103 FM இல் நீங்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடலின் தொகுப்பாய் மயிலிறகு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இது. அன்னை திரைப்படத்திலிருந்து பிபி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை ஆர் சுதர்சனம். ஒவ்வொரு காதலும் ஒரு தலைவனையோ தலைவியோ சார்ந்து இருக்கும். இந்த பாடலின் சிறப்பு என்னவென்றால், ராமாயணத்தில் வரக்கூடிய ராமர் ஜானகியையும் சிலப்பதிகாரத்தில் இருக்கும் கோவலன் கண்ணகியையும் ஒரே பாடலில் ஓமையாக கொண்டு காதலின் தூய்மையும் காத்திருப்பின் அழகையும் கவியரசு சொல்லியிருப்பது. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இது, கேளுங்க.

0: FM இங்க எல்லாமே தூளு.
1: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளக்க. 9:39 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலழகு. சில பாடல்கள் காலத்தை கடந்தும் காதலின் இனிமையை நம் மனதில் புதிதாய் மலரச் செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு மெல்லிசைதான் இப்போது நீங்கள் கேட்கவிருக்கும் கண்டேனே உனை கண்ணாலே. 1959 வெளியான நான் சொல்லும் ரகசியம் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக. பாடலாசிரியர் ஏ மருதகாசி, பாடலை பாடியிருப்பது பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா. இந்த பாடலின் மென்மையான மெட்டு காதலின் முதல் சந்திப்பில் ஏற்படும் வெட்கம், பரவசம், மனதின் துடிப்பு ஆகிய உணர்வுகளை மிகவும் இயல்பாக வெளிப்படுத்துகிறது. சிவாஜி கணேசனும் அஞ்சலி தேவியும் திரையில் வெளிப்படுத்திய அழகான நடிப்பு இந்த பாடலின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. இதோ காதல் என்ற உணர்வுக்கு இசையால் ஓர் அழகிய வடிவம் கொடுத்த அந்த மறக்க முடியாத பாடல் இது. உங்கள் சிவிகளுக்கு விருந்தாக

கண்டேனே உனை கண்ணாலே. பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் இது சத்தியம் திரைப்படத்திற்காக. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய அழகு சார்ந்த விஷயங்களை ஓமை காட்டக்கூடிய கவியரசரின் ஓமைகளுக்கு எல்லையே இல்லை என்று சொல்லலாம். குங்குமப்பொட்டு, பெண்மையின் அழகு, மகிழ்ச்சி, மங்கள சின்னம் ஆகியவற்றை மையமாக கொண்ட ஒரு துழல் இசை பாடல். ஒரு பெண்மையை முழுவதுமாக ரசிக்கிறது அவள் தாய்மை அடையும் போது. பிறக்கும் குழந்தை ஆணாக இருக்குமோ பெண்ணாக இருக்குமோ, ஆயிரம் ஆயிரம் கனவுகள் அவளுக்குள். இருந்தாலும் தோழிகளும் உறவும் சூழ ஒரு பாடல் அமைந்தால் இப்படி இருக்குமோ என்னவோ. இது சத்தியம் திரைப்படத்திற்காக பாடல் உங்களுக்காக.

பி சுசிலா எஸ் ஜானகி பாடியது. இது சத்தியம் திரைப்படத்திற்காக நேர்கள் கேட்ட பாடல். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. தேனினும் இனிய தெவிட்டாத இசைப்பாடலின் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த பாடல் பாடலாசிரியர் கவியரசு கண்ணதாசன் கொடுத்தது. படம் 1960 வெளிவந்த வெடிவெள்ளி. பாடலுக்கு இசையமைத்து பாடியவர் ஏ.எம். ராஜா, அவருடன் பி. சுசிலா. நேர்களே, சில காதல் பாடல்கள் வெறும் இசையால் மட்டுமல்ல, கவிதை போன்ற வரிகளாலும் நம் மனதில் இன்றும் அழியாமல் வாழ்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு காலத்தால் அழியாத இனிய பாடல் இது, இடை கையிரண்டில் ஆடும். இந்த பாடலின் வரிகள் காதலின் மென்மையை மிக அழகாக வெளிப்படுத்துகிறது. விழி மூடும் போதும் பார்க்கும், இதழ் தூங்கும் போதும் பேசும். இவ்வளவு அழகல்ல? விழி மூடும் போதும் பார்க்கும், இதழ் தூங்கும் போதும் பேசும் போன்ற வரிகள் உண்மையான காதல் என்பது கண்கள் மூடிய பின்னும் மனதில்

வாழும் ஒரு உணர்வு என்பதை கவித்துவமாக சொல்கின்றன. இதோ ஏம் ராஜாவின் இனி இசையிலும் பாடலாசிரியின் அற்புதமான வரிகளிலும் பாடலை சுமந்து கேளுங்கள் ரசிகர்கள்.

இனி காலம் எங்கள் காலம், சுக வாழ்வு எங்கள் வாழ்வு, உயர் பூமியெல்லாம் காதலின் கீதையாகும் தென்றல் கீதப்பாடும். 9:54 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு நிகழ்ச்சியில். இணையும் அடுத்த பாடல், அரும்பு மீசை துள்ளி வர, அழகு புன்னகை அள்ளி வர, குறும்பு பார்வை பார்த்தவரை என்னை கூட்டுக் கிளியாய் அடைத்தவரை, கையில் எடுத்தால் துவண்டுவிடும், கண்ணம் இரண்டும் சிவந்துவிடும், சின்ன இடையே சித்திரமே, சிரிக்கும் காதல் நித்திலமே, பட்டுச்சேலை காத்தாட. பாடல் ஒவ்வொரு வரிகளை சுமந்து வரும்போதுமே மிக அழகு. பழைய தமிழ் திரைப்பட பாடல்களின் சிறப்பு அவற்றின் இனிமையான இசை மட்டுமல்ல, மனதில் ஓவியம் வரையும் கவிதை போன்ற வரிகளும் கூட. பாடல் முழுவதும் இயற்கையும் காதலும் ஒன்றாக பயணிக்கிறது. காற்று, பூக்கள், சேலை, பார்வை, புன்னகை என்ற எளிய சொற்களிலேயே ஆழமான காதல் உணர்வை வெளிப்படுத்தி இருப்பது இந்த பாடலின் மிகப்பெரிய பலம். பாடல் இதோ உங்களுக்காக, தாய்ச்சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து.

பட்டுச்சேலை காத்தாட, தாய் சொல்லை தட்டாதி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்ட அனைத்து பாடலுமே காதல் ரசம் ஊட்டக்கூடியதாக இருந்தது. அனைவருக்கும் செவிகளுக்கு விருந்தாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜி சிவா.

நேரம் இரவு 10 மணி, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 FM-ல் நீர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மனதோட ரெயின்போ. இன்னைக்கு நீலகிரி மற்றும் ஈரோடு நேர்கள் வந்து பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கலாம். பாட்டு கேட்கணும் விருப்பப்படுகிற நேர்கள் 0422 அப்படின்னு நினைப்பினோட 23 16 312 அப்படின்ற எண்ணுக்கும் அல்லது 23 17 04 6 அப்படின்ற எண்ணுக்கும் அழைப்பு ஏற்படுத்தலாம். ஒருவேளை லைன் கிடைக்கல, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9585800103 உங்களுக்காக காத்துட்டு கொண்டு மறந்துடாதீங்க. வரக்கூடிய நேர்கள் 1981 இருந்து 1990

0: 2002 வரைக்கும் கூட இந்த இடைக்கால பாடல்கள், அதுவும் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்னு வியப்படக்கூடிய பாடல்களாக கேட்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்னும் கூட ஒரு கனிவான கண்டிப்பான வேண்டுகோளும் கூட, வந்த நேர்களே வராமல் புது புது நேர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எல்லா நேர்களுக்கான வாய்ப்பும் கிடைக்கும், எல்லாரும் பிடிச்சமான பாட்டு கேட்கலாம். மனசில் வச்சுக்கவேன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் நேயர் வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து?
1: சார், கோத்தகிரிலிருந்து சிவகுமார் சார்.
0: சிவகுமார், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்
1: சார்? கண்ணுக்கு மை எழுது படத்திலிருந்து அன்பு மலர் இசை வலையிட்டு பாட்டு வேணும்.
0: ஓகே, பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: ஓகே சார்.

0: பத்து மணி ஆறு நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நீர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க மனதோட ரெயின்போ. இன்னைக்கு நீலகிரி மற்றும் கேரளா இந்த இரண்டு பகுதியிலிருந்தும் நீர்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான பாடல் கேட்கலாம். சொன்ன மாதிரி 1981-லிருந்து 1992 வரைக்கும் கூட இந்த இடைக்கால பாடல்கள் வரக்கூடிய நீர்கள் உங்களுடைய பேரை மாத்தியோ ஒரு மத்தியோ சொல்லாம ரொம்ப ஜெனியூனா நடந்துப்பீங்கிற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: சார் நான் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர்ல இருந்து சிவகுமார் பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சார் எனக்கு இந்த சின்னத்தம்பி படத்துல இருந்து போவோமா ஊர்கோலமா அப்படிங்கிற பாடல்
0: பாடல் வருது, கேளுங்க.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

10:16 நீர்கள் கேட்டு வச்சிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் மனதோட ரெயின்போ. மனசுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்குற இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கூட முடியும் ஆசைப்பட்டீங்கன்னா 0422 அப்படின்ற இணைப்பு என்னோட 23-16-312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23-17-04-6 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பு ஏற்படுத்தலாம். ஒரு வேளை எனக்கு நான் சொன்ன வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணணும், கேரளா அண்ட் நீலகிரி மாவட்ட நேர்களாக இருக்கணும், மறந்துடாதீங்க. கேரளா மாநிலமாக இருக்கணும், நீலகிரி மாவட்டமாக இருக்கணும். நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். ஓ மை காட், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணார், போச்சா போச்சா. எஸ், அவர் வந்து தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்டார். அவருடைய பேர் என்ன, பவுல்ராஜ் கோவத்தகிலேருந்து கேட்டிருந்தார். அவருக்காக பாடல் வருது,

0: இப்போ உள்ராஜ் அவர்களே, உங்களுக்கு லைனில் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. 10:22 நேர்கள் கேட்டு வச்சுட்ருக்கீங்க மனதோட ரெயின்போ. நேர்களின் விருப்பமாக பாடல் ஒன்று வந்துட்டு இருக்கும்போது நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கே இருந்துங்க
1: சார்? கோத்தியர்லேருந்து குகன் பேசுகிறேன் சார்.
0: குகன், சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும்
1: சார்? புன்னகை மன்னன் படத்துலேருந்து சிங்கிலத்து சின்ன குயிலை
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1981ல இருந்து 1992 வரை கூட இடைக்கால பாடல கண்டிப்பா கேட்டு ரசிக்கலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா 0422 அப்படின்ற கோடோட 23-16-312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23-17-04 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பு ஏற்படுத்தலாம். மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். நீலகிரி அண்ட் கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை சேர்ந்த நம்முடைய நேர்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, யார் எங்கிருந்துங்க? முகமது அபாஸ். எஃப்எம்க்கு ஃபோன் பண்ணும்போது ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கணும் சரிங்களா? எஃப்எம்க்கு ஃபோன் பண்ணும்போது ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கணும். சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: வாழும் வரை போராடு. அந்த மாதிரி போடுங்க சார்.
0: போட்டுருவோம், கேளுங்க ரசிங்க.

0: கேட்ட நேயருக்காக இந்த பாடல்.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
2: சபாஷ் சபாஷ்.

0: வாய்ப்புகள் வந்து இன்னொருத்தருக்கும் போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனரில் பேசும்போது ஒரு பேர்லேயும் ஊர்லேயும், நம்ம எடுத்து பேசும்போது ஊர்லேயும் பேர்லேயும் பேசாதீங்க, அது சாலச்சிறந்தது அல்ல. மனசில் வச்சுப்பீங்கன்ற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்களுக்காக.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

10:35 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டுக்கிச்சு. சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது மனதோட ரொம்ப உங்களுக்கு பிடிச்சமான பாட்டுகள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய நேர்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேர், வணக்கம். வணக்கம். ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, லைன்ல வெயிட் பண்ணீங்களா? வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரிதான் அங்க ஒண்ணு பேசுறது, இங்க ஒண்ணு பேசுறது, பேர மாத்தி பேசுறது, ஊர மாத்தி பேசுறது. சோ சேட். இதை வந்து கனிவோடு கண்டிக்கணும்னு எவ்வளவு சொன்னாலும் சரி, நேர்கள் வந்து வந்து இதை பண்றது முறையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய நேர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். நீங்க ஒரு டைம் வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த வாரமோ இல்ல அடுத்த சில நாட்களையோ

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

0: 10:46 நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மனதோட ரெயின்போ. இன்னைக்கு ஏன் இப்படி வச்சு செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் சில பேருக்கு லைன் கிடைக்க மாட்டேது. பாவம் ஒருத்தர்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு பவுல்ராஜ், பட் அவருக்கு லைன் கிடைக்கல. பட் லைன் கிடைக்கும் போது அதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன வழி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நேர் வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: கலில்
0: ரகுமான் அவர்களே, ரேடியோ வாலியூம் கம்மி பண்ணிக்கோங்க. என்ன பாட்டு வேணும்?
1: புது புது அர்த்தங்கள்ல இருந்து கல்யாண மாலை
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: ஓகே, தேங்க்யூ.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: சாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் தர்மதுரை. அதுல மாசி மாசம் ஆளான பொண்ணுங்கிற பாடல் வேண்டும்.
0: பாடல் வருது, கேளுங்க.

நேரம் 10:55. நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவறையுடன். குரல் எண் 101, அதிகாரம் செய்நன்றி அறிதல். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எம் பௌசியா பவனா அவர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பே சுசீலா, ஜிக்கி, நாகூர் எம் ஹனிஃபா, சூலமங்கலம் சகோதரிகள், எல்லாரீஸ்வரி, வாணிஜெயராம் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விளைகள், காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்று, தொடர்ந்து 7:30 உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அதிகாரி முருகேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து நம்மை சுற்றி வானிலை அறிக்கை, தொடர்ந்து சேவை செய்திகள். காலை 8:02 ரெயின்போ வைப்ஸ்,

8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இது உங்கள் சாய்ஸ். 10:02 போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11:02 இன்றைய இணையர். 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். நண்பகல் 12:00 வசனையிலும் நிகழ்ச்சியில் வள்ளுநரின் வார்த்தை. கல்வியாளர் பிரபா பழனிவேல் அவர்களுடன் நீர்முகம் பகுதி 2. பிற்பகல் 1:00 லஞ்ச் டைம். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி அலங்கார மீன்கள் வளர்ப்பு. 2:30 ஊர்புறத்திலே கிராமிய கலை சூலூர் அப்பநாயக்கன்பட்டி வி வையாபுரி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 3:02 கிராமபோனும் 103. 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுவும் வழங்கும் விளம்பரத்தார் நிகழ்ச்சி. மாலை 4:00 மயக்கும் மாலை. 5:00 சித்திரச் செவ்வானத்தில் வெள்ளி மின்னல். உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் KR சந்திரபிரியா அவர்களுடன் நேர்முகம். மாலை 6:00 பூச்செண்டு. 6:40 டீ கடை. 7:25 ஏறுமுறும். உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து காக்கடா மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள். 8:05 மியூசிக் பை தி வே. 9:15 மைல் மார்க் சம்பாராவியின் நட்சத்திர மயிலருக்கு பழம்பெரும் நடிகை மாதுரி தேவி. 10:00 மனதொடரின்போ. 10:55 நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு வானிலை அறிவிப்பு. 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சி அனைத்தும் சென்னை அஞ்சல். தொடர்ந்து வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 30°C, குறைந்தபட்சமாக 23°C. திருப்பூரில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 32°C, குறைந்தபட்சமாக 24°C. ஈரோட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 33°C, குறைந்தபட்சமாக 24°C. சேலத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 32°C, குறைந்தபட்சமாக 24°C. பாலக்காட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 29°C, குறைந்தபட்சமாக 24°C. ஊட்டியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 21°C, குறைந்தபட்சமாக 17°C. நேரம் 10:59. இரவு 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சி அனைத்தும் சென்னை அஞ்சல். நன்றி, வணக்கம்.

பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை.

0: 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிவேல்மணி. நிகழ்ச்சியில் தரும் பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. ஊரெல்லாம் சுற்றினாலும் ஓய்வறியாது மனம், நீ உடனிருக்கையில்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து. ஆர் வி உதயகுமார் ஏற்றி, இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா பாடியது. உன் காலடி தடம் வானவில் கோலமாய் என் வாசலில்,

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லே பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. எண்ணங்கள் சிறகடித்து பறக்கிறது, காரணம் எல்லாம் நீ.

நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் அமராவதி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை பாலபாரதி. நாம் எனும் உறவு இன்றல்ல நேற்றல்ல, இது ஜென்மங்களாய் தொடரும் உறவு.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தெய்வவாக்கு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையமைத்து பாடியது, உடன் பாடியுள்ளார் எஸ் ஜானகி, பாடலை இயற்றியவர் வாலி. எப்போதும் உன் நினைவில் இருந்தால் எங்கும் எதிலும் நீ மட்டும்தான் இருக்கிறாய்.

நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. ஆர் வி உதயகுமார் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. தவங்கள் எதுவும் இன்றி எளிதாய் கிடைத்த வரம் நீ.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் வாலி ஏற்றி எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடியது. நீ யாரோ என்று நினைத்தேன், பின்புதான் அறிந்தேன் என் நிழலென.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார், இசை இளையராஜா. நினைவுகளில் நீ இருந்து என்னை ஏதேதோ செய்கிறாய், செய்தது போதாதா இன்னும் என்ன நினைக்கிறாய்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடியது. பாடலை ஏற்றி வருவாளி இசை இளையராஜா, எம் எஸ் விஸ்வநாதன். பிள்ளையின் பாட்டு தாய்க்கு தாளாட்டு.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம், சாந்தி ரமேஷ், விசாலாட்சி பாலு, மதுரை சோ சண்முக சுந்தரம், செல்வராஜ் என்கேஎல், சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், முரளிதரன் விழுப்புரம், எம் எஸ் ராம்குமார் பல்லடம், ஏழு கிணறு அபுதாகிர், நாமக்கல் செல்வராஜ், தியாகராயநகர் ரங்கராஜன், தேனி ஹரிராம், கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம் சாந்தி, ஞானசாரதி பவித்ரா, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன்,

பாபு முள்ளக்காடு, ஸ்ரீரங்கம் ராஜேஷ், முரளிதரன் விழுப்புரம், செந்தில்நாதன். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே,

இப்போது முதல் ஒரு மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

ஆறு வச்சு அழைக்கணும் கச்சேரி வைக்கணும்.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: சட்டணமா ரெண்டும் கேட்டா லட்சணமா பட்டைக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டா லட்சணமா
1: நாக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராஜா.

0: அண்ணா, நீ எங்கடா போவே?
1: நான் எங்க போவே தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோன்றியே
0: கண்ணா.
2: செல்மா, எங்கடி இந்த பைய
0: போயிட்டா?
2: போயிட்டா, அதை விட்ட போயிட்டானே. அவ்வளவு பெரிய மனுஷன் ஆகிட்டான் அவன். அவன் என்ன கண்டிக்கலாம், நான் அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடே, கிழிக்கு ரக்கம் முளைச்செடுத்து அத்தவுக்கு பறந்து போயிடுத்து.

குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன்? என்ன செய்தேன்?

நாட்டை மேட்டை கோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது கை கொடுப்பால் கற்பகாம்பாள் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை சங்கர் கணேஷ்.

நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மகத்துவமே. நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மகத்துவமே.

மயிலே மயிலே மாதொரு வாகனே காதலியே ஹிமவான் சுமந்த மகளே மகளே யாதவன் மாதவன் சோதரியே அறுபத்து மூவரின் தமிழே தமிழே.

அடுத்து கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்.

நேரில் இதுவரை திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று ஐமிச்சேரி வி சங்கர் அவர்கள் நாகசுரம், வன்னியகுளம் வி சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சசிவதனா பக்தஜனா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சந்திரஜோதி, ஆதிதாளம்.

அடுத்து வரலட்சுமி நமஸ்துதே என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம்.

பொங்கும் மங்களம் கேட்டோம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஐமிச்சேரி வி சங்கர் அவர்கள் நாகஸ்வரம், வன்னியகுளம் வி சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: ஒலிக்க வருவது ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்ரபாதம். பாடியவர் என் சி சவுந்தரவல்லி.